நேரம் 5:35. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் குரலில்.

நேரம் 5:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது ஆர். சித்ரா ஆர். விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
4: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் நமக்கானது. இந்த நாளை நமது முழு கவனத்துடனும் முழு நிதானத்துடனும் முழு உழைப்புடனும் பூரண தன்னம்பிக்கையுடனும் ஆக்கப்பூர்வமானதாக்க இறைவா நீ அருள் புரிவாயாக. நம் நாவிலிருந்து எழும் சொற்கள் யாவும் எந்த காலத்தில்

0: இடத்திலும் யாரையும் புண்படுத்தாது இருக்க இறைவா, உனது இறை நாமத்துடன் இந்த நாளை துவங்குகிறோம். எந்த காலத்திலும் பிறருக்கு உதவி செய்யும் நற்குணத்தை எங்களுக்கு அருள்வாயாக. எல்லா உயிரினங்களையும் எல்லா மனிதர்களையும் அன்புடன் அரவணைத்து செல்லும் உயரிய குணத்தை அருள்வாயாக என்று சொல்லி நாம் துவங்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

கே வீரமணி குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகியவற்றிலும் கேட்டு ரசிக்கலாம்.

வந்திடும் வந்திடும் பாய் மலர் மலர்ந்து விட்டால் கானமும் கவிதையும் கலைகளும் பொங்கிடும் கண்மலர் திறந்து விட்டால் கடை கண்மலர் திறந்து விட்டால் தேனினும் இனியவன் சிந்தி

டாக்டர் சீர் கழியஸ் கோவிந்தராஜன் குரலில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். டி ஆர் பாப்பா இசையமைப்பில். நாம் தூய மனதுடனும் பேசினால் அல்லது தூய மனதுடன் செயல்பட்டால் மகிழ்ச்சி என்பது நம்மை பிரியாத நிழலைப் போல பின்தொடரும். ஆகவே நல்ல எண்ணங்களை வளர்த்து

வீரமணி மற்றும் ராதா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம். பாடலுக்கு இசை அமைத்திருந்தனர் வீரமணி மற்றும் சோமு. வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் அனைத்தும் நாம் என்ன நினைத்தோம், நாம் என்ன சொன்னோம் அல்லது நாம் என்ன செய்தோம் என்பதன் விளைவாகும். நம் வாழ்க்கைக்கு நாம் மட்டுமே பொறுப்பாவோம். ஆகவே நல்ல எண்ணங்களை நினைவில் கொள்வோம், நல்ல வார்த்தைகளை சொல்வோம், நல்ல செயல்களை செய்வோம்.

கேஜே யேசுதாஸ் குரலில் செம்பனார் கோவில் சண்முகம் எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். டி சி ராதாகிருஷ்ணாஜி இசையமைப்பில். இறந்த காலத்தை எண்ணி வருந்தவும் வேண்டாம், எதிர்காலத்தை எண்ணி பயப்படவும் வேண்டாம். நிகழ்காலத்தில் மனதை வைத்து வாழ்வோம். மனம் உடல் இரண்டும் நலமாகும்.

சௌமியா குரலில் காவடி சிந்து ஒலிக்க கேட்டோம். வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட சோகங்களை நினைத்து கவலை கொள்ளாமல் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருப்போம்.

நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் தண்டனையாகும். ஆகவே மற்றவர் நம்மை கோபப்படுத்தினால் அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க அவரிடம் அன்பை மட்டுமே செலுத்துவோம்.

அருணகிரி இசையமைத்து பாடிய பாடல் ஒலிக்க கேட்டோம். மதுராந்தகம் குமாரின் வரிகளில் காயங்களோடு சிரிப்பது என்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல என்கிறார் கௌதம புத்தர்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாராஸ்ரீ எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். வீரமணி கண்ணன் இசையமைப்பில். நாம் மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். நம் மனது அமைதியாய் இருந்தால் நாம் நிகழ்காலத்தில் வாழ்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே மன அமைதியுடன் வாழ்வோம், எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்குவோம்.

பி சுசீலாவின் குரலில் பரசுராம் எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். எம் லூயிஸ் மற்றும் சேதுபதி ஆகியோரின் இசையமைப்பில் ஆடம்பரம் என்பது போலியான ஒரு வறுமையாகும், மன நிறைவு என்பது வற்றாத செல்வமாகும். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் எஸ் சரளா மற்றும் குழுவினர் பாடியது. நாகூர் சலீம் வரிகளில் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: நாம் இதுவரை பக்தியுடன் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தப்ப விடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து

0: முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த சட்ட திருத்த மசோதா இளைஞர்களின் லட்சியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் முறைகேடுகளை தடுத்து வெளிப்படை தன்மையையும் நேர்மையையும் உறுதி செய்யவும் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துழல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாடாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்து கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மணிக்கு மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின.

0: சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: இருவரிச் செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்ட பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலிஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8 இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டுவரத்துக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளோட சிறப்புகள் பற்றி நாம தகவல்கள் தெரிஞ்சுப்போம் இல்லையா. அந்த வகையில் இன்றைய தினம் ஜூலை 30 சர்வதேச நட்பு தினம், இதை பற்றின சில தகவல்கள் நாம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி உலக ஆட்கடத்தலுக்கு எதிரான தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தினத்தை பற்றியும் சில தகவல்கள் நாம தெரிஞ்சுக்கணும்னுக்கு ஸ்டேட்யூண்டா இருங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமா. காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம், அதாவது நேயர்களாக நீங்கள் கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப, அதை உங்கள் பெயர்களோட கூட நீங்கள் விரும்பின பாடல்களை ஒலி உலா செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.

காலை 8 மணிக்கு, 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும். காமன்வெல்த் போட்டிகள் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா, இது சம்பந்தமான நிறையா தகவல்களை நேர்களாக நீங்கள் வந்து தகவல்களை சேகரிச்சுட்டு வந்து இன்றைக்கி காலை 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி மூலமாக கூட நீங்கள் சொல்லலாம். கூடவே நாங்கள் கேட்கக்கூடிய விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னாக்க தொலைபேசி எண்கள் 2952 0853, இது ஒரு எண், 2838 9871, இது மற்றும் ஒரு எண். காலை 11 மணிக்கு என்றும் இனியவை 1950, 60, 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக. மதியம் 12 மணிக்கு ரெட்ரோ நேரத்தில் வந்து 1980 முதல் 90 வரை வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வரும். மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழி வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க அதை உடனுக்குடன் வானொலியில் கேட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு மாலை 5 மணிக்கு பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது, 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரை கானம், 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தருபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 முதல் மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக. ஸோ ஸ்டே டியூன்டாருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மூலமா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்வோம், முடியும் என்ற நம்பிக்கையுடன்

களை துயில் எழுவோம். நம்மால் சாதிக்க முடியும் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்வோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நாம் எல்லாருமே அந்த நாளை எல்லா நாட்களையுமே நாம் துவங்கினோம் அப்படின்னாக்க நாம் நினச்ச விஷயத்தில் எல்லாராலையுமே வெற்றி அடைய முடியுங்க.

நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற எல்லா வெற்றி தோல்விகளிலும் மகிழ்ச்சி துக்கம்னு எல்லா தருணங்களிலும் நம்மோட இருந்து வாழ்வை அழகாக்குறவங்க நண்பர்கள். அன்னை, தந்தை, சகோதரர்னு நம் உறவுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரியான தினங்களை கொண்டாடுறோம். அதே மாதிரி நாம தேடிக்கிட்ட உறவுகளான நண்பர்களுக்காக சர்வதேச நண்பர்கள் தினம் கொண்டாடுறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி சர்வதேச நண்பர்கள் தினமா கொண்டாடப்படுது. வாழ்வுல தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கேட்பவனும் தான் உண்மையான தோழன். ஒவ்வொரு உறவும் நாம இந்த உலகிற்கு வரத்துக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனா நட்பு மட்டும்தான் நாம் தேர்ந்தெடுக்கிற ஒரே உறவு. நாம சிரித்தா நம்மளுடைய மகிழ்ச்சியிலும், நாம அழுதா நம்மளுடைய கண்ணீரிலும் நமக்காக நிற்பவன் நம்மளுடைய நண்பன் தான். இன்னும் அழுத்தி சொல்லணும்னா, சாதனையில் இணைபவனை விட சோதனையில் இணைபவனே உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லலாம். நிபந்தனையற்ற அன்பை அடிப்படையாக கொண்ட நண்பர்கள் எப்போதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நட்புக்கான நாளாக இருந்தாலும் சர்வதேச நண்பர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 30ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுது. 1930களில் அமெரிக்காவில ஜாய்ஸ் ஹால் அப்படிங்கிறவரால நண்பர்கள் தினம் முதல் முதலா அறிமுகப்படுத்தப்பட்டது. அவரு ஹால்மார்க் கார்ட்ஸ் நிறுவன தலைவருங்கிறதுனால தன்னோட நிறுவனத்தோட வாழ்த்து அட்டைய விற்கத்தான் இந்த முன்மொழியிறாருன்ற பேச்சு எழுந்ததுனால அப்போ நண்பர்கள் தினம் பிரபலமடையல. அதுக்கப்புறம் பரகுவை நாட்டில் 1958 அனைத்துலக நண்பர்கள் தினம் முன்மொழியப்பட்டு உலகத்துல பல நாடுகளுக்கும் பரவியது. இறுதியா ஐக்கிய நாடுகள் சபை 2011 அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை ஊக்குவிக்க ஜூலை 30ஆம் தேதிய அதிகாரப்பூர்வ அனைத்துலக நண்பர்கள் தினமா அறிவிச்சது. நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடிதற் பொருட்டு என்கிறார் திருவள்ளுவர். சிரித்து மகிழ நல்லன சொல்வதற்கு மட்டுமல்ல நட்பு, சிறந்த நட்புங்கிறது தவறு செய்யற போது தடுத்து நிறுத்தி கண்டிப்பதும் தான். நம்ம சுற்றியும் எதிரிகள் இருந்தாலும் நம்மோட ஒரு சிறந்த நண்பர் இருந்தாலே போதும், நம்மால உலகை வெல்ல முடியும். சர்வதேச நட்பு தின வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் விவித் பாரதி, தமிழகம் 102.3.

0: ஓ மை கடவுளே அப்படிங்கிற படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர், லியோன் ஜேம்ஸ், எம் எம் மானசி இவங்களோட குரல்களில் லியோன் ஜேம்ஸோட இசையில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: இன்று ஜூலை 30 ஆள்கடத்தலுக்கு எதிரான உலக தினம். உண்மை கசப்பானதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உண்மை ரொம்பவே கசப்பானது. உலகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. விஞ்ஞானம், தொழில்நுட்பம்னு எவ்வளோ பெரிய வளர்ச்சியை நம்ம பார்த்திருந்தாலும் நவீன அடிமைத்தனம் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குங்கிறது மிகப்பெரிய கசப்பான உண்மை. ஆள்கடத்தல் இது ஏதோ செய்திகள்லையோ படங்கள்லையோ நீங்க கேட்கிற பார்க்குற கிரைம் சீன் மட்டும் இல்லை, நமக்கு மிக அருகாமையில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்செயல். இதுல பாதிக்கப்படுறது எளிய மனிதர்கள் தான். அவங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு உனக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தந்துடுறேன், உன்னுடைய வறுமையை போக்கி விடுவேன் அப்படிங்கிற ஆசை வார்த்தைகளை கூறி அவங்கள அடிமைப்படுத்தி அவர்களுடைய உழைப்பை சுரண்டி மிகப்பெரிய கொடுமைகள் இன்றும் இழைக்கப்படுது. ஆள்கடத்தலுக்கு உள்ளாகக்கூடிய நபர்களில் 1/3 குழந்தையா இருக்கிறதும், 18-25% பேர் பெண்களா இருக்கிறதும் மிக கொடுமையான விஷயம். இந்த ஆள்கடத்தலை தடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கான மிகப்பெரிய ஆயுதமே விழிப்புணர்வு தான். நம்ம பகுதியில இப்படி சந்தேகப்படும்படியான நபர்கள் யாராவது இருந்தாங்கனாலோ அவங்க குழந்தைகளை அழைச்சிட்டு போறதையோ இப்படி ஆசை வார்த்தைகளை கூறி மற்றவர்களை மூளைச்சலவை செய்யறதை நீங்க

0: பார்த்தீங்கனாலோ கேள்விப்பட்டீங்கனாலோ உங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு சாதாரண சின்ன உதவி ஒரு குடும்பத்தை பெரும் ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய பேரு உதவியா அமைஞ்சு போயிடும். மனித உரிமைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, யாரும் யாரையும் விற்கவோ வாங்கவோ முடியாது. இந்த சிறிய விழிப்புணர்வு நம்ம எல்லார்கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த ஆள்கடத்தல் அப்படிங்கிறத பெருமளவுல நம்மளால தடுக்க முடியும். விழிப்புணர்வோடு இருப்போம், பாதுகாப்பாக வாழ்வோம்.
1: உலக ஆட்கடத்தலுக்கு எதிரான தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே பிரமீளா சிவகுரு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வலுவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார்.

0: ஆய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு ஜே பி நட்டா அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி கூறியது போல், உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ, விளம்பரப்படுத்தவோ, இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த் குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின் போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் ஆந்திர பிரதேச அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில் பாங்கிப்பூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக

0: வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசாவில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்றுப் படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கொராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்புப் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிசா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 8,800 மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷ் ஷா, மனவ் தாக்கர், ஹர்மீத் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா குலா, சைந்திலின் தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2 நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: தமிழ் எஃப்எம் 102.3 இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமா நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:25:10 ஆயிட்டு இருக்குங்க. ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் நாம் வந்து ஒரு கேள்வி போட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னாக்கா, அதிவீர ராம பாண்டியரின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் ஆல்ரெடி வந்து அதற்கான விடைகள் போட்டிருக்காங்க. அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்களை போட்டிருக்காங்க. நீங்கள் இன்னும் ஆன்சர் போடலை அப்படின்னாக்கா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு விடையை நீங்கள் போட்டிங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன சரியான விடை, யார் யாரெல்லாம் சரியான விடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தலைவி அப்படிங்கிற படத்துலேருந்து நகுல் அபியங்கர், நிரஞ்சனா ரமணன் இவங்களோட குரல்களில், மதன் கார்கியோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில்.

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: 102.3 பாட்டுக்கு இதான்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா ஓ மணப்பெண்ணே அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்கலாம். சக்தி ஸ்ரீ கோபாலனோட குரலில், நிரஞ்சன் பாரதியோட வரிகளில், விஷால் சந்திரசேகரோட இசையமைப்பில்.

0: நருவி அப்படிங்கிற படத்துலேருந்து அபே, வந்தனா ஸ்ரீனிவாசன் இவங்களோட குரல்களில், யுகபாரதியோட வரிகளில், கிறிஸ்டியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மாரா அப்படிங்கிற படத்துலேருந்து சித் ஸ்ரீராமோட குரலில், தாமரையோட வரிகளில், கிப்ரானோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான் டான்
2: டான் டான் டான்.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் வந்து ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் வந்து ஒரு கேள்வி போட்டிருந்தோம். அதிவீர ராம பாண்டியரின் மற்ற பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சரியான விடைகள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் அப்படிங்கிறதெல்லாமும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவங்க வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள், புது பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்க கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து, அதுக்கப்புறம் ஹரிஹரன் அவரும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிராம் அவங்க போட்டிருக்காங்க. சோமங்கலம்லேருந்து சடகோப்பன், சிவன் அருண் அவங்க போட்டிருக்காங்க. அன்வர்திகான்பேட்டையிலேருந்து அருணகிரி கீதா, பூந்தண்டலம் புண்ணியகோடி, மாலினி தேவி அருணாச்சலம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து ராஜா ராம் அவங்க போட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அதுக்கப்புறம் சூளையிலேருந்து ரீஜா மனோகரன், அதுக்கப்புறம் தல வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மயிலை பட்டாபி அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குணாலன் அவங்க போட்டிருக்காங்க. வேறு யார், வேடந்தாங்கல் காந்திமதி அவங்க, ஆரணி பாப்பாம்பட்டியிலேருந்து ஆண்டாள் தேவமணி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க, அன்புராணி சாமுனி, அதுக்கப்புறம் மேட்டுப்பட்டி கண்ணன், விஆர் செந்தில் விளக்கப்பாடியிலேருந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் இன்னொரு பதிவு போட்டிருக்காரு. பிரபாகரன் அவங்க வந்து உலக ஆழ்கடத்தல் எதிர்ப்பு நாளில் அதனை பற்றிய தகவல் தொகுப்பு சிறப்பு வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கதிரன் அவங்க வந்து போட்டிருக்காங்க, அருமை பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. வீரதுரை அவங்க, நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, பூலவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க, சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் அவங்களே இன்னொரு பதிவு போட்டிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து போட்டிருக்காரு. வேறு யார், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், என்எம்பி நச்சுப்பிள்ளை, மேலப்பேடு தயாளன், ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, சாந்தி ரமேஷ், பிரமீளா தமிழ்ச்செல்வன், ராஜமாணிக்கம் கோபி அவங்களாமும் போட்டிருக்காங்க. என்ன சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாம் என்ன கேள்வி கேட்டிருந்தோம், அதிவீர ராம பாண்டியரின் மற்ற பெயர்கள்

0: என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ராமன், வீரமாறன், ஸ்ரீவல்லபன், சீவலன், பிள்ளைப்பாண்டியன், குலசேகரன் அப்படின்னு வேற பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் தகவல். இதோட கூட இன்னும் நிறையா நேயர்கள் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சியை பற்றியும் நிறையா நேயர்கள் போட்டிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவங்க, மீரா வெங்கட்ராமன் அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜ், வேறு யார், டிநகர்லேருந்து ரமா ரவி, டிநகர்லேருந்து ரமாரவி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார் போட்டிருக்காங்க வரிசையில் வரணும், ரங்கராஜன் அவங்க போட்டிருக்காங்க. அள்ளி நகரம் மகாதேவன் அவங்க, அரக்கோணம் ரோசையா, சரவணன் ராமலிங்கம், மதுரை சோ சண்முக சுந்தரம், கமலாவர்தன், சேகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரணியிலேருந்து தினகரன் பீமன் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. கௌசல்யா தண்டபாணி, அதுக்கப்புறம் பழனியிலேருந்து கவிதா அவங்க, எஸ் எம் செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம்லேருந்து முருகன் பெருமாள் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. பிரமீளா பிரபாகரன் அவங்க, அதுக்கப்புறம் அபர்ணா நகர்லேருந்து மூர்த்தி, மேலப்பேடு தயாளன், சுரேஷ் பாபு அப்படிங்கிறவங்க வந்து இன்றைய தினம் சர்வதேச நட்பு தினம் அதை பற்றியும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆட்கடத்தல் தினம் பற்றியும் அவர் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. பர்வத வர்தினி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார், முகமத் மியான் அவங்க, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவங்க, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம்லேருந்து கனகராஜ் அவங்க, நிறைய நேயர்கள் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. வேறு யார், புதுசாக யாராவது நேயர்களோட பேர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் பார்க்கறச்சே கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, ஏன்னா ஒரே நேயரே நிறையா பதிவுகள் போடுறச்சே மற்றவங்களோடது நம்ம மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ தகவல்கள் போட்ட நேயர்கள், வாழ்த்துக்கள் சொன்ன நேயர்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்களோட இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.

விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஜெய் பீம் அப்படிங்கிற படத்துலேருந்து கல்யாணி நாயர், அனந்து இவங்களோட குரல்களில், யுகபாரதியோட வரிகளில், ஷான் ரோல்டனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் அனிருத் ரவிச்சந்தர், இசையமைச்சு தி அனந்தகிருஷ்ணன் இவங்களோட பாடின பாடல் இது. சூப்பர் சுப்புவோட வரிகளில் ஜெயிலர் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரமெட்டு மணி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: என்ன மக்களே, ஆடி மாச வைபு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வெள்ளிக்கிழமையா இருந்தா என்ன, செவ்வாய்க்கிழமையா இருந்தா என்ன, ஆடி மாசம் முழுதுமே அம்மன் பாடல்களோட செம்ம வைபா இருக்கு. மார்னிங் நான் வரும்போதெல்லாம் வழியெல்லாம் அப்படி பாட்டு, மக்களோட காலையிலே எழுந்து குளித்து கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்காகவும் உங்கள் விருப்பம் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும், திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்களும் கேட்க போகிறது, உங்கள் விருப்பம். முதல் பாடல் இட்லி கடை படத்திலிருந்து. மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம், கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, தேஜூர், குமரன், நாங்கரை, பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலக்ஷ்மி, இவங்க எல்லாரோட விருப்பமாக இட்லி கடை படத்திலிருந்து பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் மயிலாப்பூர் பட்டாபி ரவி மாலதி சேகர் உஷா ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஜனனி பாலகுமார் ஸ்ரீராம் சிவா ஆகாஷ் ஹரி ஆத்மநாதன் இவங்க எல்லாரோட விருப்பமாக காந்தாரா படத்திலிருந்து.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: 8:12 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். குப்பாநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்பிரியா, துருவா ரவிக்குமார், செய்யார்வட்டம் குர்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, பூலாம்பட்டி ராதா, கோமதி, எடப்பாடி ஃபாத்திமா, ஜெர்ஷா, சாத்தூர் பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, அதிராமப்பட்டினம் ரம்ஜான் பிவி, தங்கச்சி மடம் பியூலா, செட்டிப்புலம் தனுஷா.

0: அடியூர் உஷா, சென்னை புஷ்பா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் துணிவு படத்துல இருந்து.
1: அட்டி உள்ள யாருமா, அட்டி உள்ள யாருமா,

உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6 நேயர்களும் வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டுட்ருக்குது உங்கள் விருப்பம். இனி அடுத்த பாடல் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுதன் மம்தாபுரம் மீனா மன்னிவாக்கம் ராமஜெயம் பட்டாளம் அப்துல் ஜலீல் திருவள்ளிக்கேணி அசோக்குமார் சேப்பாக்கம் பாலா கிண்டி ஆனந்தன் நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன் ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத் மன்னடி பஷீர் அகமத் அம்மாப்பேட்டை லோகநாதன் பிரேமா தேவி ஹேமலதா சந்தோஷ் திரள் ஆதித் இவங்க எல்லாரோட விருப்பமா திருவின் குரல் படத்திலிருந்து பாடல்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். ஆரணி பாப்பம் பாடி ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மாந்தவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகானந்தம், தனலக்ஷ்மி, எழிலரசன் மிதுனாஸ்ரீ மிதுனன், அனிதா, எழிலவன் பொழிலவன் அழகவன் சாய் தருணாஸ்ரீ தர்ஷன், மாதவரம் வாபூசி தெரு ஓவியம் பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம் சுக்தேவ் மித்ரா ஸ்ரீ மித்ரன், மாதவரம் மதனகுமாரி விநாயகம் ரமணி ஜேசுபாதம், இவங்க எல்லாரோட விருப்பமா கர்ணன் படத்திலிருந்து பாடல்.

சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நான்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோட இணைந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6 நேயர்களும், வேலூர் எஃப்எம் 100.4 நேயர்களும், திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் விருப்பம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல உங்கள் விருப்பத்தோட இன்னைக்கு உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
0: உங்கள் விருப்பத்தில் நீங்க கேட்க போற அடுத்த பாடல் புது கேசவரம், வஜ்ரவேலு கேசவன், தக்கோலம் நடராஜன் கிஷ்டம்மாள், காஞ்சிபுரம் ஏனாத்தூர் நாகராஜ் செல்வி, ரித்திகா பன்ரொட்டி, ஓரையூர் சுந்தரமூர்த்தி, மரகதம் செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, சோமங்கலம் சடகோபன், பரணிபுத்தூர் துறைவேலு நவீனன், அரிச்சந்திரபுரம் ஸ்ரீனிவாசன் கனகவள்ளி, வேதம் மதுர்வாயல் ஆதிரா சம்யுக்தா, சம்பத் மனோகரன், சோமங்கலம் சடகோபன் ரவீந்திரன், பிச்சைவாக்கம் சிகாமணி, ஏகாம்பரம் ரவி, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க த லிஜெண்ட் படத்திலிருந்து பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜி நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, அசினமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீ

வில்லிவாக்கம் குபேந்திரன், ராஜா ராஜ்குமார், ராமமூர்த்தி ஆறுமுகம், மயிலாப்பூர் வெற்றிச்செல்வி சத்யநாராயணன், அயப்பாக்கம் கோட்டீஸ்வரன் இந்துமதி, திருநின்றவூர் தீனதயாளன் கலையரசி, திருவள்ளிக்கேணி நாராயணன் தமிழரசி, ஆவடி பிரேமா, ஸ்வேதா, மானஸ்வி, தீபக், ஆதித்யா, மந்தைவெளி புவனா, தேவி, சாருமதி, மீனா, இவங்க எல்லாரோட விருப்பமாக டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துலேருந்து பாடல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யா, யுகதிரன், நாற்றாம்பள்ளி.

வேட்டம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், திருவண்ணாமலை, சரவணன், கனிமொழி, மணலூர் பேட்டை வெங்கடேசன், தேன்மொழி, புகழேந்தி, கண்டாச்சி மங்களம், சரவணன், அமுதா, கார்த்திகா, கஞ்சனூர் குமாரசாமி, மேட்டூர் கலைச்செல்வி, காட்டேரி அம்மன் கோயில், கோவிந்தராஜு, காளி, மலர்கொடி, சென்னை சிங்கர் சிவராம், நாகராஜன், தியாக துருவம், குப்புசாமி, கஸ்தூரி, இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிற பாடல் டிராகன் படத்திலிருந்து.

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும். இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ, கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண் இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் யூத் படத்துல இருந்து.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவமஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லீத், பௌஷா, உபேந்திரன், ஜேடி மணிகண்டன், ஓகே சிவா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க தக்ஸ் படத்திலிருந்து பாடல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், கே கே நகர், கோகிலா, குமார் இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் தலைவர் தம்பி தலைமையில் படத்துல இருந்து.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 இதுவரை நீங்கள் கேட்டது உங்கள் விருப்பம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி.
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் கலக்கல் அரங்கம் கேட்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. கலக்கல் அரங்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடுறேன். 044 இணைப்பெண்ணோட 295-2-0-8-5-3 இந்த எண்ணையும், 044 இணைப்பெண்ணோட 2-8-3-8-9-8-7-1 இந்த இணைப்பெண்ணையும் சேர்த்து மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்க போகிறீங்க கலக்கல் அரங்கம். ஓகே, கலக்கல் அரங்கத்தில் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, கொடுக்க போகிற 3 குறிப்புகள். அதை வச்சுட்டு நீங்கள் அழகாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது இந்த குறிப்புகளும். அது மூலமாக அந்த படத்தோட இயக்குனரா நடிகரா யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. 3 குறிப்புகள், ரொம்ப முக்கியமான குறிப்புகள், ரொம்ப சிம்பிளான குறிப்புகளாக தான் இருக்க போகுது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க படத்தோட பேரா இயக்குனரா நடிகரா அப்படிங்கிறத. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: கார்த்திக் பேசுமா.
1: கார்த்திக், உங்களுக்கான முதல் குறிப்பு கொடுத்துறேன் நான். மாஸ்டர் பீஸ், மணிரத்னம், வேலு நாயக்கர். மாஸ்டர் பீஸ். ஓகேயா? இல்லை இல்லை, மாஸ்டர் பீஸ் இது, மணிரத்னம், அடுத்ததா வேலு நாயக்கர். வேலு நாயக்கர். சூப்பருங்க. எந்த வருஷம் வெளிவந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா?
3: 86-87.
1: ஆமாம், சூப்பரான ஒரு படம். வேலு நாயக்கரா கமலஹாசன் அவரோட கேரக்டர். அது இளமையிலேருந்து முதுமை வரைக்கும் சூப்பராக நடிச்சிருப்பார். நடிப்பு அப்படின்றத ரொம்ப தத்ரூபமாக இயல்பாக இந்த படம் வந்து இன்றைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு படமாக இருக்குது. நாயகன் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இதே மாதிரி சிம்பிளான குறிப்புகளோடு நீங்களும் கண்டுபிடிக்கலாம்.

அரண்மனை 3 படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. சங்கர் மகாதேவன் ஹரிஹரன் பாடின பாடலுக்கு இசை சத்யா, பாடல் வரிகள் நாட்டு ராஜதுரை. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 02.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்துல நம்ம இன்னைக்கு கொடுக்க போற மூணு குறிப்புகளை வச்சு நீங்க படத்தோட பேரா, இயக்குனரா, நடிகரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ரதி
0: பாலாஜி. ஓகே, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துட்றேன். ராஜா, ஈஸியா தான். ராஜா 1987, 1987 அப்படிங்கிறது வருஷம். ரஜினி, வருஷம் 1987, ரஜினி, இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா இந்த படம் கிடைச்சிடும். ராஜாங்கிறது ஒரு குறிப்பு, 1987ங்கிறது அடுத்த குறிப்பு, ரஜினி, இந்த மூணையும் ஒரு கோடு போட்டு அப்படி சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த படத்தோட பேரு கிடைச்சிடும்.
1: ராஜா சின்ன ரோஜா.
0: இல்ல. சரி.
1: ராஜா தி ராஜா.
0: இல்ல இல்ல. சரி, இந்த படத்துல வரக்கூடிய வசனங்கள் வந்து செம்ம ஹிட்டுங்க. சூப்பரான ஒரு படம் அது ரஜினிக்கு. யார் சரியான பதில சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம். இப்ப துண்டிக்கப்பட்டுருச்சு. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுக்கு தெரியுமா இந்த கண்டுபிடிச்சிட்டீங்களா படத்தோட பேரை?
2: ஹலோ, லவுட் ப்ளீஸ்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா படத்தோட பேரை, இல்ல குறிப்பு நான் சொல்லணுமா? திரும்பவும்
2: சொல்லுங்க. சொல்லுங்க.
0: சரி, ராஜா 1987, ரஜினி, இந்த மூணையும் ஒரே நேர்கோட்டில் சேர்த்தீங்கன்னு சொன்னா இந்த படம் வந்துடும்.
2: ஹலோ, சவுண்டு குறைஞ்சு போயிட்டு போயிட்டு வச்சுருங்க.
0: ஓ, கும்பகோணத்துலேருந்து பேசுகிறனால சவுண்டு கேட்கலையா? அங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன்.
2: ஆமாம், சொல்லுங்க.
0: ராஜா 1987, ரஜினி, இந்த மூணு குறிப்பு தான், இதை சேர்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் கிடச்சிரும்.
2: பில்லா.
0: பில்லா? ஆ, இல்லையே.
2: ஆமாம்.
0: சரி, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முயற்சி செஞ்சதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன்.
0: சரி, சொல்லுங்க.
3: படிக்காதவனுங்களா? படிக்காதவன்
0: இல்லை, 1987 வெளிவந்த படம் இது. இந்த படத்தில் வரக்கூடிய டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹிட் ஆன டயலாக்ஸ். ரஜினிக்கு அப்படி ஒரு டயலாக்ஸ் எல்லாம் இருந்தது இந்த படத்தில்.
3: அப்படிங்களா? சற்று ஞாபகம் வரலம்மா, அடுத்த நேர் கொடுத்துரு.
0: சரி, நன்றிங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருநெல்லூர். கணபதிங்க.
0: சொல்லுங்க.
4: நான் அடிமை இல்லை.
0: இல்லையே, என்ன இவ்வளவு கஷ்டமா கொடுத்துட்டேன்னா என்ன? இல்ல, சரியா கிடையாது. சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப கஷ்டமான குறிப்பா இது. 1987 வெளிவந்த படம். இந்த படத்துல ரஜினியோட கேரக்டர் பேரு ராஜா, ரஜினி. ராஜா ரஜினி 1987, இவ்வளோதான். இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா படம் கிடைச்சிரும். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: நான் சென்னை கே கே நகர்லேருந்து அசோகன்மா.
0: சொல்லுங்க, பதில் தெரியுமா உங்களுக்கு?
5: ராஜா சின்ன ரோஜா.
0: இல்லையே. இல்லை, வேற.
5: இல்லைங்களா?
0: ஆ, ட்ரை பண்ணுறீங்களா இல்லை வேற நேருக்கு?
5: வேற நேருக்கு
0: கொடுத்துடலாம். நன்றிங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: அண்ணாநகர்லேருந்து மாநிலத்தை பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, பதில் தெரிஞ்சிருக்குமே.
6: மனிதன்
0: எவ்வளவு நேரம்
6: இதுல பல்லட்சம் அந்த லைன்ல எடுத்துட்டீங்க. கட்டாய் எடுத்துட்டீங்க.
0: ஓகே, மனிதன் தான் ரொம்ப சரியான பதில். கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. சரியான பதில நமக்கு தெரிஞ்சதை சொல்ல கிடைச்சிச்சு.
6: கஷ்டமா இருக்குல்ல, அதுதான்.
0: அதான். சரி, நன்றிங்க.
6: நன்றி.
0: மனிதன் அப்படிங்கிறது ரொம்ப சரியான பதில். ராஜா ரஜினி 1987, இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா மனிதன் தான். மனிதன் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இணைப்பு கிடைக்காம இருந்திருக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க, ஃபேஸ்புக் இருக்கவே இருக்குது, அதில் போய் உங்களுடைய பதிவுகளை போடுங்க. சரியான பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம்.

0: மங்காத்தா படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கலக்கல் அரங்கம்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மாமா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. 9:22 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் இது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் நம்ம ராஜா ரஜினி 1987 அப்படின்னு ஒரு 3 குறிப்பு கொடுத்துருந்தோம். மனிதன் அப்படின்னு மிக சரியான பதிலை அந்த படத்தோட பேர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க நேயர்கள் யாரில் வந்து. ஆனால் நிறைய பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாரும் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி, ஹரிஹரன், தஞ்சை தேனே பிரகாஷ் குமரன், டிபி குமரன், அடுத்ததாக சூளையிலிருந்து ரிஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா, புத்தகரத்திலிருந்து மீரா வெங்கட்ராமன் சரியான பதிலை போட்டிருக்காங்க, கொருக்குப்பேட்டையிலிருந்து முத்துமாரி, வீரராகவன் சரியான பதில் கொடுத்துருக்காரு,

0: அடுத்ததா, சரியான பதிலை கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சது, இணைப்பு கிடைக்கல அப்படின்னா கவலையப்படாமல் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கான அந்த பதிலை பதிவிடுங்க, அதை நம்ம கொடுத்துடலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான குறிப்பு தான், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உதவி இயக்குனர், இயக்குனர், நடிகர், கிராமத்து நாயகன். யார் அந்த நடிகர்? உதவி இயக்குனர், இயக்குனர், நடிகர், கிராமத்து நாயகன். இல்ல, நான் சொன்னேன் நடிகர் கிராமத்து நாயகன் அப்படின்னு. இவர் நடிச்ச படம் எல்லாம் 200 நாள் ஓடி இருக்கு, ஒரு வருஷம் பூரா கூட ஓடி இருக்குன்னு சொல்லலாம். கிராமத்து நாயகனா இவர் நடிச்சு ரொம்ப புகழ் பெற்றவர், அதனால தான் நடிகர் கிராமத்து நாயகன் அப்படின்னு சொன்னேன். கண்டுபிடிக்க முடியல அப்படிதானே? சரி, நன்றிங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க. யார் இங்க பேசுறீங்க சொல்லுங்க, பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: ராமராஜன் மேடம்.
0: சூப்பருங்க. கிராமத்து நாயகன்,
1: ராமராஜன்.
0: ஆமா, கிராமத்து நாயகன் அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு உடனே ஞாபகம் வருது ராமராஜன் தான். அவர் நடித்த படங்கள் எல்லாம் ஒரு வருஷம் பூரா கூட ஓடியிருக்கு, 200 நாட்கள் தாண்டி கூட படங்கள் ஓடியிருக்கு. அந்தளவு மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு கிராமத்து நாயகன், நடிகர் ராமராஜன். சரியான பதிலை கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இணைப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அவங்க எல்லோரும் ஃபேஸ்புக்கில் பதிவிடுங்க, அவங்களுடைய பேரை நான் படிச்சிடறேன்.

0: பிடி சார் படத்துலேருந்து பாடல் கேட்டிங்க. ஹிப்ஹாப் தமிழா விஎம் மகாலிங்கம் இணைந்து பாடின பாடல். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், கோபுரத்தினா மேடம்.
0: சரி, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துட்றேன்.
1: ராமராஜன் மேடம்.
0: ராமராஜன் இப்போன்னு சொல்கிறீங்களா? சரி, அது கரெக்ட்.

0: தான் பதில்,
1: ஓகே.
0: சரியான பதில். இப்போ அடுத்த கேள்விக்கு போயாச்சு. நன்றிங்க. வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: ஹேமாமா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துறேன். 1987, சத்யராஜ், அப்பாசாமி. இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா ஆமாம், படம் கிடைச்சிரும்.
2: 97 மேடம்.
0: 87
2: மக்களின் பக்கம்.
0: இல்லை, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?

சுந்தரேசன் சார், ரொம்ப சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. 1987 சத்யராஜ் அப்பாசாமின்னு சொன்னேன், அப்பாசாமி தான் அவர் அந்த படத்தில் நடித்த கேரக்டர் பேர். ரொம்ப சரியான பதில் வேதம் புதிதுங்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு மாசான படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அவர் வில்லனாக ஆக்ஷனாக தன்னோட நடிப்பை வந்து இங்கே அப்படியே பக்காவாக தூக்கி நிறுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடித்த படம் தான் அப்பாசாமிங்கிற கேரக்டர் வேதம் புதிது படத்தில். சூப்பர், சரியான பதிலை சொல்லிட்டீங்க. தெரியாத இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வருத்தமே படாதீங்க, உங்களுக்காகவே ஃபேஸ்புக் இருக்குது, அதில் வந்து உங்களுடைய சரியான பதிலை பதிவிடுங்க. படிக்கிறதுக்கு நான் ரொம்ப தயாராக காத்துட்ருக்கேன். இப்போ உங்களுக்காக அடுத்த பாடல் வருது, பாட்டை கேளுங்க. பாட்டுக்கு அப்புறமா ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.

2.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மூன்று குறிப்புகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சரியான பதிலை நம்ம நேயர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. இணைப்பு கிடைக்கலையே, எனக்கு நல்ல பதில் தெரியுமே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையை மறந்துட்டு ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் அந்த பதிலை கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபேஸ்புக்கில் சரியான பதில் கொடுத்த நேயர்கள் யாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லோட் ஆகிட்டே இருக்குது. ஜெனிஃபர் வேதம் புதிது அப்படின்னு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. வேதம் புதிது கொடுத்துருந்தோம் இல்லையா, 1987 சத்யராஜ் அப்பாசாமி அப்படிங்கிறது தான் அவரோட அந்த படத்தில் அவரோட கேரக்டர். அது ரொம்ப சரியான பதிலை ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சீலையில் சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. உத்தமகுமார் ராமராஜன் அப்படின்னு சரியான பதில் சொல்லியிருக்காரு. ராமராஜனுக்கு நம்ம கேட்டிருந்தோம் உதவி இயக்குனர், இயக்குனர், நடிகர், கிராமத்து நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு சரியான பதில் ராமராஜன் தான் அப்படின்னு சொல்லி உத்தமகுமார் கொடுத்துருக்காங்க. கோபால் சம்பத் அவர் வேதம் புதிது அப்படின்னு சத்யராஜுக்கான அந்த க்வெஸ்சனுக்கு சரியான பதிலை சொல்லியிருக்காரு. வனஜா சரியான பதில் சொல்லியிருக்காங்க பெரும்பாக்கத்துலேருந்து. வீரராகவன் சரியான பதில் கொடுத்துருக்காரு வேதம் புதிது அப்படிங்கிற சரியான பதிலை. சிவன் அருணும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து சரியான பதில். ஸ்ரீனிவாசன் சரியாக பதில் கொடுத்துருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிராமத்து நாயகன் யார் அப்படிங்கிற கேள்வியை கொடுத்துருந்தோம், அதுக்கு சரியான பதிலை தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி அவங்க சரியாக சொல்லியிருக்காங்க. வெங்கடேசன் அயப்பாக்கத்துலேருந்து அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. கிராமத்து நாயகன் வேறு யாரும் கிடையாதுங்க, அவர் ராமராஜன் தான் அப்படின்னு சொல்லி ரங்கராஜன் டி நகர்லேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காரு. நாகராஜன் கலமருதூர்லேருந்து அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து செந்தில்நாதன், ஜெயா, விவேகானந்தன் இவங்க எல்லாரும் ராமராஜன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், வீரராகவன், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், சிவன் அருண், தங்கம் சரவணன், அரசடி குப்பத்திலிருந்து. அடுத்ததாக வித்யா ரவிசங்கர் ராமராஜன் அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து. மாலினி தேவி அருணாச்சலம் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. தங்கம் சரவணன் அரசடி குப்பம் சரவணன் தான் மனிதன் அப்படின்னு சரியான பதிலை போட்டிருக்காரு. அது முதல் கேள்விக்கான சரியான பதில். சரியான பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1

0: மற்ற நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம், உங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல. வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன். குறிப்புக்கு போயிடலாம். மைக்
1: கண்டிப்பா கொடுங்க மேம்.
0: மைக் ஹார்ட் மணிரத்னம் படத்தோட பேரு.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: மைக் ஹார்ட் அப்புறம் மணிரத்னம், இந்த மூணு குறிப்பையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேர் கிடைச்சிடும். கஷ்டமா இருக்கு.
1: ஹார்ட் இருக்கு, ஐ இருக்கு, மணிதன் இருக்கிறான். அப்படியா?
0: மணிரத்னம் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த மூணையும் சேர்த்து பாருங்க, உங்களுக்கு சரியான பதில்
1: கிடைக்கும்.
0: கிடையாது, சரியான பதில் யார் சொல்றா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மூணே குறிப்பு தாங்க, மைக் ஹார்ட் மணிரத்னம். சரியான பதில் என்ன? வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயாமா, பதில் தெரியுமா உங்களுக்கு?
2: ரன் மேடம்.
0: இல்ல, மைக்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன், அதை வச்சு பாத்தீங்கன்னா.
2: மௌன ராகம் மேம்.
0: இல்ல இல்ல, மைக் ஹார்ட் ஹார்ட்ங்கிற இன்னொரு குறிப்பும் இருக்கு, அதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். மைக் ஹார்ட் மணிரத்னம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நான் ரெடி சொல்ல ஹேட் பாஷா ஜெய் பனிஷா.
0: சொல்லுங்க, பதில் தெரியுமா உங்களுக்கு?
3: இதயம் படமா மேடம்?
0: இன்னும் கொஞ்சம் பாருங்களேன், சரியா வந்துடும். மைக் ஹார்ட் மணிரத்னம்னு சொல்லியிருக்கேன்.
3: மைக் ஹார்ட்னா மோகன் தான், மைக் மோகன் சொல்லுவாங்க.
0: ஆமா,
3: இதயம் படம் தான் சட்டு ஞாபகத்துக்கு வருது. இல்ல, இதய தாமரை கூட ஒரு படம்.
0: இல்ல, இதயத்துல எப்படி மைக் மோகன்னா இருக்காரு? இல்ல இல்ல
3: இல்ல, ஒரு பாடலா இருக்காரு அவரு, அதனால இருக்குமா?
0: இல்ல இல்ல. சரி, யார் சரியான பதில் சொல்றோம்? நீங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க, ஆனா ஆமா சரியான பதில் இன்னும் வரல. அதான் பதில் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம்.
4: காலையிடி வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
0: கோபால் சார், தெரியுமா பதில் உங்களுக்கு?
4: மைக்கு ஆர்ட் மணிரத்னமா?
0: ஆமா.
4: பயணங்கள் முடிவுகளை சொல்லாமா?
0: இல்ல, சரியான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஹலோ,
0: வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஹலோ,
0: வணக்கம், கேக்குதுங்க. எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? திரும்பவும் அளவு தானா? கேக்கலையா? சரியா, சரி, இணைப்பை சரி பண்ணிட்டு வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சொல்லுங்க.
6: இதய கோயில்.
0: இதய கோயில், ரொம்ப சரியான பதில சொல்லிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க?
6: தெரியும் மேடம்.
0: எந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னு
6: கேட்டேன். மைக், மணிரத்னம் டைரக்டர்.
0: சரி, சூப்பருங்க.
6: லவ் ஹார்ட், லவ் சம்பந்தப்பட்டது.
0: ஹார்ட் சொல்லியாச்சு.
6: இதய கோயில் தெரிஞ்சுக்கிட்டது.
0: ஆமா,
6: ஆனா மைக் தான், மைக் மோகன் தான் மைக்னு சொல்லுவோம் நம்ம.
0: ஆமா ஆமா, சரியான பதில சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. குறித்த குறிப்புகளில் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அந்த படத்தோட பேரை ரொம்ப சரியாக பதில் சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு பதில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், இணைப்பு கிடைக்கலன்னா கவலையே படாதீங்க, ஃபேஸ்புக் இருக்கவே இருக்குது, அதில் உங்களுடைய பதில்களை கொடுங்க. சரியான பதில் என்ன அப்படிங்கிறத நான் படிச்சிடுறேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். சரியான பதிலை நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்லேயும் பதிவிட்டுருக்காங்க, அதனால் அவங்களோட சரியான பதில்களை பார்த்துட்டு வந்துடலாம். இதே கோயில் அப்படின்னு முத்துகிருஷ்ணன் சரியான பதில் கொடுத்துருக்காரு. கேள்வி கொடுத்துருந்தோம் மைக் ஹார்ட் மணிரத்னம் அப்படின்னு படத்தோட பேரை கண்டுபிடிங்கன்னு இதே கோயில்னு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கோபி சம்பல்பட்டியிலேருந்து ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. வனஜா சுந்தர் இதே கோயில் அப்படின்னு சரியான பதிலை பெரும்பாக்கத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. வீர ராகவன் கொடுத்துருக்காரு. ஹசன் அலி ஷேக் அவர் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. வானொலிக்கு விவித் பாரதி, வானுக்கு ஒரு வெண்ணிலா கவிதையெல்லாம் கூட கொடுத்துருக்காரு. கேள்வி கேட்க நீங்கள், பதில் சொல்ல நாங்கள், சிறப்பாக நிகழ்ச்சி தொடர்ந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாகராஜன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க இதே கோயில்னு. ஹேமலதா சரியான பதில்

0: கொடுத்துருக்காங்க நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து, ஹேமந்த் மா சுனில்குமார். இதே இதே கோயிலுக்கு பதிலாக இதே கீதம்னு கொடுத்துட்டாரு. இதே கோயில் சரியான பதில். சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்துலேருந்து அவங்க மௌன ராகம்னு சொல்லிட்டாங்க. இதே கோயில் தான் சரியான பதில். சரியான பதில் கொடுத்த நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வணக்கம் வணக்கம் கலக்கல் அரங்கம், சொல்லுங்க. யாருங்க
1: மேடம்? இதே கோயில் மயக்கமான மேடம்.
0: சரி, இப்ப அந்த பதில சொல்றீங்களா? அடுத்த கேள்வியோட தயாரா இருக்கேன். நான் கேள்வியை கேட்டுடலாமா? குறிப்பு கொடுத்துறேன், நீங்க அந்த படத்தோட பேரை கண்டுபிடிச்சிருங்க.
1: இதே கோயில் மைக் மோகன்.
0: சரிங்க, அடுத்த நேர் வணக்கம்.
2: சரிங்க, அடுத்த நேர் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரிஜி பேசுறேன், பல்லாவரத்துல.
0: யாரு?
2: ரிஜி பேசுறேன்.
0: ரிஜி கரெக்டா? எங்க இருந்து பேசுறீங்க ரிஜி?
2: பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: பல்லாவரம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க, ஏன்னா எனக்கே கேட்கல.
2: உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது.
0: அப்படியா? ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட்டினேன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். சரியா இப்போ கேட்குதா?
2: சொல்லுங்க.
0: 1987 எஸ் ஏ சந்திரசேகர் கேம், இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தோட பேர் கிடச்சிரும். தெரியலையா? சரி, அடுத்த நேயருக்கு வழிய விட்டுடலாம். நன்றி. மூணு குறிப்பு கொடுத்துருக்கேன். 1987 எஸ் ஏ சந்திரசேகர் கேம்னு. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சார், தெரியுமா பதில் உங்களுக்கு?
3: சொல்லுங்க மேடம்.
0: 1987 வருஷம், எஸ் ஏ சந்திரசேகர் அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி தான் வரும், ஆனால் கொஞ்சம் நெருங்கி இருக்கீங்க. பார்க்கலாம் யார் சரியான பதிலை சொல்கிறான்னு. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து
4: பேசுகிறேன்?
0: பதில் தெரியுமா உங்களுக்கு?
4: நான் சிவப்பு மனிதனா மேடம்?
0: இல்லை, அது ஏற்கனவே கேட்டாச்சு, இது வேற. 1987 வருஷம், எஸ் ஏ சந்திரசேகர் கேம்னு சொல்லியிருக்கேன். கேம்ங்கிறது அந்த படத்தோட பேரோட ஒரு சின்ன பகுதி. தமிழ் படுத்துனீங்கன்னா சரியா வந்துடும். வணக்கம்
5: வணக்கம், சிவத்தனை தமிழேந்தி.
0: சொல்லுங்க, பதில் தெரியுமா உங்களுக்கு? 1987 வருஷம், எஸ் ஏ சந்திரசேகர் கேம்.
5: கேம்னா விளையாட்டா?
0: அதேதான்.
5: அது விளையாட்டுன்னு ஒரு பாட்டுல. சரி,
0: ஆமா, கண்டுபிடிக்க முடிஞ்சா கஷ்டமா இருக்கா?
5: விளையாட்டு.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம், நேரம் இல்லை. வணக்கம்
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
6: நான் வீரதுரை அரியலூர்ல மேடம்.
0: சரி, பதில் தெரியுமா வீரதுரை உங்களுக்கு?
6: சட்டம் ஒரு விளையாட்டு.
0: சூப்பருங்க, அடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். 1987 எஸ் ஏ சந்திரசேகர் கேம்னு சொல்லியிருந்தேன். வீரதுரை அரியலூர்லேருந்து ரொம்ப சரியான பதிலை கொடுத்துருக்காரு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம்.

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 இதுவரை நீங்கள் கேட்டது கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம். சபாஷ்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:01 ஆயிட்டுருக்குங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளோட தயாராக இருக்கோம். இப்போ வந்து சமீபத்தில் காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிற நாட்டில் கிளாஸ்கோ அப்படிங்கிற ஊரில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியும். தினம்தோறும் நிறைய போட்டிகள் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் கூட வந்து செய்தியில் நம்ம ஆல் இண்டியா ரேடியோவோட செய்திகள்லாம் சொன்னாங்க, இந்தியர்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து என்னென்ன விளையாட்டு போட்டிகள் வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வந்து குத்துச்சண்டையில் வந்து இந்தியர்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10 பதக்கங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிறைவேறணும். எல்லா விளையாட்டுத்துறை சம்பந்தமாக காமன்வெல்த் கேம்ஸ்க்கு போயிருக்கிற இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாருமே அவங்கவுங்க விளையாட்டுகளில் பதக்கங்கள் வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம். நிகழ்ச்சியை ஒரு பாடலோடு நாம் துவங்கலாம். இது ஒரு நீண்ட பாடல், பிகில் அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த பாடல். ஏஆர் ரஹ்மான் அவங்க வந்து இசையமைச்சு ஷாஷா திருப்பதியோட பாடின பாடல் இது. விவேக்கோட வரிகளில் 6:05 உண்டான ஒரு நீண்ட பாடல். இந்த பாடல் ஏன் இந்த ஃபஸ்ட்டு பாட்டாக நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம், காமன்வெல்த் போட்டிகளில் வந்து நிறையா பெண்கள் வந்து சாதனை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து மாற்றுத்திறனாளி பெண்கள் கூட நிறையா சாதனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களை பற்றி தான் நாம் வந்து பாடலோட நிறைவு பகுதியில் நாம் வந்து இந்த பாடல் முடியறிச்சு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே வந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நேர்களாக நீங்கள் வந்து தொலைபேசியில் பதில் சொல்லலாம். தொலைபேசி எண்கள் என்னென்னு கேட்குற புது நேயர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இல்லை விண்ணப்பம்னு வச்சுக்கலாம். தயவுசெய்து உங்களுக்கே தெரியும் யார் யார் எந்தெந்த நிகழ்ச்சியில் என்னி என்னைக்கு எப்பப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தொலைபேசியில் வந்துட்டு இதை வந்து ஒரு குறையாக குறையாக வந்து மற்ற நேயர்கள் சொல்கிறச்சே இந்த நிகழ்ச்சியோட அந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறது கம்மியாகிடுறது இல்லையா. அதனால் தயவுசெய்து நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டுக்கோப்பு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்தேன் ஸோ நாளைக்கு நான் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க. காமன்வெல்த் கேம்ஸ் பற்றி நிறையா பேசலாம், நீங்கள் நிறையா தகவல்கள் கொடுக்கலாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளோட தயாராக இருக்கும். காமன்வெல்த் போட்டிகள் நடந்துட்டுருக்கு, இது சம்பந்தமாக வந்து நீங்களும் வந்து தகவல்கள் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்திருக்காங்க, அவங்கள அட்டன் பண்ணிவிட்டு அந்த எதனால் இந்த பாடல் போட்டோம் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நேயர்களுக்கு பேசிட்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
1: சுதா மேடம் காலை வணக்கம். ராயப்பேட்டை வெங்கட்.
0: சொல்லுங்க சார்.
1: இன்னையோட தகவல் வந்து பாத்தீங்கன்னா, காமன்வெல்த்ல ஸ்குவாஷ்ல நம்ம அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கோம்.
0: யார் யாரு?
1: அது பேர்
0: இல்ல இல்ல, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே குவாலிஃபை ஆயிருக்காங்க, அதுக்காக கேக்குறேன். கரெக்டா?
1: அதே மாதிரி 100
0: அண்டர் 18 அண்டர் 18ல குவாலிஃபை ஆயிருக்காங்க.
1: ஆமா. அப்புறம் 100 மீட்டர் கிளாஸ்ல நடக்கிற காமன்வெல்த்ல நம்ம திலீப்ன்றவர் 100 மீட்டர்ல தங்கப் பதக்கம், பின்னாடி ஒருத்தர் வெள்ளி பதக்கம்.
0: ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். சோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க காமன்வெல்த் போட்டிகள்?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி. ஆ நன்றி. ஓகே, சுருக்கமா சொல்லிட்டாரு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
2: கும்பகோணத்துல இருந்து பிஎம் சரவணன் இந்திராணி சார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க. ஹலோ. இல்லை, அதாவது உங்களுக்கு லைன் கிடைச்சிது, நீங்கள் கரெக்டான தகவலோட பேசுகிறீங்க அப்படின்னாக்க உடனே பேசிடுங்க, மற்ற நேயர்களுக்கான காத்திருப்பு டைம் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகும். வணக்கம்.
3: ஆ வணக்கம் மேடம், மஞ்சள் பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கள் சார்.
3: 40 வயசில் கூட குண்டு எரிஞ்சி நமக்கு தங்கம் வாங்கி கொடுத்துருங்க பார்த்தீங்களா?
0: யாரு?
3: அவங்க
0: விளையாட்டுத்துறை சம்பந்தமா தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஃபோன் பண்றீங்க இல்லையா. நன்றி.
3: கிரிக்கெட் மட்டும் பாத்துட்டு.
0: ஓகே, அவர் சொன்ன மாதிரி 40 வயசுலேயே வந்து குண்டு எறிஞ்சு சாதனை பண்ணியிருக்காங்க ஒரு பெண்மணி, இந்திய பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவங்கள பற்றி தான் நம்ம பேசுகிறதா இருக்கோம். இந்த அதனால தான் அந்த பாடல் போட்டோம். யார் அப்படின்னாக்க ஷர்மிளா தங்கர் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு எறிதலில் அவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதை பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே ஒரு பரிதாபமான ஒரு பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் பரிதாபம், மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஐயோ பாவம் சொல்லக்கூடாது, அதையெல்லாம் மீறி நாம் வந்து தடைகளை உடைச்சிட்டு நாம் சாதனை பண்ணணும்னு அந்த சாதனை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, இவங்க வந்து ஹரியானாவில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் பிறந்திருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக கண்ணு தெரியாது, அப்பா வந்து விவசாயி, ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஷர்மிளா தங்கருக்கு. விதிவசத்தால் அவங்களோட முதல் திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே துக்ககரமாக இருந்தது. நிறைய அடிகள்லாம் வாங்கியிருக்காங்க. அது தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் ஷர்மிளா தங்கர்னு தேடினீங்கன்னா அது தலைப்பே ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதாவது ராத்திரி 11 மணிலேருந்து காலை 3 மணி வரைக்கும் என்னை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முதல் திருமணத்தை பற்றி அவங்க போட்ட தகவலை தான் அவங்க வந்து தலைப்பாகவே போட்டிருக்காங்க இணையதளத்தில் அவங்கள பற்றி தேடுறச்சு. அந்த அளவுக்கு வீட்டில் வந்து திருமண வாழ்க்கை, முதல் திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து வன்முறை அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. அவங்கள பெண் குழந்தைங்களோட அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே. அம்மாவோட நிலைமை என்ன, அப்பாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் இல்லையா. இதில் என்னென்னக்கா, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே போலியோனால கால் வேற செயலிழந்து போயிடுச்சு, அது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கடிச்சு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க.

0: இருந்தாலும் நம்ம ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறையில் சாதனை பண்ணணும்ட்டு அவங்க இருந்த வீட்டையும் அவங்க விற்றுட்டு இவங்க விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறது, அந்த பயிற்சிக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடந்தது. அந்த இரண்டாவது திருமணத்தின் மூலம் வந்த கணவர் வந்து இவங்களை நல்லா ஊக்குவிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அதான் திருப்பு முனைகள் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது முதல் திருமணம் வந்து அவங்களுக்கு வெற்றி தரலைனாலும் அடுத்த திருமணம் அவங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சு அந்த கணவர் வந்து இவங்களை வந்து ஊக்குவிச்சு அந்த விளையாட்டுத்துறையில் நீ சாதனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக நிறையா தகவல்களை இவங்களுக்கு எடுத்து கொடுத்து எங்கெங்கெல்லாம் போய் என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லி அடுத்தடுத்த போட்டிகள் தேசிய அளவில் சரி சர்வதேச அளவில் சரி ஒவ்வொன்றுத்துலேயும் அவங்க வந்து போய் போட்டியிடுறதுக்கு தேவையான வசதிகளை அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களுமே வந்து நிறையா நிதி நெருக்கடியெல்லாம் சந்திச்சிருக்காங்க, இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு அவங்க வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க உலகமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சாதனையை ஷர்மிளா தன்கர் அவங்க வந்து படைச்சு நம்ம இந்தியாவை பெருமைப்பட செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க விளையாட்டுத்துறையில், இந்த காமன்வெல்த் போட்டிகளில் நிறையா பேரோட கதைகள் வந்து நமக்கு வந்து ஊக்குவிப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. நேயர்கள் வேற ஃபோன் லைனில் வெயிட் பண்ணுறாங்க, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வந்த நேயர் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம்
1: மேடம், நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேர் சார்?
1: பேர் செங்கோடன் மேடம்.
0: கேள்வி கேட்கலாமா இல்ல நீங்க தகவல் சொல்ல போறீங்களா?
1: மேடம், ஒரு மலர நினைவுகள் ஒன்னு சொல்லலாங்களா மேடம்? நீங்க அனுமதி கொடுத்தா சொல்லலாம்.
0: விளையாட்டுத்துறை சம்பந்தமான பேசுங்க.
1: கொஞ்சம் சவுண்டு வைங்க மேடம். மேடம், நாங்கள் வந்து பழைய நேரங்கள் மேடம், 95 நாங்கள் திவத் பாரதி நிகழ்ச்சியில் நாங்கள் மத்திய அலைவரிசையில் கேட்டிருக்கிறோம் மேடம்.
0: சரி,
1: அந்த 8 ஒரு மியூசிக் போடுங்க பார்த்தீங்களா, உங்கள் விருப்பம்னு சொல்லி, அந்த அந்த மியூசிக் வந்து நான் 30 முன்னாடி கேட்டேங்க மேடம். இப்போ வந்து தரவெளி இந்த இதெல்லாம் கேட்க முடியல. அந்த மியூசிக் இப்ப 30 கழிச்சு இப்ப டிடிஹெச் வழியா நான் கேக்குறேங்க மேடம்.
0: இன்னைக்கும் நம்ம விவித் பாரதியில போட்டுட்டு இருக்கோம், நாளைக்கும் போடுவோம், அதே 8 நீங்க கேக்கலாம்.
1: ஆமா மேடம், அந்த அந்த மியூசிக் கேட்டு 30 ஆகி போச்சு மேடம்.
0: ஓ சரி, ஓகே.
1: நல்லா இருக்குது மேடம். ஆனா நீ டிடிஹெச் ஒளிபரப்பு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க.
0: சரி, ஓகே, நன்றிங்க.
1: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடையில இருந்து பேசுறேன்.
0: கேக்கலாமா கேள்வி?
2: கேளுங்க மேம், முயற்சிக்கிறேன்.
0: சரி இருங்க. அப்படின்னா என்ன மாதிரி கேள்வி கேக்கலாம்? சரி, தமிழ்நாடு ட்ரையத்லான் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்தது, எங்க நடந்ததுன்னு தெரியுமா? தேசிய அளவுல போட்டிகளுக்கு தேர்வு செய்யறதுக்காக நடந்தது.
2: நீச்சல்
0: முதல்ல, அப்புறம் சைக்கிளிங், அப்புறம் ஓட்டம்.
2: ஓட்டம் ஓட்டம் எனக்கு தெரியும், இந்த ரெண்டு டக்குன்னு சொல்ல வரல.
0: ஓகே, நன்றி. நடுவுல நிறுத்துறேன்னு நீங்க வந்து இப்பதான் 1990 ரெக்கார்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, நம்ம 2026 இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இன்னும் 36 நீங்க சொல்லணும்னு மத்த நேயர்களோட காத்திருப்பு நேரம் அப்படிங்கறது ரொம்ப ஜாஸ்தி ஆகும். தயவு செய்து இந்த டீடைல்ஸ் நீங்க ஃபேஸ்புக்ல போடுங்க, அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்றது. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்கு இல்ல, ஒரே நேயருக்கு நாங்க நிறைய டைம் கொடுத்தோம்னா மத்த நேயர்களோட வெயிட்டிங் டைம்

0: வந்து ஜாஸ்தி ஆயிடும். அதுக்காக தான் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இவ்வளவு தகவல் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் பாருங்க, அடுத்த நேயர் வந்து லைன்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வந்த நேயர் வெயிட் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே.
2: வணக்கம், கும்பகோணம் இருந்து இந்திரா பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: மேடம்
0: ஓகே விளையாட்டுத்துறை சம்பந்தமானவங்க.
2: வாஷிங்டன் சுந்தர் மேடம்.
0: எந்த விளையாட்டு?
2: கிரிக்கெட் வீரர்.
0: அவ்வளவுதான். வாழ்த்துக்கள்.
2: தமிழக வீரர்.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
2: ஓகே மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் மணப்பாடியிலிருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
3: என்ன கேள்வி மேடம்?
0: ரேடியோ வால்யூம் முதல்ல கம்மி பண்ணிடுங்க சார். ஓகே, அதாவது உள் விளையாட்டு. ஓகேயா, ஒரு ஒரு போர் அப்படின்னாக்க ராஜா வந்து முதல்ல போகமாட்டார் இல்லையா? முதல்ல வந்து இவங்க வீரர்கள் அனுப்புவார், அதுக்கப்புறம் படை தளபதி போவாங்க, அதுக்கப்புறம் மந்திரி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக தானே முன்னேறி போவாங்க. அந்த மாதிரி அந்த சாதாரண ஒரு படை வீரர், இது வந்து உள் விளையாட்டு. நான் சொல்றதை நீங்கள் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. எதிரி நாட்டு கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு ஒரு சாதாரண படை வீரர். கோட்டைக்குள்ளே ராஜாவோட ரூம்குள்ளேயே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கிட்ட போயிட்டாருன்னு. அவர் அது வரைக்கும் ரீச் ஆகிட்டாருன்னு அவரோட நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அவரோட இடத்துக்கு அந்த நாட்டோட ராணி வரலாம் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு. எந்த விளையாட்டில்? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? வாழ்த்துக்கள், சூப்பர். அதாவது ஒரு சோல்ஜர் வந்து பான் வந்து ஆப்போசிட் டீமோட கிங்கோட ரோ வரைக்கும் வந்துட்டாருனாக்கா சோல்ஜரை வந்து ஒரு குவீன் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா? ஓகே, வாழ்த்துக்கள் சார்.
3: என்னங்க
0: கரெக்டான பதில், அதனாலதான் வாழ்த்துக்கள் சொன்னேன்
3: உங்களுக்கு.
0: அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: காலை வணக்கம் சுதா மேடம்.
0: யார் சொல்றீங்க காலை வணக்கம்?
4: வீரராகவன் மாதவரத்தில் இருந்து.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
4: ஆ கேளுங்க மேடம். வினாக்கள் எளிமை, விடைகள் எளிமை,
0: ராகுல் டிராவிட் தெரியும் நமக்கு.
4: தெரியும்.
0: என்ன விளையாடினாரு
4: அவர்? இந்தியன் கேப்டன், கிரிக்கெட்ல முன்னாள் கேப்டன்.
0: அவர் வந்து ஸ்கூல் டேஸ்ல வேற ஒரு விளையாட்டுல சிறந்து விளங்கியிருக்காரு. அதை இப்ப திரும்பி அவர் வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த விளையாட்டுல தன்னைத்தானே ஈடுபடுத்திட்டு இருக்காரு. இப்ப சமீபத்துல தெரியுமா?
4: கால்பந்து.
0: தேசிய விளையாட்டு.
4: தேசிய விளையாட்டுன்னா ஒரு க்ளூ கொடுங்க.
0: தேசிய விளையாட்டு, இதை விட பெரிய க்ளூ என்ன சார் வேணும்?
4: தேசிய விளையாட்டா?
0: இந்தியாவோட தேசிய விளையாட்டு என்ன?
4: கபடி
0: சார். ஹாக்கி சார்.
4: ஹாக்கியா? ஆமாமா மேடம், அது ஹாக்கி. ஹாயா நான் சொல்ல வேண்டியது மறந்துட்டேன்.
0: சரி, ஓகே, நன்றி
4: மேடம். ஒரே ஒரு வேண்டுகோள் மேம், வந்த அந்த வேலூர்காரன் வந்து வந்து உயிர் எடுக்கலாம நானு கட்டுப்படுத்துங்க
0: சார். இது எங்க கையில இல்ல சார், எங்க கிட்ட வந்து இங்க காலர் ஐடி எல்லாம் இல்ல. அவங்க அவங்களா பண்ண வேண்டிய விஷயம், நிகழ்ச்சியோட சுவாரஸ்யம் விட்டு போகுது சரிங்களா?
4: ஆமாமா, நன்றி நன்றி
0: நன்றி. சரி, நிகழ்ச்சியில் நாம் ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா மோதி விளையாடு அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிஹரன், தேவா இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், ஹரி அண்ட் லெஸ்லியோட இசையமைப்பில்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ் எஃப்எம் 102.3 நாம் நினைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிட்டு இருக்குங்க.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கூடவே நேயர்கள் வந்து இன்றைக்கி நிறையா தகவல்களை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியறிச்சே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து விளையாட்டுத்துறையில் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயர் யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். குரங்குலேருந்து தயாசன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள்.
2: இந்த பையன் 9 மணி இதுக்கு வந்தா சந்திரசேகர்னு.
1: சரி சார், இதையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அப்புறம் நிகழ்ச்சியில நம்ம கேள்விகள் விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியாம போயிடும் சார்.
2: அவனே புரிஞ்சிட்டு வராம இருக்கணும்.
1: அவ்வளவுதான். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா, எங்க கிட்ட காலர் ஐடி எல்லாம் இல்ல சார். யார் வராங்க, எல்லாரும் எங்களுக்கு நேயர்கள் தான். சரிங்களா?
2: எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறான், ஆனா பொய் தான் பக்காவா சொல்றான்
1: சார். நம்ம கேள்வி கேட்கலாமா, இல்ல ஏதாவது விளையாட்டுத்துறை சம்பந்தமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: இல்ல, நம்ம கடையில உட்காந்து கேள்வி பாட்டு மட்டும் கேட்டுட்டே
1: இருப்பேன். சரி, ஓகே, நன்றி.
2: ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி.
1: வணக்கம் விவித் பாரதி. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு போகுது, அவ்வளவுதான். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து? ஓகே, விளையாட்டுத்துறை சம்பந்தமா இப்ப காமன்வெல்த்ல வந்து இந்தியர்கள் வந்து சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி ஏதாவது தகவல் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, நீங்க இப்போ காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நாளேடுகள்ல செய்திகள், நம்ம ஆல் இண்டியா ரேடியோவோட செய்திகள் எல்லாம் கூட டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட சொன்னாங்க யார் யார் இந்தியர்கள் என்னென்ன வாங்கியிருக்காங்க பதக்கங்கள், அதை பத்தி தகவல்
3: ஹாக்கி
1: ஜெயிச்சிருக்காங்களா? எதுல?
3: அந்த விளையாட்டு போட்டியில.
1: அப்படியா? ஓ சரி, ஓகே. சரி, நீங்க திரைப்படங்கள்ல நடித்த விளையாட்டு வீரர்கள் யாரோட பேராது தெரியுமா உங்களுக்கு? திரைப்படங்கள்ல நடித்த விளையாட்டு வீரர்கள், திரைப்பட நடிகர்கள் பேர் நான் கேட்கல, விளையாட்டு வீரர்கள் ஒரு சில பேர் வந்து திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சரி இல்லையா, ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? ஹலோ. இல்ல, இது யாராவது லைனை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களா என்னன்னு புரியல. இதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னாக்க நேயர்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லையா. தொலைபேசி நிகழ்ச்சிகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விவித் பாரதியில் நிறைய நிகழ்ச்சிகள், தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள், கேம் ஷோஸ்ன்னு சொல்லிட்டு நேயர்களை என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவை ஒரு கேம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா அந்த அந்த ஒரு ஃப்ளோ இருக்காது அந்த நிகழ்ச்சியில். அதை தயவுசெய்து அவங்க அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
4: சந்தேமா?
1: ஆ, யார் பேசுறீங்க?
4: சந்தே மாவட்டம் திருபுவனம் அண்ணா சேவியர். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். இன்னும் கூட நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணலாம் சார், எக்கோ கேக்குது
4: பாருங்களேன்.
1: நீங்க ஏதாவது விளையாட்டுத்துறை சம்பந்தமா சொல்ல விரும்புறீங்களா?
4: விளையாட்டு துறைனாக்கா நாங்க படிக்கிறச்சமா இந்த இதுதான், அந்த ரன்னிங் தான் மெயினா, ரன்னிங் தான் மெயினா.
1: ஓகே ஓகே. இல்ல, இப்ப சமீபத்துல காமன்வெல்த் பத்தி நீங்க சொல்ல விரும்பீங்களா கேட்டேன்.
4: காமன்வெல்த் தெரியலமா.
1: சரி, ஓகே. திருவிழாக்கள்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகள் ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன். திருவிழாக்கள், ஊர்ல எல்லாம் திருவிழா எல்லாம் நடக்கும் இல்லையா, அதுல வந்து எப்படா திருவிழா வரும், இந்த விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டு ஏதாவது ஒன்னுத்தோட பேர் சொல்லுங்க.
4: அப்போ வந்து இது இதுமா, அதாவது கபடி தான் மெயினா, கபடி இது பண்ணாங்க. ரெண்டாவது ரன்னிங்.
1: இல்லங்க, நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியல. கபடி, ரன்னிங், இது நேத்திக்கே நீங்க சொல்லிட்டீங்க கரெக்டா? இப்ப நான் கேட்டது திருவிழாக்கள்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகள் ஏதாவது ஒன்னுத்தோட பேர் சொல்லுங்கன்னு சொன்னேன்.

0: அதாம அந்த இது சொல்லுவாங்களாம் அந்த திருவிழால அது வாயிலிருந்து வர மாட்டேங்குதுமா இந்த இது குதிரை பந்தயம் இந்த ஓட்ட பந்தயம்.
1: சரி ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம். நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த நடிகர் யாராவது அது நான் சொல்லட்டா மேடம்?
1: நடிகர் கேக்கல நான், விளையாட்டு வீரர்கள் திரைப்படங்கள்ல நடிச்சது ரிவர்ஸ்ல கேட்டேன் நானு.
2: ஆமா அவர் வந்து இந்த அஜித் மேடம், அவர் இந்த கார் டிரைவரா.
1: ஓஹோ நீங்க இப்படி பாத்துட்டீங்களா கதை. ஓகே அவர் வந்து நடிகரா இருந்து அதுக்கப்புறம் விளையாட்டு துறைக்கு போய் சாதனை பண்ணிருக்காரு. நான் கேட்டது விளையாட்டு துறையில இருந்தவங்க ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோலு இல்லை ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு படத்தில் அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி கேட்டேன் நான். ஓகேயா?
2: ஆ
1: சரி ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மணிப்பக்கம் கோபாலன்.
1: கேட்கலாமா சார்? சரி கேள்வி கேட்கலாமா சார் உங்களுக்கு? திருவிழாக்கள் விளையாட விளையாட்டுகள் ஏதாவது ஒன்றத்தோட பேர் சொல்லுங்க. திருவிழாக்கள்ல நீங்க வந்து சின்ன வயசுல திருவிழா எல்லாம் போனா ஆஹா இந்த திருவிழா மூலமா நம்ம இந்த விளையாட்டை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விளையாடலாம் அப்படின்னு ஏங்கின விளையாட்டுகள் ஏதாவது இருக்கா?
3: திருவிழாக்கள் கபடி விளையாடுவாங்க, சிலம்பம், பெரம்பு சுத்துறது விளையாடுவாங்க, சூப்பரா பாக்குறதுக்கு.
1: ஓ சரி ஓகே நன்றி. அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ ஹலோ மேடம் வணக்கம்.
1: வணக்கம் யார் பேசுறீங்க? விளையாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி அந்த திருவிழா மாதிரி
4: அடுத்த
1: நேயர் வணக்கம். காமன்வெல்த் கேம்ஸ் பத்தி
5: சொல்லுங்க.
1: சின்னம் வைப்பாங்க இல்லையா, எந்த ஊர்ல எந்த நாட்டுல ஒரு விளையாட்டு நடந்தாலும் அதுக்குன்னு ஒரு சின்னம் வைப்பாங்க இல்லையா, சின்னம் மாஸ்காட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. சோ இப்போ இது வந்து ஸ்காட்லாந்து நாட்டுல நடக்குது இல்லையா. சோ இப்போ இந்த 2026 காமன்வெல்த் போட்டிகளுக்கான சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விலங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அந்த விலங்குக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? அந்த நாட்டோட தேசிய விலங்கு இது ஆக்சுவலா.
5: ஸ்காட்லாந்துல நடக்கிறது.
1: ஸ்காட்லாந்தோட தேசிய விலங்கு.
5: தேசிய விலங்கா?
1: ஆக்சுவலா அது வந்து விலங்கு வந்து கதைகள்ல நம்ம வந்து இத பத்தி நிறைய படிச்சிருக்கோம். கொம்பு கரெக்ட், கொம்பு கிட்டத்தட்ட அந்த இதுக்கு வந்துட்டீங்க. இல்ல நீங்க ரொம்ப டைம் வாரதுனால மத்த நேயர்கள் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. ஓகே அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
6: கோபிகிஷன்.
1: ஓகே உங்களுக்கும் அதே கேள்விதான் சார். காமன்வெல்த் போட்டிகளோட சின்னம் ஸ்காட்லாண்ட்ல நடக்குது, அதுக்கு அவங்க என்ன சின்னம் வச்சிருக்காங்க விளையாட்டு போட்டிகளுக்கு?
6: அந்த நாட்டோட சின்னம் போட்டிகளோட
1: அதான் அது என்னன்னு கேக்குறேன். என்ன அனிமல், ஐ மீன்
6: அது பேர் தெரியல எனக்கு.
1: விலங்கு.
6: விலங்கு அந்த பேர் தெரியல எனக்கு.
1: ஒற்றை கொம்பு கொண்ட குதிரை, யூனிகார்ன் சொல்லுவாங்க.
6: யூனிகார்ன், ஒற்றை கொம்பு
1: குதிரை. அதுக்கு வந்து அவங்க ஃபின்னின் பேர் வச்சிருக்காங்க. அப்படிங்களா? சரி ஓகே நன்றி
6: நன்றி.
1: ஓகே அதாவது ஸ்காட்லாந்து நாட்டோட தேசிய விலங்கு வந்து யூனிகார்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒற்றை கொம்பு கொண்ட குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வந்து ஃபின்னின் பேர் வச்சு அதை தான் வந்து இந்த 2026 காமன்வெல்த் போட்டிகள் ஸ்காட்லாந்தில் நடக்குது அதுக்கான சின்னமாக வந்து ஃபின்னி அப்படின்னு

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். விவித் பாரதி வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஜெகநாத் ஃப்ரம் கொரட்டூர்.
1: ஓகே.
2: Actually, நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆக்டட் இன் மூவிஸ் கேட்டீங்க. I have a knowledge.
1: Sandeep
2: Patil, the great Sandeep Patil acted a movie. Hindi movie 1985. Just அந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு
1: இருக்கேன்.
2: ஆமா,
1: 1985 அவர் நடிச்சாரா?
2: ஆமா, நடிச்சிருக்காரு. 1985. He was a cricketer, former cricketer, Indian cricketer.
1: அது தெரியும் சார். அவங்க வந்து 1985 படத்துல நடிச்சாருங்கறீங்களா?
2: ஆமா, 85
1: நடிச்சிருக்காரு. படம் பேர் தெரியுமா?
2: ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹி ஆக்டட் எ மூவி.
1: ஓ ஓ, சரி, ஓகே, நன்றி சார்.
2: கபி அச்சனேன் மூவி நேம். கபி அச்சனேன்.
1: ஓ ஓ, சரி, ஓகே, நன்றி.
2: ஜஸ்ட் ஃபார் ஷேரிங்.
1: சரி, ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம், கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
1: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
1: சரி, நீங்க சொல்லுங்க. திருவிழாக்களில் விளையாடும் விளையாட்டுகள், நீங்க ஏங்கின விளையாட்டுகள், திருவிழாக்கள் வந்தா அந்த விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு ஏங்கின விளையாட்டுகள் ஏதாவது இருக்கா?
3: திருவிழாக்களை விளையாடுறது பெரும்பாலும் நாங்க சிறு வயதுல இருந்து போயெல்லாம் இப்ப எல்லாம் நின்னு போச்சு. இருந்தாலும் இப்ப சின்ன பிள்ளைலாம் நாங்க பாத்துருக்கோம் விளையாட்டுலாம் வந்து அந்த சிலம்பு விளையாட்டு, தீப்பந்தம் விளையாட்டு விளையாடுவாங்க.
1: நீங்க விளையாடினது என்னன்னு கேக்குறேன்.
3: ஓ,
1: திருவிழாக்கள்ல மட்டும்தான் இந்த விளையாட்டு விளையாட முடியும் எங்க ஊர்ல அப்படின்னு வரக்கூடிய விஷயங்கள். எப்படா அந்த திருவிழா வரும், எப்படா அந்த விளையாட்டு விளையாடலாம்னு காத்துட்டு இருப்போம் இல்லையா?
3: திருவிழாக்கள்ல பெரும்பாலும் வந்து அப்படி இது மாதிரி கேள்வி, அது மாதிரி இல்லம்மா, அது மாதிரிலாம் இல்ல. அது பொதுவா விளையாடுறது, நாங்க அதை கலந்துக்கோ, அவ்வளவுதான். பார்ப்போம், பார்ப்போம், ரசிப்போம்.
1: சரி, ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: கார்த்திக் வெஸ்மாம்பலம்.
1: கார்த்திக் வெஸ்மாம்பலம், கேக்கலாமா? ஜிதின் அர்ஜுனன் சொல்லிட்டு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி உலக அத்லெட்டிக்ஸ் போட்டிகள் அமெரிக்காவில் நடக்க போகுது ஆகஸ்ட் மாதம். அதாவது நாளானிக்கு ஆகஸ்ட் மாதம் துவங்குது இல்லையா? ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவில் உலக 2026 சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. ஜிதின் அர்ஜுனன் அப்படிங்கிறவர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் பிரிவில். எந்த விளையாட்டு? நான் ஒரு ஃப்ளோவில் அந்த ஆன்சரை சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. ஆ,
4: அப்படியா?
1: அத்லெட்டிக்ஸ்.
4: ஓகே மேம்.
1: சரியா? ஓகே, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? யார் பேசுறீங்க? பில்லிவாக்கம் நாராயணன் சார் சொல்லுங்க. உங்களுக்கு விளையாட்டு, காமன்வெல்த் விளையாட்டுகள் பத்தி ஏதாவது தகவல் சொல்ல விரும்புறீங்களா?
5: இல்ல, நடிகர்

0: விளையாட்டு வீரரா இருந்து நடிகர் அம்மா
1: சொல்லுங்க
0: நடிச்சிருக்காங்க. அஸ்வினி நாச்சப்பா நடிச்சிருக்காங்க.
1: அஸ்வினி நாச்சப்பா ஓகே,
0: அவங்க ஒரு படம் நடிச்சிருக்காங்க.
1: ஓகே ஓகே, ஆ சரி ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார் ஃபர்ஸ்ட்.
2: ரேடியோ கம்மி பண்ண முடியாது மேடம்.
1: லெட்டா அப்ப நம்ம பேசுறது கேட்டுட்டே ஒழுங்கா கேட்காது. உங்க பேர்?
2: என் பேர் சீனிவாசன். வியாசர்பாடி.
1: வியாசர்பாடி சொல்லுங்க. விளையாட்டுத்துறை காமன்வெல்த் பத்தி ஏதாவது தகவல் சொல்ல விரும்புறீங்களா?
2: விளையாட்டு வந்து திருவிளையாடுல விளையாடுறோம் இல்லையா விளையாட்டு, அது வந்து அந்த
1: தயவுசெய்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. இது வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அத்தனை நேயர்களுக்குமே அந்த எக்கோ வந்து அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான விண்ணப்பம் நாங்கள் வைக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம். மாதவரத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
1: மாதவரத்திலிருந்து நித்யா? நல்லா இருக்கேம்மா. விளையாட்டு துறை சம்பந்தமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
3: இதுல கண்ண கட்டிக்கிட்டு இது பண்ண போவாங்க. அந்த பாணியாங்க அது ரொம்ப அந்த இதுல ஃபேமஸா இருக்கும்.
1: எங்க இருந்து பேசுறீங்க? வியாசர்பாடியா?
3: இல்ல இல்ல, மாதவரம்.
1: மாதவரம் ஓகே.
3: அங்க இருந்து பேசுறேன்.
1: ஓகே நன்றி.
3: எங்க ஊர்ல காரக்குடியில அப்புறம் அங்க பார்த்தது.
1: சரி ஓகே.
3: அப்புறம் மத்த இடத்துல எல்லாம் அது இந்த பொங்கல் சமயம் அந்த சமயம் எல்லாம் சாக்கு பொட்டி இந்த இது எல்லாமே வைப்பாங்க. நல்லா அதுல பார்த்திருக்கேன்.
1: சரி ஓகே நன்றிமா.
3: நன்றி.
1: அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். கேக்குதா? ராஜசேகர் மேடம்.
1: ஓகே சொல்லுங்க சார். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் பத்தி ஏதாவது சொல்லுங்க.
4: விளையாட்டு துறையை பத்தியா மேடம்?
1: காமன்வெல்த் போட்டி பத்தி சொல்லுங்க.
4: தமிழ்நாட்டுல நம்ம நாடு தங்க பதக்கம் வாங்கணும்னு ஒரு ஆசை. அது எவ்வளவுக்கு வாங்குறாங்களோ அவ்வளவுக்கு நம்ம நாட்டுக்கு பெருமை மேடம். மேடம் அதுதான் மேடம் விருப்பம்.
1: ஓகே, நாளைக்கு உங்க வீட்டு பசங்க யாராவது விளையாட்டு துறையில நானும் அந்த மாதிரி சாதனைகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
4: அவங்கள வரவேற்பேன். முதல்ல அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி வரவேற்பேன். எங்க வீட்டு பசங்களே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க சரி இந்தியாவில இருக்கும் சரி எல்லா குழந்தைங்களையும் ஆதரிக்கணும்,
1: அவங்களை
4: ஊக்குவிக்கணும்.
1: ஓகே
4: அதான் மேடம் என்னுடைய விருப்பம்.
1: நன்றி.
4: Thank you.
1: ஓகே சரி. நிகழ்ச்சியில் ரொம்ப நேரமாக நம்ம பாடலை கேட்கல இல்லையா? இது இந்த பாடல் வந்து 3:30 உண்டான ஒரு பாடல். எந்த படத்துலேருந்து அப்படின்னா விடாமுயற்சி அப்படிங்கிற படத்துலேருந்து. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு, யோகி சேகர், அமோக் பாலாஜியோட பாடின பாடல் இது. விஷ்ணு ஏடவன், அமோக் பாலாஜி இவங்களோட வரிகளில் இந்த பாடல் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ காமன்வெல்த் போட்டிகளில் வந்து ஒரு விளையாட்டு வீரர் வந்து பதக்கம் வாங்கியிருக்காரு. இதில் என்ன குறிப்பான விஷயம்னாக்க, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து அதே விளையாட்டு துறையில் வெண்கல பதக்கம் வாங்கினார். ஸோ இப்போ இந்த தகவலை வச்சுட்டு நீங்களே கூட இணையதளத்தில் தேடலாம். ஸோ அந்த அப்பா பையன் அந்த மகன் தந்தை மகன் பற்றின தகவல்களை நாம் இந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நேயர்களாகிய நீங்கள் யாராவது வந்து தொலைபேசி வழியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக சொல்லலாம். 2952508535 இது ஒரு எண். 2838978711 இது மற்றொரு எண்.

0: இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு தந்தை மகன், அவங்க ரெண்டு பேருமே வந்து காமன்வெல்த்தில், தந்தை வந்து அவர் விளையாடின காலத்தில் வந்து வெண்கலப் பதக்கம் வாங்கி கொடுத்தாரு. இப்போ அவர் மகன் வந்து அதே விளையாட்டுத்துறையில் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காரு. அவங்கள பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். நேர்களாகி நீங்களும் வந்து அவங்கள பற்றி தகவல்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் வராங்க ஃபோனில். வணக்கம் வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்க சார், பேசலாமே?
1: கேக்குதுங்களா மேடம்?
0: ஆ, கேக்குது சார், சொல்லுங்க, பேசுங்க.
1: வணக்கம். வணக்கம்.
0: ஆ, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலத்துல
0: இருந்து
1: பழனிச்சாமி.
0: பழனிச்சாமி, சொல்லுங்க சார், விளையாட்டு துறை காமன்வெல்த் பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வருது பாருங்களே. நேத்திக்கும் நீங்க வந்தீங்களா? நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம், வணக்கம். மேடம்,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து கத்திரிப்பழம் பாக்கியராஜ்.
1: ஓகே, சொல்லுங்க, காமன்வெல்த் பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: ஆ, நிச்சயமா. காமன்வெல்த் போட்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துற போட்டி மேடம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் வந்து அஜய் பாபுங்கிற வீரர் மேடம். பழுதூக்கும் போட்டியில அவர் பதக்கம் வாங்கியிருக்காரு மேடம்.
1: என்ன பதக்கம் வாங்கியிருக்காரு?
0: வெள்ளி பதக்கம் வாங்கிருக்காங்கம்மா.
1: அவங்க அப்பா வந்து வெண்கலம் வாங்கினாரு அவரோட காலகட்டத்துல.
0: வள்ளூரி சீனிவாசராவுங்கிறவரு அந்த ஐயா
1: அப்பா
0: வெண்கல பதக்கம் வாங்கியிருந்தாரு. அவருடைய வழியில அவருடைய மகன் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கி அசைத்திருக்காரு. அவருடைய வீரருக்கு நம்மளுடைய இந்தியாவின் சார்பாகவும் தமிழ்நாட்டினுடைய சார்பாகவும் நாகை மாவட்டத்தில் உள்ள கத்திரிப்பள்ளம் பாக்கியராஜ் சார்பாகவும்
1: நன்றி. அஜய் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் வந்து காமன்வெல்த்ல வந்து இப்ப வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காரு. அவங்க அப்பா வந்து ஸ்ரீனிவாச ராவ்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுல வந்து அவர் வந்து வெண்கலப் பதக்கம் வாங்கினாரு. இதே வெயிட் லிப்டிங்ல தான், பல் தூக்கும் போட்டியில தான், 79 கிலோ பிரிவில் அவங்க அப்பா வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்க, அந்த அஜய் பாபு சொல்றாரு அவர் ரொம்ப சின்ன வயசா இருந்தாரு அவங்க அப்பா வந்து பதக்கம் வாங்கறச்சு. அப்போ அவருக்கு ஒன்றுமே புரியலையா? அப்போலாம் வந்து டிவிங்கிறது வந்து எல்லா ஊர்லேயுமே யாராவது ஒன்று ரெண்டு வீட்டில் தானே இருக்கும். ஸோ எல்லாரும் இவங்க எல்லாரும் டிவி இருக்கிற வீட்டு வாசலில் போய் உட்காந்துட்ருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பா டிவியில் வராங்க அப்படின்னோடனே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, பாரு பாரு உங்கள் அப்பா டிவியில் வராரு பாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கு நம்ம அப்பா வராங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த நிருபர்கள் அதுக்கப்புறம் செய்தியாளர்கள்லாம் வந்து வீட்டை சூழ்ந்துட்டாங்க, அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நான் பெருசாக ஆக எனக்கு வந்து அப்பா மாதிரியே நம்மளும் சாதனை பண்ணணும் அப்படிங்கிறது எப்போ எனக்கு விஷயம் புரிஞ்சுதோ அப்போ நாமளும் வந்து சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து தங்கப்பதக்கம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. நான் இப்பொழுதைக்கு வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து தங்கப்பதக்கம் வாங்குவேன் அப்படின்ட்டு இப்போ இந்த சாதனையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து தன்னம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு, இப்போ நான் வெள்ளி வாங்கியிருக்கேன், இருந்தாலும் நான் வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் நான் வந்து வின் பண்ணி நான் தங்கம் வாங்கி கொடுப்பேன், எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னு, அவரோட சின்ன வயசில் அவர் வந்து அவங்க அப்பா வந்து டிவியில் வந்து அந்த வெண்கல பதக்கம் வாங்குறத அவர் டிவியில் பார்த்தாரு. இப்போ வந்து அவங்க அப்பா வந்து இது ஸ்காட்லாண்டில் நடக்கிறதுனால அவங்க அப்பாவால் போக முடியல. ஸோ அவங்க அப்பா வந்து டிவியில் உட்காந்துட்டு தான் பையன் தன்னோட பையன் வந்து வெள்ளி பதக்கம் வாங்குறத அவர் டிவியில் பார்த்தாராம். பாருங்களேன் உலகத்தில் எப்படி வந்து மாற்றங்கள் நிகழுது, ஒரே குடும்பத்திலே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, நம்ம எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் பசங்களை அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த விஷயம். அது வந்து நல்ல ஒழுக்கமாகட்டும், விளையாட்டில் அவங்களுக்கு இருக்க ஆர்வமாகட்டும், படிப்பில் இருக்கிற ஆர்வமாகட்டும், எந்த கலையாக இருந்தாலும் சரி அந்த பசங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வத்தை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்க ஊக்குவிக்கணும், ஸோ தட் அவங்களால சாதனைகள் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை ஒரு பாடலோடு நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், புலமை பித்தனோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில். ஃபேஸ்புக்கில் நிறையா நேயர்கள் வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு விடைகள் போட்டிருக்காங்க, கூடவே வந்து நிகழ்ச்சிகள் பற்றின தகவல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்.

0: இது வரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சி துவங்கக்கூடிய நேரம் 11:01. விவித் பாரதி தரும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற படத்துலேருந்து பானுமதி அவங்களோட குரலில், மருதகாசி அவங்களோட வரிகளில், தட்சிணாமூர்த்தியோட இசையமைப்பில் பாடல் கேட்கலாம்.

சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு.

0: தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஏஎம் ராஜா, பி சுசீலா இவங்களோட குரல்களில், கே பி காமாட்சி அவங்களோட வரிகளில், டி சலபதி ராவோட இசையில் அமர தீபம் அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்கலாம்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல்களை வந்து நாங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, செங்கல்பட்டு ரமணி வில்வம் அவங்க, சேகர் மாரியப்பன், தங்கம் சரவணன் அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மீரா வெங்கட்ராமன், ராதாகிருஷ்ணன் பண்ணைபுரத்துலேருந்து முத்துலக்ஷ்மி அவங்களோட பேரோடு சேர்த்து போட்டிருக்காங்க, தேனி சிலமலை பிச்சமணி அவங்களும் போட்டிருக்காங்க.

0: அதுக்கப்புறம் அல்லிநகரம்லேருந்து மகாதேவன் அவங்க போட்டிருக்காங்க, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் சரவணன் ராமலிங்கம் அவங்க, அமுதா அவங்க கண்டாச்சி மங்கலத்துலேருந்து எல்லாருமே போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியின் காவிய கானங்கள் இணைந்து இருக்கிறோம் நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டிருக்காங்க.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க, உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள், அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

லைலா மஜ்னு அப்படிங்கிற படத்துலேருந்து பானுமதி, கண்டசாலா இவங்களோட குரல்களில், மருதகாசியோட வரிகளில், சிஆர் சுப்புராமனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அம்பிகாபதி அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பானுமதி இவங்களோட குரல்களில், கூமா பாலசுப்ரமணியமோட வரிகளில் நாம் கேட்கலாம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

அப்படிங்கிற படத்துலேருந்து ஏஎம் ராஜா, ஜிக்கி இவங்களோட குரல்களில் காமு ஷெரீஃப் எழுதின பாடல் அது. டிஆர் பாப்பாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:24:25 ஆயிட்டுருக்குங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அமுதவல்லி அப்படிங்கிற படத்துலேருந்து டிஆர் மகாலிங்கம், பி சுசீலா இவங்களோட குரல்களில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் கேட்கலாம்.

சக்கரவர்த்தி திருமகள் அப்படிங்கிற படத்துலேருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனோட குரலில், குமா பாலசுப்ரமணியமோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்து வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வர பாடல்களை வந்து நாங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் முகநூலில் நிறைய நேயர்கள் வந்து பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. யார் யார் அப்படின்னாக்கா ஜடேரி வேல்முருகன் அவங்க, மீரா வெங்கட்ராமன், ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாடல்களை குறிப்பிட்டு இந்த பாடல் அருமை ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து விவித் பாரதி மூலமாக தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ராஜாராம் அவங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் ராஜாராம் அவங்க என்ன சொல்கிறாங்க, சென்னை விவித் பாரதி எஃப்எம் பாடல்கள் அருமை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அமைந்துள்ள பண்பலை சென்னை விவித் பாரதி அஞ்சல் ரிலே பண்பலையாக மாற்றினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஹரிராம் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கே கே வெங்கடேஷ் கும்பகோணத்தில் துவரங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் போட்டிருக்காரு. கூடவே பிரியா ஹரீஷ் அவங்க பேர் எல்லாமும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவரும் வந்து நிகழ்ச்சியில் வந்து பாடல்கள் அருமை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அதுக்கப்புறம் வந்து போரூர்லேருந்து செல்வராஜ் அவங்க, முருகன் பெருமாள் அவங்க, கொடுங்கியூர்லேருந்து குருசாமி முனியாண்டி அவங்க போட்டிருக்காங்க. ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்க, ஏழு கிணறு தேவா அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு யார், மேட்டுப்பட்டி கண்ணன், அப்புறம் வந்து செல்வராஜ் அவங்க போட்டிருக்காங்க. தென்காசி மாவட்டம் புது சுப்புலாபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கோபால் சாமல்பட்டியிலேருந்து பர்வத வர்தினி அவங்க வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பாடலை குறிப்பிட்டு அந்த பாடல் வந்து அருமை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய நேயர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க, அதற்கான ஊக்குவிப்பான கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை தொடர்ந்து எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் சண்டிராணி அப்படிங்கிற படத்துலேருந்து பானுமதி, கண்டசாலா இவங்களோட குரல்களில், கே டி சந்தானமோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்களோட இசையமைப்பில் நாம் இந்த பாடல் கேட்கலாம்.

தெய்வ பலம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி இவங்களோட குரல்களில், மருதகாசியோட வரிகளில், ஆர் பார்த்தசாரதியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல்களை வந்து நேயர்கள் வந்து எந்த அளவுக்கு ரசித்து கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது அவங்க ஃபேஸ்புக் கமெண்ட்ஸில் தெரியுது. செந்தில்நாதன் கோவிந்தசாமி கும்பகோணத்துலேருந்து அவர் போட்டிருக்கார், இப்போ மலரோடு விளையாடும் அந்த பாடல் கேட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு வந்து நிகழ்ச்சியை பற்றி பாடல்கள் அருமைன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. என்னென்னாக்க சென்னையில் நடந்த ஒரு விழாவில் வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து சிறப்பிக்கப்பட்டாராம். எதற்காக அப்படின்னாக்க 60 முறை இரத்த தானம் செய்ததற்காக அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே பாராட்டுக்களில் விபுத் பாரதியோட நேயர் சோமசுந்தர பிரபு அவர்களுக்கு பாராட்டுக்களை நாம் தெரிவிச்சுக்கலாம். இளங்கோ அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து, கோபால் சாமல்பட்டியிலேருந்து, பத்மா சவுந்தரராஜன் அவங்க போட்டிருக்காங்க, பர்வத வர்தினி அவங்களும் அதே தான் போட்டிருக்காங்க, முத்துக்குமரன் வில்லிவாக்கம்லேருந்து பாபு சங்கர் அவங்க வந்து ஆல் ஓல்ட் சாங்ஸ் ரியலி எ பூன் டு லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. ஸ்ரீரங்கம்லேருந்து ராஜேஷ் அவங்க போட்டிருக்காங்க, அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து அவங்களும் ஒரு பாடலை குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. வேறு யார் ஒவ்வொரு பதிவாக வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக புரசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், அடையாளம்பட்டுலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க, பத்மா சவுந்தரராஜன் அவங்க, நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, பழனிலேருந்து கவிதா அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜ் அவங்க போட்டிருக்காங்க, தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவங்க போட்டிருக்காங்க, சின்னராஜி அவங்களே இன்னொரு பதிவு போட்டிருக்காங்க, வேல்முருகன் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி படித்தாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த பதிவுகள் எல்லாமே படித்தாச்சு. என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல்களை வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்ம கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதியோட நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த

தேவதாஸ் அப்படிங்கிற படத்துலேருந்து கண்டசாலா, கே ராணி இவங்களோட குரல்களில், கே டி சந்தானமோட வரிகளில், சி ஆர் சுப்புராமனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சுட்ருக்கோம். அந்த வகையில் ஸ்ரீரங்கம் ராஜேஷ் வந்து அவர் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காரு. என்னென்னக்கா அவர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து நான் கும்பகோணம் ரிலே மூலமாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே வந்து நிகழ்ச்சியோட நேரலை தொலைபேசி எண்களை சொன்னீங்கனாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புது நேயர்கள் வந்து நம்மளோட எல்லா கேம் ஷோஸ்லையுமே வரணும் அப்படிங்கிறத நாமளும் சொல்லிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்காக, மற்ற நேயர்களுக்காக விவித் பாரதியில் வரக்கூடிய கேம் ஷோஸ் எல்லாத்துக்குமான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க. 044 இது வந்து சென்னைக்கான முன் இணைப்பு எண். தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 9 5 2 0 8 5 3 இது ஒரு எண், 2 8 3 8 9 8 7 1 இது மற்றும் ஒரு எண். தொலைபேசி நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்குமே இந்த தொலைபேசி எண்களில் தான் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக இல்லற ஜோதி அப்படிங்கிற படத்துலேருந்து ஏஎம் ராஜா, ஜிக்கி இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், ஜி ராமநாதனோட இசையமைப்பில்.

குகனூரில் வந்து இன்னும் நிறைய நேயர்கள் இப்போ வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னாக்கா ரங்கராஜன், கிருஷ்ணசாமி அவங்க வந்து என்ஜாயிங் த ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கும்பகோணம்லேருந்து மல்லிகா சோமசுந்தரம், ஜெயஸ்ரீ அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கும்பகோணம்லேருந்து சின்ன பிள்ளை நாராயணசாமி, சசி ஒர்க் ஷாப், உப்பிலியப்பன், குமார், ராமலிங்கம் அவங்களாமும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி சே யாதேஷ் அவங்க வந்து கோவனூர், அவங்க கோவனூருங்கிற ஊர்லேருந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து ஓ தேவதாஸ் பார்வதி நீண்ட காலம் பின் ஒலிக்க இனிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. முகமது பிலால் அவங்க வந்து அயனாவரத்துலேருந்து அவங்களும் வந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் அவங்களும் வந்து இன்னைக்கு ப்ரோக்ராமில் வந்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்களும் ஒரு பாடலை வந்து குறிப்பிட்டு இந்த பாடலை முழுமையாக ஒலிபரப்பியமைக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வி எஸ் ஐயப்பன் அவங்க வந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்காங்க, அதுவும் இப்போ வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மூலமாகவும் நம்ம விவித் பாரதியோட நிகழ்ச்சிகளை நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக இரு மனம் கலந்தால் திருமணம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஏ எல் ராகவன், கே ஜமுனா ராணி இவங்களோட குரல்களில்

0: கல்யாண பரிசு அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாடல் அது. ஏஎம் ராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இது வரைக்கும் ரசித்து கேட்ட இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. இந்த நிகழ்ச்சியோட நான் உங்கள் ஆர்ஜே சுதா உங்ககிட்டேருந்து விடைபெறேன். 12 மணிக்கான ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே பிரமீலா தயாராக இருக்காங்க. நாம் இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரமை

0: பன்னிரண்டு மணி.
1: ரெட்ரோ நேரம்.
0: ரெட்ரோ நேரம் அப்படின்ன உடனே மக்களுக்கு எல்லாம் ஒரே குஷியாயிடும். ஏன்னா ரெட்ரோ பாடல்கள்ங்கிறது காலத்தால் அழியாத நிச்சயமாக சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் அந்த கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்க போகுது. அதுவும் அவங்களுடைய பள்ளி நாட்களில், கல்லூரி நாட்களில் விரும்பி கேட்டு ரசித்து அப்படி சிலாகிச்சு போன பாடல்கள் தான் அப்படி உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரமும் வரிசை கட்டி வரப்போகுது. முதல் பாடல் தங்க மனசுக்காரன் படத்துக்காக பனோ பாடியது.

ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 எஃப்எம் நேயர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்கிறது ரெட்ரோ நேரம். அடுத்ததாக உங்களுக்காக உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் முத்துலிங்கம்.

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: 102.3 பாட்டுக்கு
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். இனி சூரசம்ஹாரம் படத்துக்காக அருண்மொழி சித்ரா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். இனி சொல்ல துடிக்குது மனசு படத்திலிருந்து மனோபாடி இருக்கும் பாடல். இசை இளையராஜா, பாடல் வரிகள் என் காமராஜன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
3: பன்னெண்டு மணி 26 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். இனி சத்யா படத்துல இருந்து அடுத்த பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் குரல்ல வாழியோட வரிகளுக்கு இசை இளையராஜா.

நேரம் 12:31 போகுது. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். ரெட்ரோ பாடல்கள் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாமே, அது மலரும் நினைவுகளாக இருக்கும், இனிமையான நினைவுகளாக இருக்கும், எல்லாமே இப்போ திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடல்களோடு சேர்ந்து அது கூட அப்படியே நீங்கள் ஒரு இனிமையான ட்ராவலை தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி நீங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம். அடுத்ததாக ரெட்ரோ நேரத்தில் நீங்கள் கேட்க போகிற பாடல் பூந்தோட்ட காவல்காரன் படத்துக்காக மனோஜ் சித்ரா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கைமரன்.

ரெட்ரோ நேரத்துல நீங்க கேட்க போற அடுத்த பாடல் அண்ணாநகர் முதல் தெரு படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை சந்திரபோஸ், பாடல் வரிகள் வாலி.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன.

ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சாதனை பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்பு துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பாங்கிபூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவட் யாத்திரை இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர். சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக

அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000 மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தி துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000 மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் தீபான்ஷுவும் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அண்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

குரு சிஷ்யன் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பாடல் கேட்டீங்க. வாலியோட வரிகளுக்கு இசை இளையராஜா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பதிவு கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க பார்த்துடலாமா? சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. கோபால் அனுப்பியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், கமலா வரதன், வெங்கடேசன் ஐயப்பாக்கத்திலேருந்து ரெட்ரோ பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் ரெட்ரோ நேரத்தில் அழகிய பாடல்கள் உலாவது அருமை தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சையிலேருந்து தேனி பிரகாஷ் குமரன் ரெட்ரோவில் இருக்க பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதழில் கதை எழுதும் நேரம் இது, ரம்யமான அந்த பாடலை பகல் நேரத்தில் கேட்பது ஒரு ரசனை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார். சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் ஆரம்ப பாடலை அசத்தல். அடுத்து வந்த இதழில் கதை எழுதும் நேரம் இது, அருமையான கவிச்சாரலானது தூரல் பாடலால் எங்கள் பகுதியில் அடிக்கும் மணலின் வெப்பம் தணிந்துள்ளது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டு பாருங்கள், வெப்பத்தையே தணிச்சிருச்சான்.

நாராயணசாமி சின்ன பிள்ளை, கும்பகோணம் சின்ன பிள்ளை நாராயணசாமி சசி, ஒர்க் ஷாப் சசி, உப்பிலியப்பன் குமார், ராமலிங்கம், தமிழழகன், உன்னால் முடியும் தம்பி பாடல் சூப்பருங்கன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன், ரெட்ரோ நேர நிகழ்ச்சியில் பாடலாம் கேட்டவங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு பாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை, மதிய வணக்கம். காரைக்கால் நிரவி என்எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதழில் கதை எழுதும் நேரம் பாடல் அருமை அப்படின்னு முத்துகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஜடேரி வேல்முருகன் பாடலாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசைவாக்கம் சவுந்தரராஜன் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. ஹேமலதா சொல்லியிருக்காங்க. கல்யாண சுந்தரம், ரெட்ரோவில் பாடல்கள் அருமை, ஆரம்பமே சூப்பருங்க. மனோ பாடின தங்க மனசுக்காரன் பாட்டு அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் முன்னால் முடியும் தம்பி எஸ்பிபி சித்ரா இவங்க எல்லாரும் பாடின பாடல் அதுவும் சூப்பராக இருந்தது. தமிழ் பண்பலைக்கு என் இதயம் கணிந்த மதிய வணக்கமும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக நல்ல நிகழ்ச்சிகளை கொடுக்குறீங்க. நான் கும்பகோணத்திலிருந்து கல்யாண சுந்தரம். கும்பகோணம் மாநகராட்சி முழுதும் இப்பொழுது நம் தமிழ் பண்பலை ஓங்கி ஒழிக்கிறது. அனைத்து இடங்களிலும் விவித் பாரதியின் தமிழ் பண்பலை அதுதான் ஒழிக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டெல்லாம் கேளுங்க, நிகழ்ச்சிகளை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய வணக்கம். ரெட்ரோ நேரம் பாடல் இனிமே நிகழ்ச்சியில் இனிமையான தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராசாமகன் ஹரிச்சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சியெல்லாம் அருமையாக இருக்குன்னு நாகராஜன், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாந்தி ரமேஷ், அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து நாகராஜன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து தேன்மொழி பாடல் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு யோசித்தேன், ரொம்ப நாளாச்சே கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. முகமது பிலால் டெய்லர் அயனாவரத்துலேருந்து பாடல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெங்கடேஷ் சிவகுருநாதன், ரெட்ரோ நேரம் பாடல்கள் தேர்வு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கும்பகோணம் துவரங்குறிச்சி புதுத்தெரு கண்ணவாடி வெங்கடேஷ் பிரியா ஹரிஷ் இவங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தரம் பிரபு, ரெட்ரோ நேரத்தில் பாடலாம் சூப்பருங்க. நீலக்குயிலே அந்த பாட்டு, தேன்மொழி, இதெல்லாம் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஞானாம்பிகா ரஞ்சனுக்கும் தேன்மொழி பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கான். இளங்கோ அவங்களும் காஞ்சிபுரத்திலிருந்து தேன்மொழி வளையோசை இந்த பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேட்டு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. சுந்தர ராசு, கண்ணாரப்பாளையம் ராஜு சுந்தரராஜன் பாடெல்லாம் கேட்க கேட்க இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹரிஹரன் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. என்னென்னா, இந்த பாடல் வந்து சென்னையில் தான் படமாக்கப்பட்டது, வளையோசை கலகலவென. இந்த பாட்டு எடுக்கும்போது லேசான தூரல் இருந்து தான் அது அப்படியே படமாக்கப்பட்டது அதோடையே சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதிவுகள் போட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்து நமக்கு நேரம் கிடச்சிச்சின்னா மிச்ச பதிவுகளை படிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்க போகிறது பாடல் உங்கள் சாய்ஸ். 1 மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்க போகிறீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். பாடல் உங்கள் சாய்ஸில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 2952 0853 இந்த எண்ணுக்கு முயற்சி எடுக்கலாம். 2838

0: 8 7 1 இந்த எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஒரே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், அது மட்டும்தான். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் பாடல் கேட்டிருக்கக்கூடாது. இந்த கடந்த 2 நாட்களாக நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடாது. பாடல் உங்கள் சாய்ஸில், அதுக்கு முன்னாடி எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல. புது நேயர்கள் நிறைய பேர் இப்போது திருப்பத்தூரில் இருக்காங்க, வேலூரில் கேட்டுட்ருக்காங்க, கும்பகோணத்தில் கேட்டுட்ருக்காங்க, அப்படியே சுற்று வட்டாரம் ஃபுல்லாக. அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம் இல்லையா? நம்ம நேர் வட்டத்தோடு அவங்களும் இணையட்டும், அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணட்டும். முதல் நேர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கும்பகோணத்துலேருந்து பாலமுருகன் பேசுகிறேன் மேடம்.
0: கும்பகோணத்துலேருந்து பாலமுருகன், எப்படி இணைப்பு கிடைச்சிருச்சா? முயற்சி எடுத்தோடனே, இது முதல் முறையா இல்லை
1: ஏற்கனவே?
0: அப்படியா, முதல் முறையா இல்லை ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்க, ஆனாலும் இணைப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? கும்பகோணத்துலேருந்து பாலமுருகன், என்ன என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் மகாநல்ல படத்துல ஜானகி மேடம் பாடின பாட்டு, கல்யாணமே வைபோகம் தான், அந்த பாட்டு வேணும்.
0: நான் மகாநல்ல அந்த படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க?
1: ஆமா மேடம்.
0: சரி, படம் பாத்தீங்களா?
1: ஆமா மேடம்.
0: ஆமா ஆமா,
1: எப்பவே பார்த்தா ஆகும், அந்த பாட்டு நல்லா இருக்கும். தேங்க்ஸ்.
0: சரி, நான் மகாநல்ல படத்துல இருந்து என்ன பாடல் சொன்னீங்க? கல்யாண வைபோகம்.
1: கல்யாணமும் வைபோகமும் ஒரு பாட்டு இருக்கும்.
0: சரி,
1: ஜானகி மேடம் பாடுவாங்க.
0: ஆ, கேட்கலாம். நன்றிங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு.
1: ஓகே மேடம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சென்னையிலேருந்து ஊரப்பாக்கம் பார்த்திபன்.
0: ஊரப்பாக்கம் பார்த்திபன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அடுத்த அரிசி படத்தில் இருந்து ஆசைன்னு ஒரு வகை.
0: படம் பேரே புரியலை. படம் பேர் என்ன சொன்னீங்க?
1: அடுத்த வாரிசு.
0: அடுத்த வாரிசுல இருந்து பாடல்
1: கேட்டு
0: ஓகே பாட்டு கேட்கலாம். நன்றி.
1: ஓகே நன்றி.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா, தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போ

கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பாடல். உங்கள் சாய்ஸ் 1:14 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் நாம சந்திக்க போற நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம், நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குடியிலிருந்து ராஜ்குமார்.
0: ஏத்தக்குடி ராஜ்குமார், சரியா?
1: ஆமா மேடம்.
0: சரி, ராஜ்குமாருக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு மேடம், என் தங்கச்சி படிச்ச படத்துல நல்ல காலம் பிறந்துருச்சு, அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: சரி, நல்ல காலம் எல்லாருக்கும்
1: பிறந்துச்சு. ஆமா மேடம். மேடம், இந்த போன் கொஞ்சம் லோவா இருக்கு, அந்த ரேடியோல கேட்டுதான் போய் பேசுறேன் நானு.
0: அப்படியா, சரி, அது என்னன்னு கொஞ்சம் சரி பார்க்க சொல்லிடலாம். நன்றிங்க தெரியப்படுத்தின. பாடல் கேட்கலாம்.
1: நன்றி மேடம், நன்றி.

0: ஏண்டா பெரியசாமி, பட்டணத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓ தங்கச்சி, அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துல இருந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி, ஊர் எல்லாம் நல்லபடி.

0: தங்கு தத்தப்பா.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். நம்ம சந்திக்க போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: காட்டு மன்னார் கோயில் கொண்டசமுத்திரம், ஆர் கணேஷ் மேடம்.
1: காட்டு மன்னார் கோவில் இருந்து கணேஷ். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சின்ன கண்ணம்மா படத்தில் என் வாழ்வில் அர்த்தம் சொல்ல வந்த என் மகளே, என் மகளுக்காக இந்த பாட்டை கொஞ்சம் ஒளி வரும்.
1: நிச்சயமா பாடல் கொடுக்கலாம். நன்றி,
2: ரொம்ப நன்றி மேடம்.
1: ஓகேங்க. சின்ன கண்ணம்மா படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காரு, அவருக்கு அந்த படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமது சிஸ்டர் மேடம்.
0: ஹலீல் அகமது, என்ன பாடல் வேணும்?
1: நான் வந்து ஒரு 13 நாள் ஆகவே இப்பதான் வந்திருக்கேன் ஆக்சுவலி.
0: சூப்பர் சூப்பர்.
1: எனக்கு படம் பாத்தீங்கன்னா நான் படம் மேம், விஜய் ஆண்டனி சார் மியூசிக்ல தப்பெல்லாம் தப்பே இல்லை சரியெல்லாம் சரியா இல்லை அந்த பாட்டு போடுங்க. மியூசிக் வந்து பயங்கரமா கொடுத்திருப்பாரு, அந்த மியூசிக் சூப்பரா இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்.
0: அதாவது தப்பெல்லாம் தப்பே இல்லை சரியெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்றாரு.
1: ஆமா ஆமா, அந்த ஆமா ரொம்ப மியூசிக் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: பாட்டும் பாடுறீங்க, வாயிலேயும் மியூசிக்கும் போடுறீங்க. சரி, நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம்.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

நிறுத்து. மத்தளம் மேளங்கள் கொட்டி முழங்கி.

உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: த்ரீல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: படம் நினைவே ஒரு சங்கீதம். அதுல வந்து எடுத்து வச்ச பாலம் எஸ்பி ஐயா பாடினது.
0: சரி, பாடல் கேட்கலாம். மிக்க நன்றி.
1: கேட்கலாமா? நன்றி மேடம்.
2: எடுத்து வச்ச பாலம்.

0: நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துறை பேசுறேன் மேடம்.
1: இதான் முதல் முறையா இல்ல ஏற்கனவே பேசிட்டு
0: இருக்கீங்க? விவித் பாரதி அந்த காலத்துல இருந்து கேட்டு இருக்கேன், லைவ் வந்ததுல இருந்து பேசிட்டு தான் இருக்கேன்.
1: பேசிட்டு தான் இருக்கீங்க, சூப்பர். என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு டி ராஜேந்திரன் இயற்றி இசையமைச்சு பாடி நடிச்ச தங்கைக்கு இருக்குதம் படத்துல இருந்து தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாளம் வந்தது பாட்டு வச்சு அந்த பாட்டு கொடுங்க.
1: நிச்சயமா பாடல் கேட்கலாம். நன்றி
0: நன்றி.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருந்தீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் இதனை அவையில் தாக்கல் செய்கிறார். முன்னதாக அவையில் இன்று பூஜ்ய நேரத்தின்போது பேசிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பொதுத் தேர்வு குளறுபடிகள் தடுப்பு மசோதா குறித்த விவாதத்திற்கான நோட்டீஸை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த மசோதா தொடர்பான நகல்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்கள் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தகவல்கள் பதிவு செய்த 2 மாதங்களிலேயே முறைகேடுகள் தொடர்பான புலனாய்வை முடிக்கவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிப்பதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நீட் விவகாரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீதான காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது தொடர்பான வழக்கில் அதிரடி காவல் படையினர் தங்களது வெடி

0: பொருட்கள் பிரயோக பதிவேட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க உச்சநீதிமன்றம் இன்று அறிவுறுத்தியுள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளின் போது உலோக குண்டுகள் பிரயோகத்தை தடை செய்ய வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் அசாதாரண காலங்களில் இவற்றை பிரயோகிக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகத்தை நிறுவுவதற்கான உலகளாவிய முன்னணி நிறுவனங்களுடனும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் வளாகமும், காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி நிலையமும் அமையவுள்ளன. சுவிட்சர்லாந்து ஜெர்மனி நாடுகளின் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 5000 மேற்பட்டோருக்கு நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகள் தமிழக இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதோடு உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாடு, உயர்கல்வி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளுக்கான சர்வதேச மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் 141வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில், அன்னாரது உயரிய லட்சியங்களும் பெண் முன்னேற்ற செயல்பாடுகளும் என்றென்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியலை மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். பால்வளம், கோழி இன, இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டது. தரவரிசை பட்டியலை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் காணொலி வாயிலாக இன்று மீண்டும் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீரை திறப்பது குறித்த ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரை மீது இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே மாதத்தில் நடைபெறும் 2வது கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளும், 3 பேருக்கு குடும்ப ஓய்வூதிய ஆணைகளும், ஓய்வூதிய நிலுவைத் தொகையாக 14 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் வழங்கினார். பிரதமரின் சூரியமின் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 11,066 மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களை சார்ந்தோருக்கு, நிராகரிக்கப்பட்ட சிறார்களுக்கு மட்டுமே தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் 2026-27 பூம்புகார் விருது பெற தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என திருச்சி பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலான சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை ஏராளமான மாணாக்கர் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் விண்வெளி ஆய்வு மையத்தின் தயாரிப்புகளான சந்திரயான் 2-3 திட்டங்களின் மாதிரிகள், விண்வெளி ரோவர், வாகனங்கள், செயற்கைக்கோள்கள், விண்வெளி வீரர்களின் மாதிரிகள் மாணவ மாணவிகளை பெரிதும் ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி அறிவியலை ஊக்குவிக்கும் வகையில் இஸ்ரோவின் சிறப்பு நடமாடும் விழிப்புணர்வு கண்காட்சி வாகனம் வருகை தந்தது. பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் சந்திராயன் 3 மாதிரிகள், விண்வெளி ரோவர், லேண்டர் மற்றும் செயற்கைக்கோள்களின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து இஸ்ரே அதிகாரிகள் மாணவர்களுக்கு எளிய தமிழில் விளக்கி கூறினர். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை பெருமளவில் தூண்டியுள்ளது.

0: பள்ளி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: நெல்லை மாவட்டத்தில் காவலர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாமை நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இங்கிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இத்தகைய மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்படும் என்றார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற காவலர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ உதவி முகாம் இன்று நடைபெற்றது. இதுல முக்கியமாக புற்றுநோய்க்கான காரணிகள் என்னென்ன, அது ஏன் உருவாகுது, 40 வயதிற்கு மேற்பட்டு உள்ள காவலர்கள், குறிப்பாக பெண் காவலர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவங்க அனைவருக்குமாக இந்த புற்றுநோய் இருந்தது என்றால், வாய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருந்தால் அதை கண்டுபிடித்து எவ்வாறு அதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்வானது இன்று ஆரம்பிக்கப்பட்டது.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு கால தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை இதற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகளில் தன்வி சர்மா, தேவிகா இந்தோனேஷிய வீராங்கனைகளையும், உன்னதி ஹூடா தன்யா ஹேமந்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மணி 56 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு விவித் பாரதியிலன்னு கேட்டலாமா? 2 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று எரிசக்தி திட்டம் குறித்து இன்று கேட்கலாம். 3 வர்ணஜாலம், 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 பூந்தென்றல், 6 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 திரைகாணம், 7:25 மீண்டும் திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், தென்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயாவின் இன்று ஒரு தகவல், 7:55 கேட்கலாம், 8 நீ கோரினால், 9 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மனசு மயங்கும்.

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: 102.3
2: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
3: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
2: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இந்த வேளை பிற்பகல் 2:11 இந்த மணித்துளியில் நாம் வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைகிற இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்,
0: எங்கள் ஸ்டைலில் தான் இணையவிருக்கிறோம். இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 வரை நமக்காக எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. அதன் பிறகு பிற்பகல் 3 மாலை 4 வரை நமக்காக வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடும் நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. இதுதான் அடுத்த 3 நேரத்திற்கான பாடல் திட்டமும் பயணத்திட்டமும்.

வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது அப்படிங்கிற விஷயம். அதனால் இன்றைக்கி நம்ம புதுசு புதுசாக என்னென்ன பொருள்லாம் கண்டுபிடிக்கிறோமோ அது எல்லாமே ஒரு காலத்தில் ரொம்ப பழையதாகத்தான் இருந்திருக்கும். அந்த பழமையினுடைய இப்போ உச்சம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பல மாற்றங்களை செஞ்சோம் அப்படின்னா பல புதுமைகளை படைத்து கொண்டே இருக்க முடியும். அப்படி படைச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தில் நாம் தான் என்றைக்குமே ஒரு உயர்ந்த நிலையில் இருப்போம். உயர்ந்த நிலைன்னால் பல வகையிலையும் உயர்ந்த நிலை, பொருள், பணம், அப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்கும், அந்தஸ்து, இப்படி எல்லாத்துலையும் நம்ம உயர்ந்த நிலையை அடைவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி பணம் நிறையா கிடைச்சா சூப்பராக இருக்கும். என்ன பாட்டு கேட்டிருப்போம்?

0: டிஎம் சவுந்தரராஜன் குரல்ல, ஆலங்குடி சோமு வரியில, எம் எஸ் விஸ்வநாதனுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் சொர்க்கம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don.
0: 2:06:53 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 2:50 அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து நீங்கள் நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com

vividbharatitamilfm 102.3 அப்படின்னு தேடுங்க. நம்ம பக்கம் உங்களுக்காகவே காத்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பண்பலையை வந்து தொடர்ந்து நீங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முகநூலில் அந்த பக்கத்தை ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்முடைய அறிவிப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது நான் பதிவு போட்டாச்சு இந்த நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களோ இல்லை கடைசியில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த பாதையில் எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு பாட்டு கேட்டுட்டீங்க, கேட்டுட்டு இன்னும் 2-3 பாடல்களை கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன இணைப்பில் பாடல்கள் பின்னப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா 2:50 அந்த வாக்கில் போஸ்ட் பண்ணுங்கள், கருத்துக்களை கொடுங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, வாய் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடுவியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி கண் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எங்கே வேணாலும் பார்த்துடலாமா அப்படின்னா, ட்ரெயினில் நான் வரும்போது ஒரு விஷயம் பார்த்தேன், உன்னுடைய எல்லை அப்படிங்கிறது நீ எதுக்குள்ளே இருக்கிறியோ அதுதான் உன்னுடைய எல்லை. அதான் நமக்கு வந்து கண் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பார்த்துடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காத, உன்னுடைய எல்லைக்குள்ளே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை அதில் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்மை நாமே கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது பல நேரங்கள் நல்லது. எல்லை எப்போ மீறுறோமோ அப்போ நமக்கு எப்பயுமே தொல்லை வந்துடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே போல் இங்கே ஒருவர் பார்க்கிறார், எங்கே பார்க்கிறார் கேட்டுருவோம்.

0: டீம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள்ல, வாளியினுடைய வரியில, எம் எஸ் விஸ்வநாதனுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் அன்பே வா படத்துக்காக கேட்டு முடித்தோம். இந்த அன்பே வா 1966 எம்ஜிஆர், சரோஜா தேவி இவங்களாம் நடித்து வெளிவந்த அன்பே வா படத்துக்காக அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: ராஜமஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே,
2: காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே.
3: நான் இசையமைப்பாளர் பாலபாரதி பேசுகிறேன். நீங்க கேட்டு ரசிக்க விவித் பாரதி 102.3.

0: 2:14:40 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில், அதே வேளையில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் இணைந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போது ஒரு 2 பாடலை கேட்டாச்சு. எந்த பாதையை நோக்கி போகிறது அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சில நேரங்களில் ஒரு 3-4 பாடல்கள் கேட்டால் தான் புரியும். ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா 1-2 பாடல்களே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அந்தளவுக்குலாம் யோசிக்க வேணாம். இன்னும் ஒரு சில பாடல்களை கேளுங்க, கேட்டுகிட்டே நீங்கள் எந்த பாதையில் போகுது அப்படிங்கிறத கவனிங்க. இப்போது முதல் பாட்டு கேட்டிங்கல்ல, அதில் வந்து நிறைய பணம் வந்துச்சு, செல்வம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி அப்படி ஒரு காட்சி அமைப்பில் இருக்கும். ரெண்டாவதுல ராணி, ராஜாவும் ராணியும் அப்படியே ஒரு குதிரை வண்டியில் கடவ கடவ கடவ கடவுன்னு அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். வண்டி எங்கேயுமே போகாது, ஒரு இடத்துல தான் நிற்கும். ஆனால் காட்சி நமக்கு அப்படி எடுத்துருப்பாங்க. காட்சி அமைப்பில் பார்க்கும்போது எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க, சொர்க்கத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த ரெண்டு பாட்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு பாட்டையும் லிங்க் பண்ணி யோசிச்சோம்னா இங்கே ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது என்னென்னா, திடீர்னு நம்ம கையில் பணம் அதிகமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேனே தெரியாது. இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோம், எதிர்காலத்துக்கு சேமிப்போமா, அப்படி பண்ணுவோமா, இப்படி பண்ணுவோமானு ஏகப்பட்ட யோசனைகள் இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே வந்து பாட்டிலையும் அப்படி விஷயம் சொல்கிறாங்க. திடீர்னு பணம் கையில் கூடி போயிடுச்சு, பாருங்கள் அவனுக்கு வந்த வாழ்வு எந்த பக்கம் போகிறானே தெரியல, கண்ணு பண்ண தெரியாமல் போயிட்டுருக்கான் அப்படின்லாம் ஊருக்குள்ளே நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாட்டுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. திடீர்னு பணம் வந்துருச்சு, பணம் வந்ததுனால அப்படி இருந்தாலும் இப்படி ஆயிடுவானி அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்குள்ளே தத்துவத்தை சொல்கிறாங்க. என்ன தத்துவம் கேட்டுருவோம்.

0: நேற்று வரை வீதியிலே நின்றிருந்த ராணி, இளமைதனை மறந்துவிட்ட தலைகனத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
1: அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
0: ராணி மகாராணி
2: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேக

கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும்

0: டிஎம் சவுந்தரராஜன் குரல்ல, கண்ணதாசன் வரியில, கே வி மகாதேவனுடைய அற்புதமான இசையில, சரஸ்வதி சபதம் படத்துக்காக அந்த அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
4: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
3: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
4: सच?
3: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
4: समझ गया।
5: 102.3 FM.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8:00 எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
6: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
2: காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இந்த வேளை 2:22:32 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் எந்த ஸ்டைலில் பாடல்கள் போயிட்டுருக்குன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முகநூல் பக்கத்தில் போடுங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு வந்து சில நேரங்களில் நமக்குன்னு சொந்தமாக எதுவுமே இருக்குமா அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன அணு அளவு ஏதாவது ஒரு இடம், ஒரு லேண்டு, ஒரு சின்ன ஒரு இடம் நம்ம பேரில் இருந்தாலே நாம தான் அந்த இடத்துக்கு ராஜான்ற மாதிரி ஒரு ஃபீலு, பெரிய ஃபீல் வரும்ல. ஒரு பெரிய ஊரே நம்ம கண்ட்ரோலில் இருந்தால், நமக்கு சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? பெரிய ஊர் வேணாம், இன்னும் கொஞ்சம் பெரிய நாடு, நாடே நமக்கு சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? உலகமே சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. இப்போ பாட்டுக்குள்ளே ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா யார், அவர் என்னெல்லாம் சொந்தமாக்கி வச்சுருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பாட்டில் கேட்டுருவோம். பாடல் வருது.

கேஜே யேசுதாஸ் குரலில், மூ மேத்தா வரியில், இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் ரெட்டை வால் குருவி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 2:28 48 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த ஸ்டைலில் பாடல்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இப்போ வந்துட்டு கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம முகநூல் பக்கத்தில் போய் www.facebook.com/ விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற பக்கத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். அடுத்து எந்த பாதையை நோக்கி பாடல்கள் வரப்போகுது அப்படின்னா, நம்ம வந்து போகிற பாதை பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கெலாம் ஆடக்கூடாது. எப்போவுமே ஒரு நல்ல பாதையில் இருக்கணும், பார்வையும் நேர்கொண்ட பார்வையாக இருக்கணும் அப்படிங்கிறலாம் முன்னே சொன்னோம்ல. அதே போல் எந்த நிலைமையிலையும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையே பண்ணணும். அந்த தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாம் பெரும்பாலும் தவறுகள் பண்ண மாட்டோம், தவறான பாதையை நோக்கி போக மாட்டோம். அப்படி எப்போவுமே நம்ம சரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் கையை வச்ச விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாட்டில் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: கமலஹாசன் குரலில் வாலியினுடைய வரியில், இளையராஜாவினுடைய அருமையான இசையில் அந்த அட்டகாசமான பாட்டு அபூர்வ சகோதரர்கள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இந்த வேளை 2:35, 17 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல்.
1: நாளை இரவு 8 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இந்த கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம இதில் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். நண்பர்கள் போட்டுட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 54 பேர் வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் அப்புறமா நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னொரு 10 நிமிஷம் போகட்டும். ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்லாம் சிந்திச்சிங்கன்னா அதையும் கூட போடுங்கள். ஏனென்றால் இவருங்காலத்தில் நான் இந்த மாதிரி ரொம்ப யோசித்த மண்டையை உழைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் உதவி பண்ணும் சரிங்களா. இன்றைக்கிறனாலும் என்னையாவது அந்த வகை தலைப்புகள்லையும் பாடல்களை நம்ம இப்படி தொகுத்து கொடுக்கலாம். சரி, இப்போது அடுத்து நம்ம எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரம்பத்தில் நிறையா பணம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து என்னென்னலாம் பார்வை வந்து ஒரு நல்ல பார்வையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு ராஜா மாதிரி பெரிய இடம்லாம் இல்லைனாலும் ஒரு குட்டியோண்டு இடம் இருந்தாலும் நம்ம தான் ராஜா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம எதை பண்ணாலும் ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல பாதையில் நேர்கொண்ட பார்வையில் நம்ம முடிஞ்சளவுக்கு நல்ல பாதையில் சில செயல்களை செய்கிறோம் அப்படின்னா அது நல்ல முடிவுகளை தரும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எப்போவுமே அது சிறப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தோம்ல. அதே மாதிரி அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம செல்வம் நம்மக்கிட்ட நிறையா வந்துருச்சு அப்படின்னால நாமளே அதை வச்சு சாப்பிட்டு நாமளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா யாருக்குமே எந்த உபயோகமும் இல்லை. நமக்கு கிடைச்ச அந்த விஷயத்தை 4 பேர்கிட்ட கொடுத்து 4 பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுல ஒரு இது இருக்குது, அதாவது சந்தோஷம் இருக்குது, உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்குது. அதுதான் அதுக்கான ஒரு சரியான ஒரு பாதையாக இருக்க முடியும். எல்லோரும் மகிழ்வுற்று இருக்கணும், நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா வையகமும் வானகமும் கை வணங்கக்கூடிய ஒரு தேவதையாக, பாட்டுக்குள்ளே ஹீரோயினே தேவதைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம அதை பொதுவாக எல்லாருக்குமே வச்சுப்போம். எல்லாருமே கை வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக நாம் இருப்போம். பாட்டுக்குள்ளேயும் அதைத்தான் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணை

0: பி ஜெயச்சந்திரன் குழுவினர் குரல்களில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் பிள்ளை நிலா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விவித் பாரத்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
2: 2:47 19 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் செயல் நிகழ்ச்சியை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நமக்கு இப்போ கடந்த பாடலில் கேட்டோம்ல, 4 கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சிக்கு ஈடாக எந்த மகிழ்ச்சியும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு 3 இல்லை 4-5 நாளுக்கு அது ஃபுல்லாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏய், நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கு பாருங்கள். சும்மா குதிச்சு கொண்டாடும். யாருக்கா உதவி பண்ணி ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நபர் அந்த மாதிரி நம்மக்கிட்ட சொல்லும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியே அருமையாக இருக்கும். அதுவும் அப்பப்போ அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அடிக்கடி நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, ராசா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. இந்த சூரிய வம்சம் படம் தான் நினைக்கிறேன், அதில் வந்து இந்த மகாப்பிரபு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 நம்மளை வாழ்த்துற மாதிரி நம்ம எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும்.

வாழ்க்கை, நம்ம மனசும் அவங்கள மறக்கவே மறக்காது, தினமும் நினச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் பாட்டுக்குள்ளேயும் நடக்குது. என்ன நடக்குது, எப்படி நடக்குது கேட்டுருவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல கங்கை அமரின் வரியில இளைய ராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் கரகாட்டக்காரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM.

0: 2:53 பத்தனுடைய தொட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நண்பர்கள் முகநூலில் போட்ட கருத்து பதிவுகள் நிறைய காத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 71 பேர் வந்து கருத்து போட்டிருக்கிறீங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸையும் இப்போயே படிக்க முடியுமா அப்படின்னா தெரியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ படிப்போம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து அதெல்லாம் படிக்கலாம். ஓகே, யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா எந்த பாதையில் எந்த ஸ்டைலில் போச்சு அப்படின்னு சொல்லி, அதை மட்டும் நம்ம முக்கியமாக இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். அப்புறம் எல்லாருடைய கமெண்ட்ஸும் பார்த்துருவோம். ஹேமலதா நைஸ் போட்டிருக்காங்க, மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க, என் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஐயப்பன் பிஏகே அப்படின்னு வச்சிருக்காங்க, கும்பகோணம் அங்கேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் நாச்சியார் கோயில் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் தியாகராஜன் அவங்க என்ன சொல்கிறாங்க, நஞ்சுண்டேஸ்வரம் அங்கேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜி எஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கவிதை மாதிரி அப்படியே போட்டிருக்காங்க. நான் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன், கேட்குறீங்களா, பொன்மகளாக வந்தவளே பொருள் குடியாக உடன் வந்தவளே அப்படின்னு சொல்லி ராஜா உன்னை ராணியாக ஏற்றுக்கொண்ட போது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க. சூப்பர், நான் அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், என்றைக்கா ஒரு நாள் சூப்பரான கவிஞராக மாறிடுவீங்க. அப்புறம் இசக்கி தங்கம் ராஜா ராணி பாடல்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஆமாம், ராஜா ராணி, ராஜா ராணி, அப்புறம் இளவரசன்லாம் இருந்துச்சு பாட்டில், அதெல்லாம் நான் அப்புறமா போடலான்னு வச்சிருந்தேன். பட் நமக்கு இப்போதைக்கு எவ்வளோ பாடல்கள் கொடுக்க முடியுமோ அது மாதிரி போட்டாச்சு. ராஜா ராணி அரசன் அரசி, இப்போ வந்து சில மாங்குழியில் எழிலிருக்கும் அரசின்னு வரும் உள்ளுக்குள்ளே, சரிங்களா. இப்படி ராஜா ராணி அப்படிங்கிற வார்த்தைகள், அரசன் அரசி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நாம் இது இப்போ வந்து என்ன தீமில் போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நிகழ்ச்சியை இந்த இடத்தோடு நம்ம நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: இந்த வேளை 2:55 இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். குறைந்த செலவில் போக்குவரத்துக்கு உதவும் நீடித்து நிலவக்கூடிய திட்டம் குறித்து, அதாவது சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்டேஷன் திட்டம் குறித்து அறிந்து கொள்ளலாம். இது சுருக்கப்பட்ட உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகளை அமைக்கும் நோக்கத்துடன் மற்றும் முதலீட்டாளர்கள் மூலம் ஆர்வத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் வாகனங்களுக்கான சந்தை பயன்பாட்டிற்கு கிடைக்க செய்யும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் போன்ற பல எரிவாயு தொடர்பான பொதுத்துறை அலகுகளுடன் இணைந்து அக்டோபர் 2018 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கார்பன் உமிழ்வை குறைப்பது, பாரிஸ் ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது போன்றவற்றில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை பராமரிக்க இந்த திட்டம் உதவும். இத்திட்டத்தின் நோக்கங்களை அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் 62 மில்லியன் மெட்ரிக் டன் கழிவுகள் உருவாகின்றன. இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்தல், மாற்று எரிபொருள் துறையில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், விவசாயம் கரிம கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் கார்பன் வெளியேற்றம் மற்றும் மாசுபாடுகளை குறைத்தல், உயிரி வாயு என்பது கழிவுகள் அல்லது பிற உயிர்ம மூலங்களிலிருந்து காற்றில்லா சிதைவு மூலம் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் வாயு ஆகும். இது சுருக்கப்பட்ட உயிரி வாயு, கலவை மற்றும் ஆற்றல் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் வணிக ரீதியாக இயற்கை எரிவாயுவின் அதே பண்புகளை கொண்டிருக்கும். இதன் விளைவாக இது ஆட்டோமொபைல் எரிபொருளின் மாற்று ஆற்றல் மூலமாக பயன்படுத்தப்படலாம். இந்தியாவில் ஏராளமான உயிர் பொருள்கள், தொழில்துறை மற்றும் வணிக இடங்களில் சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை மாற்றுவதை முற்றிலும் சாத்தியமாக்குகிறது. இத்திட்டத்தின் பலன்கள் தான் என்ன? சுருக்கப்பட்ட உயிரி வாயுவின், அதாவது கம்ப்ரஸ்டு பயோகேஸின் பயன்பாட்டின் மூலம் மலிவு விலை போக்குவரத்துக்கான நிலையான மாற்று பின்வரும் நன்மைகளை கொண்டுள்ளது. கழிவுகளை பொறுப்புடன் நிர்வகிக்கலாம், கார்பன் வெளியேற்றத்தை திறம்பட குறைக்கலாம், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும், கிராமப்புற தொழில் முனைவு, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புக்கான சூழலை வளர்ப்பது, தேசிய அளவிலான காலநிலை மாற்ற இலக்குகளை அடைவதற்கான ஆதரவை வழங்குதல், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்ற இறக்கங்களுக்கு எதிரான பாதுகாப்பு வலை. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது? சுருக்கப்பட்ட உயிரி வாயு ஆலைகளை அமைப்பதற்கான முன்மொழிவுகள் தொழில் முனைவோர் மூலம் இத்திட்டத்தின் முதன்மை செயலாக்க முறையாகும். இந்த ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் CBG சிலிண்டர்களில் நாடு

0: முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். முதலீட்டின் மீதான வருவாயை அதிகரிக்க தொழில் முனைவோர் இந்த ஆலைகளில் இருந்து உயிர் உரம், கார்பன் டை ஆக்சைடு போன்ற பிற உப தயாரிப்புகளை தனித்தனியாக சந்தைப்படுத்த முடியும். நாடு முழுவதும் படிப்படியாக 5000 கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆலைகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆலைகள் ஆண்டுக்கு சுமார் 15 மில்லியன் டன் சுருக்கப்பட்ட உயிரி வாயுவை உற்பத்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலைகள் அமைப்பதன் மூலம் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குறைந்த செலவில் போக்குவரத்துக்கு உதவும் நீடித்து நிலவக்கூடிய திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம். அதாவது சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.
1: How are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:44. இந்த மணித்துளியில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
1: வர்ணாஜாலம் நிகழ்ச்சியில் 2000 ஆண்டிலிருந்து 2020 வந்த பாடல்கள் அப்படி கலவையாக நமக்காக காத்திருக்கிறது. ட்ரெயினில் வரும்போது ஒரு சீட்டு ட்ரிபிள் சீட்டு, நான் வந்து வலது புறத்தில் முத ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கேன். அதில் ட்ரிபிள் சீட்டில் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி குழந்தையோடு இருக்கிறாங்க ஜன்னல் ஓரத்தில். அப்புறம் நடுவில் இடைவெளி, இன்னொரு பெண் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 20-30 வயசுக்குள்ளே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவங்க குழந்தையோடு இருக்கிறவங்க ஜன்னல் ஓரத்தில் இருக்கிறாங்க, நடுவில் இடைவெளி, இடம் காலியாக இருக்குது, யாரும் உட்கார்ல. அடுத்து 3வது சீட்டில் இன்னொரு பெண் ஒரு 20-30 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லாருமே இயல்பாக பயணம் செஞ்சிட்ருக்கோம், அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணாங்க, அந்த 20-30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ஸ்கேல், 1 அடி ஸ்கேல், 30 சென்டிமீட்டர் கூடிய 1 அடி ஸ்கேல் எடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நூல் ஏதோ பையில் வச்சுருந்தாங்க போல் இருக்குது. அந்த நூலையும் எடுத்து ஒரு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் அதை அளந்து பார்த்தாங்க. ஏன் அளந்தாங்க, எதுக்கு அளந்தாங்கன்னு தெரியல. மறுபடியும் ஸ்கேலை உள்ளே வச்சிட்டாங்க. அப்புறம் திடீர்னுனா வேறு பக்கம் பார்க்க ஆரம்பிச்சு, மறுபடியும் எதேச்சியாக அடுத்த ஸ்டேஷனில் நிற்கும்போது வண்டியை திரும்பும்போது மறுபடியும் பார்த்தா மறுபடியும் அதை எடுத்து அளந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி 2-3 எடுத்து அளந்துலேருந்து பார்த்துட்டு உள்ளே வச்சுருந்தாங்க. ஏன் அளந்தாங்க எதுக்கு அளந்தாங்கன்னு எனக்கு தெரியல, நான் போய் நேரடியாக கேட்கவும் முடியாது இல்லையா, தப்பாயிரும். அதே போல் இங்கேயும் ஒரு பாட்டில் ஒரு அளவு எடுக்கிறாங்க, அளவெடுத்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. அங்கே தெரியல ஆனால் இங்கே தெரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு முத்து மாலை போட போகிறாங்க, அதுக்கு அளவெடுத்தால் தானே, ரொம்ப பெருசாக இருந்தால் காசு செலவு அதிகமாக போயிடும். அதனால் அளவெடுத்து போட்டோம்னா செலவு கரெக்டாக கைக்குள்ளே இருக்கும்ல அப்படிங்கிற எண்ணத்தில் பாட்டில் முயற்சி பண்ணுறாங்க. கேட்டுருவோம்.

0: ஹரிஹரன் மதுமிதா குரல்களில் வைரமுத்துவனுடைய வரியில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அட்டகாசமான இசையில் அருள் படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் ஃபோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 3:08 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் 2000 2020 அப்படி கலவையாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில் மொதல் பாட்டு கேட்டிருப்பீங்க, அளவெடுத்து செய்கிறது முத்துமாலை அப்படின்லாம் பாட்டுக்குள்ளே வந்துச்சுல்ல. அந்த மாதிரி அளவெடுத்து செஞ்சதை நம்ம பத்திரமா வச்சுருந்தோம்னா ஓகே, எங்கேயாவது தொலைச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மளை தொலைச்சு போடுவாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இலக்காமல் வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி மிக பொருள் செலவில் செய்யப்பட்ட ஒரு பொருளோ இல்லை அன்பின் மிகுதியால் கொடுக்கப்படக்கூடிய பொருள்களை நம்ம தொலைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்குமே மனசு கஷ்டமாயிரும்ல. திரும்ப அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் முதல்ல கிடைச்ச மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீலிங்ஸ்லாம் நம்ம நிறையா சொல்லுவோம்ல, அது போல் தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று தொலைஞ்ச மாதிரி இருக்குது, எனக்குன்னு மறுபடியும் கிடைச்ச மாதிரி இருக்குது, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கண்ணில் ஒரே தண்ணியாக வருதுங்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: பரத்வாஜ் இசையமைத்து பாடிய அந்த பாடல் சேரனுடைய வரியில ஆட்டோகிராஃப் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 16 தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்கள் 2000 2020 அப்படி கலவையா வந்துட்டு இருக்கு. கடந்த பாடலில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி முத்துமாலை, அப்புறம் அதெல்லாம் தொலைச்சிட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்ல. இப்போ அப்படி தொலைக்காமல் நம்ம ஒவ்வொன்றையும் பத்திரப்படுத்தி வச்சோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் சேர்ந்து போயிடும். இப்போ நகையே வச்சுப்போமே, சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு நிறைய வாங்கி வாங்கி குவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நாள் கல்யாணம் காய்ச்சின்னு போட்டு போகும்போது சும்மா பல பலன் இருக்கும்ல நம்மளை பார்க்கும்போது. அதே போல் தான் பாட்டிலையும் பர்மா தேக்கு போல் பல பலன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க, கேட்டிருவோம்.
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் என்

0: சீர்காழி சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா குரல்களில் வாலியினுடைய வரியில் ஏஆர் ரஹ்மானுடைய அற்புதமான இசையில் சில்லுன்னு ஒரு காதல் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ்எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு.
1: கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 25 நிமிடம் 53 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணன ஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடல்ல கும்மி அடி கும்மி அடினு சொல்லி கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்க பாட்டுக்குள்ள. அப்படி கும்மி அடிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கைத்தட்டுறதுக்கு சமம். பல நேரங்களில் அந்த கைத்தட்டுறது அப்படிங்கிறது பலரை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட ஒரு வகையில நமக்குமே அது உடற்பயிற்சி அப்படின்லாம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால கைத்தட்டுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா, இப்போ அந்த கும்மி அடிக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம சந்தோஷத்தில் இருக்கும். பெரும்பாலும் திருவிழா அந்த மாதிரி கோயில் திருவிழா அந்த மாதிரி இடங்களில் அந்த கும்மி அடிக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி கும்மி அடிக்கிற விஷயம் பெரும்பாலும் பண்ணுறது பெண்கள் அந்த மாதிரி கும்மி ஆட்டம் அந்த மாதிரிலாம் ஆடுவாங்க. சில நேரம்லாம் ஆண்களுமே கூட பண்ணுறத சில இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பெரும்பாலும் ஆண்களில் பெண்கள் கும்மி அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற ஆட்டம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு ஆட்டத்தை சும்மா பொழுதி பிறக்க இன்னொரு பக்கம் ஆடிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு பக்கம் ஆடுறாங்கன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க ஆடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பொழுதி பறக்கிற மாதிரி ஒரு ஆட்டம் இப்போ வந்தால் எப்படி இருக்கும் பாட்டுக்குள்ளே வருது கேட்டுருவோம்.

0: வேல்முருகன், சுசித்ரா, மதுரை பானுமதி இவங்கெல்லாம் அட்டகாசமாக பாடியிருப்பாங்க. யுகபாரதியினுடைய வரியில் ஜேம்ஸ் வந்தனுடைய வசந்தனுடைய அருமையான இசையில் சுப்பிரமணியபுரம் படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று 3:35, 6 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 2020 இடைப்பட்ட காலங்களில் அப்படி பாடல்கள் கலவையா நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. சில பல நேரங்களில் நம்ம வயிறுக்கு சில உணவுகள் ஒத்துக்காது, இல்லை நம்ம சாப்பிடாம கிடந்தோம் அப்படின்னா வயிறு சில நேரங்களில் சத்தம் போடும். பார்த்துருப்பீங்கல்ல, பசிக்குது எனக்கு சோறு போடு, எனக்கு சீக்கிரமாக எதையாவது உள்ளே கொடு அப்படின்னா தான் நான் அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வயிறு வந்து கொயின் கொயின் கத்திக்கிட்டு இருக்கும். இல்லை தேவையில்லாத எதையாவது அப்படி கண்டமேனிக்கு உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் கடப்பட கடப்படன்னு சவுண்டு வரும். இந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம்ல. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அது என்ன படம்னு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் முகனும் இல்லை கருத்தாக போடுங்க. யாரோ வயிற்றுக்குள்ளே ஆட்டோ ஓட்டுற மாதிரியே இருக்குது, ஆட்டோவோ ஷேர் ஆட்டோவோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், வயிற்றுக்குள்ளே ஆட்டோ ஓட்டுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அது என்ன படம் என்ன வசனம் மறந்து போயிடுச்சு. நீங்கள் ஒரு வேளை தெரிஞ்சால் கண்டுபிடிச்சா ஃபேஸ்புக்கில் நம்ம போஸ்ட்டு கீழே போடுங்க. அதே போல் இப்போ நம்ம சொன்னோம்ல, அதே போல் இங்கே வயிற்றுக்குள்ளே வர்ற பற்றி நம்ம சொன்னோமா, பாட்டுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே யாரோ கடம் வாசிக்கிறாங்களாம், ஏன் வாசிக்கிறாங்க எப்படி வாசிக்கிறாங்க கேட்டுருவோம்.

0: வசுந்தரா தாஸ் குரல்ல வைரமுத்துவனுடைய வரியில தேவாவினுடைய அருமையான இசையில அந்த அட்டகாசமான பாடல் சிட்டி சன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று 3:45 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் நண்பர்கள் கடந்த மணித்துளியிலே நிறைய பதிவுகளை போட்டு காத்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் என்னென்னு அப்படியே இன்னும் ஒரு 15 கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து கமெண்ட்ஸ் ஏற்கனவே கொடுத்து காத்திருக்கக்கூடியவர்கள் அன்புராணி வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு, ராஜா ராணி அந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இல்லையே அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு கண்டுபிடிச்சிருவீங்களே, அதனால் நான் எல்லாத்தையும் ஓப்பனாக கொடுக்கக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே ஒளிச்சு ஒளிச்சு தான் வைக்க முயற்சி பண்ணேன், பட் முடியல. ஓகே, எதிர்காலத்தில் அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். சுகுணா அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லி பாடல்கள் நல்லாயிருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. ஹேமலதா சூப்பர் போட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் வந்து அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட அந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரி தான் வருது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்தோனிராஜ் அவர் வந்து இப்போ நம்ம சொன்னோம்ல, வயிற்றுக்குள்ளே ஆட்டோ ஓட்டுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறது சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் மனோரமா அவங்க விசு சார்ட்ட சொல்வது போல் வரும் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஆமாம், எனக்கு ஏதோ ஒரு படம் ஞாபகம் வச்சு, ஆனால் எந்த படம்னு தெரில, ஆனால் விசு படமாக இருக்குமோன்னு உள்ளுக்குள்ளே அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல குத்திட்டு இருந்துச்சு, கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஓகே. சோழி ரீஜா மனோகரன் பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. தீநகர் ரங்கராஜன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகளின் கலவை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பர்வதவர்தினி அவங்க வீட்டில் வடை டீ எல்லாம் வச்சு சும்மா ஜாலியாக கொண்டாடுறாங்க போடுறதுக்கு, மதிய வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லி பாடல்கள் ஆட்டோகிராஃப் படத்தில் வந்த பாட்டெலாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு ஜெயஸ்ரீ வருணாஜாலமில் வந்த அருள் படத்தில் வந்த பாட்டு சூப்பருங்க அப்படின்னு சொல்லி கும்பகோணத்திலிருந்து போட்டிருக்கிறாங்க. நல்ல பெருமாள் நிகழ்ச்சி சிறப்புடைய வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லாம் அந்த ராஜா தாங்க அதே தாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ராஜா அப்படின்னு வரக்கூடிய பாடல்கள் ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. மதிய நேரத்து இனிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி ராஜமாணிக்கம் கோபி போட்டிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், ராஜா ராணி பாட்டு தாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஜெயஸ்ரீ இவங்களுமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தங்கம் சரவணன் அவங்க வந்து அரசடி குப்பம் அங்கேருந்து வந்திருக்காங்க. வணக்கம், வண்ணமயமாக பாடல்கள் வரிசையில் இனிமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கோயம்பேடு அங்கேருந்து ராஜேஷ் கிருஷ்ணன் அவங்களும் வணக்கம் சொல்லி ராஜா ராணி பற்றிய பாடல் தான் இருந்துச்சு, அதனால் அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன் மதிய வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர் பிரபு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சபரி மனோஜ் நிகழ்த்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருமழிசை அஸ்வினி ராகராஜ் அவங்க வந்து அரசர் குடும்பத்தை சார்ந்த பாடல்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறீங்க. அரசர் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுவோம்னா அந்த அரச பதவிகள் ராஜா ராணி அரசன் அரசி அப்படிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். அதில் ஒரு சில பாடல்கள் வந்துச்சு. ஓகே, அடுத்து சி முகமது பிலால் அவங்க வந்து அயனாவரத்துலேருந்து எல்லா பாடல்களும் அருமைன்னு போட்டிருக்காங்க. சையத் முகமது அவங்களும் ஆம்பூர்லேருந்து கேட்டுகிட்டு இருக்காங்க, நம்ம திருப்பத்தூர் பண்பலை மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க, சந்தோஷம். அடுத்ததாக சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் அப்படின்னு இன்னைக்கு அருமையான வாழ்த்துக்களாக நாளாக இருக்க வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வெங்கட் அவங்க வந்து கனவு பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கனவு பாடல்கள் நல்லாயிருக்கு, இது வரைக்கும் வரலன்னா எதிர்காலத்தில் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். சாமல்பட்டியிலிருந்து வெங்கட் போட்டிருக்காங்க. அப்புறம் சரவண் ராமலிங்கம் அவங்க வந்து இனிய மதிய வணக்கம் போட்டிருக்காங்க. பி புஷ்பா அவங்களும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக செந்தில் கண்ணன் ஷோபா அப்படிங்கிற பேரில் வந்து பொன்மகள் வந்தால் பாட்டு 2 மணிக்கு வந்தது, அதில் ஆரம்பித்து எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலேருந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்காங்க. கனவு காணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாடல்களாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. நீங்களும் கனவு காணுங்கள்னு சொல்கிறீங்க, கனவு பாடல்கள் எதிர்பார்க்குறீங்களோ, சரி சீக்கிரமாக நம்ம அதை கொடுக்கறது முயற்சி பண்ணலாம். அப்புறம் வீரராகவன் அவங்க வந்து வணக்கத்தை ஆரம்பித்து சுமை தராத பாடல்கள் எனக்கும் சுவைமுக ராகங்கள் எனக்கும் சுந்தர இன்னிசை அதில் இருக்கும் என்றென்றும் என்றைக்குமே

மணக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ராசாத்தி மகன் ஹரிச்சந்திரன், ராசாமகன் மன்னிச்சனும், ராசாத்திய நானே சேர்த்துட்டு, ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்க வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. கந்தன்வள்ளி எடப்பாளையம் சவுகார்பேட்டை அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. முனிராஜ் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. 100.1 கேட்டுட்ருக்கேன், ஊத்தங்கரை பக்கத்துலேருந்து இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. முகமது மியான் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழுக்கண தேவா வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. திருமலைசி அஸ்வின் நாகராஜ் இவங்களுமே வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் இன்னும் வைக்கீங்க அப்படிங்கிறத அப்புறம் போகிறவங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம். இப்போ ஒரு அட்டகாசமான பாட்டு வருது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆசை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தால் சிறப்பு, அது மீறிச்சினாலே பல பிரச்சனைகள் வரும். அது இன்றைக்கி நாம இல்லை, பல காலத்துலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, எதுக்கு இப்போ அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு படத்தில் காமெடி வரும், மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை அப்படின்னு பாட்டு வரும், ஆனால் அதை செந்தில் வந்து உண்மையிலே ஆற்றுல தூக்கி போட்டுருவார், அது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அந்த மாதிரி பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க, இது தூண்டிலேயே சிக்காத மீன் ஒன்றுங்க இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என்ன மீன் கேட்டுருவோம்.

0: சங்கர் மகாதேவன் குரல்ல கபிலன் வரியில மணிஷ் சர்மாவினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் யூத் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: மூன்று மணி 56 நிமிடம் 33 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்னும் யார் யாரெல்லாம் கருத்துக்களை கொடுத்து காத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏழுக்கிணர் தேவா அவங்க வந்து ராஜாராணி தாங்க சரியா அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லியிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் அவங்களும் வந்து வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ராஜாராணி தாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்து இசைக்கு தங்கம் ஏற்கனவே அவங்களை படித்தாச்சு. அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பே முருகன் பெருமாள் வந்திருக்கிறாங்க, வீரராகவன் வந்திருக்கிறாங்க, செந்தில் கண்ணன் ஷோபா அவங்களும் வந்திருக்கிறாங்க. அடுத்து பாலச்சந்தர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னங்க ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறீங்க, எதையா புதுசாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவங்களும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. காஞ்சனா கே வி ஜே அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, ராஜா அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற இது மாதிரி அந்த மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி குடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்க தான் அப்படி பேர் வச்சுருக்காங்க போல் இருக்கு. காஞ்சனா அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாரோடையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக பாடல் வர காத்திருக்கிறது. என்ன படத்துலேருந்து பாட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வில்லன் படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாட்டு. இவருடைய அடி எப்பயுமே நெத்தி அடியாக இருக்கும், கேட்டுருவோம்.

கார்த்திக் ஸ்வர்ணலதா குரல்களில் வைரமுத்து வரியில் வித்யாசாகனுடைய அருமையான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் வில்லன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் வந்து தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆட போகிறோம். அது என்னப்பா தமிழில் விளையாடு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கேள்வியே படலை, இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். அப்படின்னா 6 தலைப்புகளில் உங்களுக்கு கேள்விகள் அப்படி அள்ளி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அந்த தலைப்பில் உங்களுக்கு எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அதையும் சொல்லி, கூடவே கஷ்டமாக வேணுமா ஈஸியாக வேணுமா எளிமையாக கடினமா அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா உங்களுக்கான கேள்வியை கொடுப்பேன், பதில் சொல்லி நீங்கள் நம்மோட விளையாடலாம். தொலைபேசி வாயிலாக நண்பர்கள் நமக்கு அழைத்து பதில்களை சொல்லணும். முதல்ல அந்த 6 தலைப்பு என்ன அப்படிங்கிறதையும் சீக்கிரமாக சொல்லி டக்குன்னு சொல்லிடுறேன். சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, வார்த்தைகளில் ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, வார்த்தைகளில் வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, குறிப்பறிதல், அப்புறம் சரியா தவறா கணித ஆட்டம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் நம்மோட விளையாடலாம். அழைக்க வேண்டிய எண்களை நான் உங்களுக்காக சொல்கிறேன். 2952-0853 அப்படிங்கிறது ஒரு எண், இன்னும் ஒரு எண் இருக்கிறது 2838-9871 அப்படிங்கிறது இன்னொரு எண். இப்போ ரெண்டு நம்பரையும் உங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். 2952-0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் 2838-9871 அப்படிங்கிறது இந்த நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க. வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டுன குறிக்க மறந்துடாதீங்க, இல்லை வேறு யார்ட்டையா பேசிகிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் இணைவதற்காக நண்பர் ஒருத்தருங்க வந்துட்டாங்க, கேட்டுருவோம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேர சொல்லுங்க.
3: மாலினி தேவி
1: பேசுறேன். மாலினி தேவி,
3: ஆமா
1: சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
3: எனக்கு ஒற்றுமை.
1: ஒற்றுமை,
3: ஆமா.
1: எளிமையா கடினமா எப்படி வேணும்? ஒற்றுமையில முதல் வார்த்தை வருமான வரி, அதாவது இன்கம் டாக்ஸ். இரண்டாவது வார்த்தை ஜிஎஸ்டி. மூன்றாவது வார்த்தை நிறுவன வரி, அதாவது கார்ப்பரேட் டாக்ஸ். நான்காவது வார்த்தை சுங்க வரி, அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது நான்குக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது, அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க பாப்போம்.
3: வருமானத்தை
1: சொல்லி கட்டுறோமா?
3: ஆமா, வருமானத்தை கணக்கு

0: கணக்கு காட்டுறோம், அது வருமான வரி, எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை. இதெல்லாம் எதுக்கு, யாரு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொதுவா யோசிங்க, நம்மள விட்டுருங்க.
1: அது இந்திய அரசாங்கம்.
0: ஆ அப்படியா, இந்திய அரசாங்கம் நாளுக்கும் ஒற்றுமை இருக்குல்ல, என்ன இந்திய அரசாங்கம் விதிக்கக்கூடிய விதிகள் தான் இது எல்லாமே, இதான் எதுக்காக அப்படிங்கறத நான் யோசிச்சது.
1: நாம வந்து
0: எப்படி சொல்றது, இப்போ அந்த கட்டபொம்மன் படத்துல கேப்பாங்கல்ல கிட்டு அந்த வரி வட்டின்னு, எதுக்கு வந்து வரி கேப்பாங்க, எதுக்கு வரி கேட்கிறார்கள் அந்த படத்துல? அரசு நிர்வாகத்தை வழி நடத்துறதுக்கு இதெல்லாம் முக்கியமான வரி வகைகள். அரசு திறமையா நடத்தணும் அப்படின்னா வரி இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்லக்கூடிய விஷயம். சூப்பர், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, அதாவது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அரசு நிர்வாகத்தை வழிநடத்த வசூலிக்கப்படக்கூடிய நான்கு முக்கிய வரி வகைகள், அதாவது டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதனால் அடுத்த நண்பர்கிட்ட நம்ம போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க, பேர் சொல்லுங்கள்.
2: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல பேசுகிறேன்.
0: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து சொல்லுங்கள், என்ன தலைப்பு வேணும்?
2: சரியா தவிர சொல்லுங்க பார்க்கலாம்.
0: சரியா தவறவா, எளிமையா கடினமா, எப்படி வேணும்?
2: எப்படி
0: வேணாலும் ஓகே. நம்ம உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா சார்? இருக்கா? அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்காகவே இந்த க்வெஸ்சன். இப்ப ஃப்ரிட்ஜ்ல நம்ம தண்ணி பாட்டில வச்சிருப்போம்ல, அதை எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல நம்ம ஊத்துறோம். ஊத்தும் போது கண்ணாடி டம்ளரை சுத்தி ஒரு மாதிரி சின்ன சின்னதா நீர்த்துளிகள் இருக்கும் பாத்தீங்களா, டம்ளருக்கு வெளியே அப்படி படிது இல்ல, அதுக்கு காரணம் ஒண்ணு நான் சொல்றேன், அது சரியா தவற நீங்க சொல்லுங்க. நாம் குளிர்ந்த கண்ணாடியில் அந்த கண்ணாடியில் டம்ளரில் அந்த தண்ணீரை ஊற்றும் போது வெற்று வெளிப்புறமாக இருக்கக்கூடிய சுற்றுப்புற சுவரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நீர்த்துளிகள் அந்த டம்ளர் மேலே படியும். அதற்கு காரணம் அந்த டம்ளரின் நுண்துளைகள் வழியே நீர் கசிந்து வெளியேறுவது தான். டம்ளருக்குள்ள சின்ன சின்னதாக ஓட்டம் இருக்குது, அது மூலமாக தண்ணி வெளியே கசிஞ்சு போகுது, அதான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா தவறா?
2: வெளியே
0: வருதா அப்படிங்கறத கேள்வி.
2: இல்ல அந்த ஐஸ் சில்னஸ் இருக்குல்ல, அந்த சில்னஸ் ஃபார்மேஷன் அந்த மாதிரி ஓடு வருது.
0: ஓகே, இன்னும் கொஞ்சம் யோசிங்களே. அதாவது கண்ணாடி சின்ன சின்ன துளைகள் இருக்கு, துளை மூலமா உள்ள இருக்கிற தண்ணீர் தான் வெளியே வருதுன்னு சொல்றேன்.
2: இல்ல துளைகள் இருக்காது கண்டிப்பா.
0: துளை இல்லன்றீங்க. அப்ப சரியா தவறா? அப்ப சரியா தவறா கேள்வி?
2: தவறுதான்.
0: தவறு என்பது மிகச்சரியான பதில், காரணம் மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறீங்கல்ல. ஓகே, தவறு என்பது மிகச்சரியான பதில், வாழ்த்துக்கள். முதல்ல
2: அந்த மாதிரி ஆகும் நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, ஓரளவு சரியா தான் வந்திருக்கீங்க, இப்ப நான் சொல்லிடுறேன்.
2: நன்றி.
0: உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணியெலாம் அப்படி வெளியே வர்றது கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காற்றில் எப்போவுமே நமக்கு வாட்டர் வேப்பர், கண்ணுக்கு தெரியாத நீராவி நம்ம கண்ணு முன்னாடியே மிதந்துக்கிட்டு கிடக்கும், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளிர்ந்த பொருள் மேலே படும்போது அந்த நீராவி என்ன பண்ணுன்னா, அந்த கண்ணாடி டம்ளரில் படும்போது அந்த டம்ளரின் வெளிப்புற சுவரில் சுருங்குதல், கண்டென்சேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அங்கே நிகழும். அதனால் என்ன நடக்கும்னா, அந்த சூடான நீராவி குளிர்ந்த அந்த டம்ளர் மேலே படும்போது டக்குன்னு திரவ நீர்த்துளிகளாக மாறி டம்ளருடைய வெளிப்புறத்தில் ஒட்டிக்குது. அது காற்றில் இருக்கக்கூடிய நீராவி தான், உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி கிடையாது. அதனால் கண்ணாடி டம்ளருக்குள்ளே இருக்கிற தண்ணி அப்படியே தான் இருக்குது, வெளிப்புறம் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் தான் நீராவியாக அந்த இடத்துல கண்ணாடி டம்ளரில் ஒட்டிக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
3: கும்பகோணம் சேஷாத்ரி.
0: கும்பகோணம் சேஷாத்ரி சொல்லுங்கள் சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள்.
3: மேத்தமேட்டிக்ஸ்.
0: மேத்தமேட்டிக்ஸ், எளிமையாக கடினமாக எப்படி வேணும் அதையும் சொல்லிடுங்க.
3: தேவையான
0: கொள்முதல் செலவு எவ்வளோ, இது ஒரு கேள்வி. அடுத்ததா, அந்த நிறுவனம் 10% தள்ளுபடி பெறாங்க, 10% டிஸ்கவுண்ட்

0: கிடைக்குது, இப்போ இறுதியாக செலவு எவ்வளோ? இந்த மூணு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. அதாவது மொத்தமாக எத்தனை மூட்டைகள் வாங்கணும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஒரு மூட்டை 400 ரூபா அப்படின்னா மொத்தமாக எம்பிடி செலவு அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. சொல்லுங்க. 10% டிஸ்கவுண்ட் இப்போ செலவு, இது மூணையும் சொல்லுங்க.
1: 200 மூட்டை வாங்குறோம்.
0: சூப்பர்.
1: காதுக்கு 2×4 = 8, 8 × 4 சைபர் சேர்த்தனா 80,000 ரூபாய்.
0: 8×4 சைபர் சேர்த்து 80,000 ரூபாய். சூப்பர்.
1: அது வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட், 8,000 ரூபாய்.
0: 8,000 ரூபாய்
1: நெட் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது 72,000.
0: 72,000 பா, அவ்வளவுதானா?
1: நீ கேட்ட மூணு கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன்.
0: சிறப்பு, வெகு சிறப்பு. கலகிடிக்கு சார்
1: நன்றி.
0: சும்மா டக்கு டக்குன்னு ஒரே முறை டக்கு டக்குன்னு சொல்லுங்க வேகமா.
1: இல்ல, ஆஃப்டர் லாங் டைம் நான் கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் 6-7 அட்டன் பண்ணிருக்கேன்.
0: ஓகே,
1: லைன் கிடைக்காம இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் ஐ அம் அட்டெண்டிங்.
0: சூப்பர் சூப்பர். அசத்தல் கலகிட்டிங்க.
1: தேங்க் யூ.
0: ஓகே, வாழ்த்துக்கள். அவ்வளோதான், அதாவது 200 மூட்டை. நான் கேள்வியே ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன், பட் சொல்லும்போது பெருசாக இருக்கிற மாதிரி தோணும். 10 நாளைக்கு தேவை மூட்டை, 1 நாளைக்கு 20னா, அப்போ 10 நாளைக்கு 200 மூட்டை. ஓகேங்களா? அப்போ 200 மூட்டை × 1 மூட்டை 400 ரூபான்னா 200 மூட்டை 80,000 ரூபா. அவங்க சொன்ன மாதிரி 8 கூட 4 சைஃபர் சேர்த்துக்கு. ஏன்னா 200 2×4 பேருக்குன்னா 8 × 2 = 0, 2×0 போட்டால் 80,000 ரூபா வந்துடும். சரிங்களா? அப்புறம் அதில் தள்ளுபடி, அதில் 10% போட்டோன்னா 8,000 ரூபா கிடச்சி போயிடும். அந்த 8,000 ரூபாயை 80,000 ரூபாயில் கழிக்கணும். அப்போ 72,000 ரூபா. இதுதான் பதில். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம். யாரேங்கிறது கூப்பிடுங்க, பேர் சொல்லுங்க.
2: நாங்கள் வானொலி கேட்கணுங்க. தருமபுரியிலிருந்து பேசுங்க.
0: தருமபுரியிலிருந்து உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. யார் எங்கேருந்து பேர் சொல்லுங்க. தருமபுரியிலிருந்து பேரை சொல்லுங்க. யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. ஹலோ,
2: முருகன்.
0: முருகனா? அதுதான் உங்க ஊரையும் பேரையும் முதல்ல சொல்லணும். நான் முருகன் தருமபுரியில இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க முருகன், இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? என்ன தலைப்பு சொல்லுங்க.
2: சொல்லுங்க, கேளுங்க.
0: ஓகே, அதான் 6 தலைப்புகள். உங்களுக்கு எது ஒன்று சரியான விடை தேர்ந்தெடுக்க சொல்லவா?
2: சொல்லுங்க.
0: சரியான விடை தேர்ந்தெடுக்கிறது, அதனால உங்களுக்கு சொல்லவா?
2: சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி அதுல நான் கேட்கிறேன். நாம காலையில எழும்போது நம்ம குரல் பாத்தீங்கன்னா வழக்கத்தை விட ஒரு மாறா தடிமனா இருக்கும், பாத்தீங்களா? கட்டையா இருக்கும், கரகரப்பா ஒரு மாதிரி. அதுக்கு அது அது ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கறத கேள்வி. பதில நானே சொல்றேன், 4 பதில் சொல்ல போறேன். எது சரின்னு சொல்லுங்க. ஓகேயா? முதல் தெரிவு, முதல் ஆப்ஷன், நைட்ல தூங்கும் போது காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வாயு நம் குரல் நான்களை தற்காலிகமாக பருக்க பெரு அதாவது பெருசாக்கிறது, பருக்க செய்து விடுகிறது அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், காலை நேரத்தில் பூமியின் காற்றழுத்தம் அதிகமாக இருப்பதால் குரல் வலை அமுக்கப்பட்டு தடித்த சத்தத்தை தருகிறது. ரெண்டாவது இது. மூணாவது, தூங்கும்போது நீண்ட நேரம் பேசாமல் இருப்பதாலும் படுத்திருக்கும் போது தொண்டை பகுதியில் திரவங்கள் தேங்குவதாலும் குரல் நான்கள் அது பார்த்தீங்கன்னா லேசாக வீங்கி தளர்வடைகிறதால குரல் தடிமனாக மாறுகிறது அப்படிங்கிறது மூணு. 4, இரவில் மூளை ஓய்வெடுக்கும் போது குரல் நான்களுக்கு செல்லக்கூடிய கரண்ட் சப்ளை பாதியாக குறைந்து விடுவதால். இதில் 4 எது சரி அது சொல்லுங்க. முதலா, ரெண்டா, மூணா, நாலா, எது சரி? அதான் தூங்கும் போது அதான் கேள்வியா கேட்டேன். 4 பதிலையும் சொல்லிருக்கேன், எது சரியான பதில்ங்கறத சொல்லுங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அடுத்த முறை நல்லா முயற்சி பண்ணுங்க. திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா, திருப்பத்தூர் பண்பலை மூலமா இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வாங்க நல்ல முயற்சி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: என்ன
0: தலைப்பு வேணும் சொல்லுங்க?
3: மூன்றாவது,
0: தூங்கும் போது நீண்ட நேரம் பேசாமல் இருப்பதாலும் படுத்திருக்கும் போது தொண்டை பகுதியில் திரவங்கள் தேங்குவதாலும் குரல் நான்கள் லேசாக வீங்கி தளர்வடைகிறதுதான் காரணம் அப்படின்றீங்க. சிறப்பு, வெகு சிறப்பு, சரியான பதில்.
3: நன்றி சார்.
0: நன்றி நன்றி, அதுதான் காரணம், அதுதான் காரணம். நன்றி மேம். சூப்பர். பாருங்க, நம்ம அவங்களுக்கு கேட்ட கேள்வியை இவங்க முடிச்சு வச்சிட்டாங்க, அதுதான் சரியானது. நம்ம நைட்டில் தூங்குறோம் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் நம்ம தூங்குவோம். இயல்பான தூக்கம் அதுதான், ஆனால் இப்போ அதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு பண்ணுறோமானா நிறைய பேர் பண்ணுறதில்ல. 7-8 மணி நேரம் தூங்கணும். அப்படி தூங்கும்போது குரல் நான்களுக்கு வேலையே இல்லை, எந்த ஒரு அசையும் இல்லாமல் ஓய்வு எடுக்குது. அப்புறம் படுத்த படுக்கையாக இருக்கும்போது உடலில் திசு திரவங்கள் பார்த்திங்கன்னா தொண்டை பகுதியில் கொஞ்சம் அதிகமாக தேங்குமா. அப்படி தேங்கும்போது வாய் வழியே சுவாசிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தொண்டை வந்து வறண்டு போயிடும். காலை நேரத்தில் எந்திரிக்கும் போது குரல் நான்கள் தடிமனாகி மெதுவாக அதிரும். அப்படி மெதுவாக அதிர்றதுனால கரகரப்பாவோ இல்லை தடித்த குரலோ வெளியே வருது. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு இயல்பான வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே டக்குன்னு சரியாக போயிடும். ரொம்ப நேரம் அப்படியே இருக்காது, அந்த பேஸ் வாய்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப நேரம் இருக்காது. சரிங்களா? இதுதான் பல முக்கியமான காரணங்களில் அதிகம்.

0: சுபாஷினி அனிருத் ரவிச்சந்தர் அவங்களுடைய அசல் கோளார், இவங்கெல்லாம் இணைந்து குரல் கொடுத்துருப்பாங்க. விஷ்ணு எதவன் அசல் கோளார் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் அவருடைய அட்டகாசமான இசையில் கூலி 2025 ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த கூலி படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: மனதை வருடும் சாரங்கியின் இனிய நாதம், இசையின் ஆன்மாவை உணர வைக்கும் அற்புத தருணம்.
1: உன்னாலும் முடியாது.

0: மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸை போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்து ஆட வந்திருக்கக்கூடியவர் கேட்டுருவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேர சொல்லுங்க சார்.
5: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
3: பூந்தமல்லி கலைசாமி, சொல்லுங்க சார். என்ன தலைப்பு சொல்லுங்க
5: சார்,
3: என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
5: சரியா தவறா?
3: சரியா தவறா, எளிமையா கடினமா, எப்படி வேணும்?
5: எளிமையா கொடுங்க. எளிமையா.
3: சரி, இப்ப நம்ம வீடுகள்ல ஜன்னல்கள்ல திரைச்சீலைகள்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? ஜன்னல்கள்ல திரைச்சீலை, திரைச்சீலை.
5: ஆமா ஆமா.
3: மறைக்கிறதுக்கு, வெளியில இருக்கிற வெளிச்சம் காத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு. அதோட வேலை என்ன, இப்ப அது என்ன பண்ணுது அப்படிங்கறத சொல்றேன். அது சரியா தவறான்னு சொல்லுங்க. நம் வீடுகளின் ஜன்னல்களில் கட்டப்படும் திரைச்சீலைகள், அதாவது கர்டைன்ஸ், வெளிச்சத்தை மறைப்பதுடன் அறைக்குள் வெளிச்சத்துடன் சேர்ந்து வர சப்த அலைகள், அதாவது சவுண்ட் வேவ்ஸையும் உறிஞ்சி எதிரொலியை குறைக்க உதவுகின்றன. சரியா தவறா? அதாவது வெளிச்சத்தை மறைக்கிறது மட்டும் இல்லாம எதிரொலியை கூட குறைக்குது அப்படின்றேன். அது சரியா தவறா?
5: அது சரிதான் சார். சரி.
3: சரி அப்படின்றீங்களா?
5: ஆமா சார்.
3: எப்படி, ஏதாவது காரணம் இருக்கா இல்ல சும்மா சொல்றீங்களா?
5: சும்மா சொல்லல, அதுக்கு ரீசன் இருக்குது. அது வந்து சரியா
3: வெற்றுச்சுவர்கள் கண்ணாடிகள் பாத்தீங்கன்னா ஒலியை அப்படி எதிரொலிக்கும், எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எதிரொலிக்கக்கூடிய வன்மையான பரப்புகள். ஆனா துணி பாத்தீங்கன்னா நுண்ணிய இடுக்குகளை கொண்ட துளை பொருட்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதாவது சின்ன சின்னதாக அதுக்குள்ளே துளை இருக்கும், அந்த துளை மூலமாக காற்றோ சவுண்டோ உள்ளே போய் அடங்கிரும், எதிரொலிக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அறைக்குள்ளே பேசக்கூடிய உருவாகக்கூடிய ஒலி அலைகள் பார்த்திங்கன்னா திரைச்சீலை மேலே படும்போது ஒலியாற்றல் துணியின் இழைகளுக்கு உள்ளே போயிட்டு உராய்வு வெப்பாற்றலாக மாற்றப்பட்டு காணாமல் போயிடுது, எதிரொலி வராது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு புது வீடு கட்டி உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாலில் எதுவும் எந்த பொருளுமே இல்லை. நாம் அப்போ பேசணும் அப்படின்னா ஹால் ஃபுல்லாக அப்படியே ரிவர்பாக இருக்கும், எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி கேட்கும். ஆனால் பொருள்லாம் எல்லாம் துணிமணிலாம் போட்டு அடைச்சி போட்டு அதுக்கப்புறம் பேசி பாருங்கள், அந்த எஃபெக்ட்டு வராது. அந்த டேங்குக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி, பாத்ரூம்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி அந்த எஃபெக்ட்டு அந்த ரூமுக்குள்ளே வராது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த துணியும் கூட அந்த வேலையை செய்கிற திரைச்சலை வந்து அப்படி ஒரு முக்கியமான வேலை செய்துங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க. வணக்கம், அருமையாக இருக்கிறோம், நீங்களும் அருமையா இருக்கீங்க நம்புறோம். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
6: செந்தில் கண்ணன் பேரலாம் சார்.
3: செந்தில் கண்ணன் பேரலத்திலிருந்து.
6: ஆமா சார்.
3: சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?

0: எனக்கு வந்து வேற்றுமை கண்டுபிடிக்கிறது.
1: வேற்றுமை கண்டுபிடிக்கிறது எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
0: எளிமையா கொடுங்க.
1: எளிமையா, ஓகே. நீங்க வந்து எந்த ஏரியா சொன்னீங்க இப்ப?
0: திருவாரூர் மாவட்டம்.
1: திருவாரூர் கிராமமா கொஞ்சம் நகர்ப்புறமா? நீங்க டவுன் தான். சரி, கொஞ்சம் விவசாயம் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஓகே, முதல் வார்த்தை வேற்றுமையில முதல் வார்த்தை சுழல் கலப்பை, அதாவது ரொட்டவேட்டர். ரெண்டாவது வார்த்தை கொத்து கலப்பை, கல்டிவேட்டர். மூன்றாவது வார்த்தை சட்டி பரம்பு, அதாவது டிஸ்க் ஹாரோ. நான்காவது வார்த்தை அறுவடை எந்திரம், ஹார்வெஸ்டர். இந்த நான்குல ஏதோ ஒண்ணு மட்டும் வேறுபடுகிறது, எது அது? கொத்து சுழல் கலப்பை, இரண்டாவது கொத்து கலப்பை, மூன்றாவது சட்டி பரம்பு, நான்காவது அறுவடை எந்திரம். இந்த நான்குல எது வேறுபடுகிறது?
0: அறுவடை எந்திரம் அறப்பறக்கிறது.
1: அறுவடை எந்திரம்
0: அறப்பறக்கிறதுக்கு உள்ளது. பரம்பு வந்து விர விடுறதுக்கு உள்ளது. இந்த விர விடுறதுக்கு பரம்பு போடுவாங்க. சுழல் கலப்பைங்கிறது என்ன சார்னா?
1: ரொட்டேட்டர். இந்த எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தூள் தூளா மண்ணுக்குள்ள போடுதே,
0: அது வந்து மரம் வெட்டுறதுக்கு உள்ளது.
1: மரம்
0: விவசாயத்துல வராது அது
1: சார். இப்ப அந்த புல்லு எல்லாம் புடுங்கறதுக்கு முடியும், காட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி மண்ணுக்குள்ளேயே போட்டு புதைக்கிற வேலையை பண்ணுதே, ரொட்டேட்டர் சொல்லுவாங்களே. கொத்து கலப்பை, கல்டிவேட்டர். கொத்து கலப்பை நார்மலா உழவு ஓட்டுறது. சரி, இப்ப இதுல வந்து ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. எல்லாமே விவசாயம் சம்பந்தப்பட்டதுதான், ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குது. எது வித்தியாசம்னு சொல்லுங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இது எல்லாத்தையும் நீங்களே விளக்கம் சொல்லிட்டீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மாறுபடுகிறது, ஒண்ணு மட்டும் வேற, அது எதனால அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. கலப்பை கொத்தி கிண்டற வேலை தான், செடிகளை தூள் தூளாக்கி சுக்கு நூறா போடுறதுதான் அதோட வேலை. சரி விடுங்க, இப்ப நமக்கு அது வந்து என்ன காரணம் அப்படிங்கறது யோசிச்சிருக்கீங்க
0: அப்படிதானே?
1: சரி, அப்படி யோசிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தை அடுத்த ஆள் யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம். நன்றி நன்றி நன்றி, அருமையா விளக்கங்களை கொடுத்தீங்க, நன்றி. சூப்பர், அவ்வளோதான். அதுக்கான விளக்கத்தை அவரே கொடுத்துட்டாரு. வேற யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், ஓகே. அடுத்த நபர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. சிறப்பு, டியூன் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நபர்கிட்ட தான் டியூன் பாட கொடுப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், மாதவரத்திலிருந்து நித்யா பேசுறேன். சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்? கடைசியா ஒரு கேள்வி கொடுத்திருந்தா அதை எடுத்துக்க முடியுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா?
2: அது வேண்டாம் எனக்கு.
1: அது வேண்டாம், சொல்லுங்க. எது வேண்டும் சொல்லுங்க.
2: சரியா தவறா ஏதாவது?
1: சரியா தவறா, ஓகே. சரியா தவறால இப்ப குளிர்பான இதுல பாட்டில்கள் குடிக்கிறோம்ல, வாட்டர் பாட்டில் மாதிரி குளிர்பான பாட்டில் எல்லாம்
2: குடிக்கிறோம்ல,
1: அந்த பாட்டில்ல மூடியில பாத்தீங்கன்னா ஒரு கேப், ஒரு ரிங் மாதிரி இருக்கும், பாத்துறீங்களா? ஒரு வளையம் மாதிரி. அது பத்தி தான் கேள்வி. நான் அதை அப்படியே படிச்சு சொல்றேன், கேளுங்க. நாம் பருகும் குளிர்பான பாட்டில்களின் மூடியில், அதாவது பாட்டில் கேப்ல உள்ள பிளாஸ்டிக் ரிங், அதாவது டெம்பர் எவிடென்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரிங் பாட்டிலை முதன் முதலில் திறக்கும் போது உடைவது அது புதிய பாட்டில் என்பதை உறுதிப்படுத்த மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது சரியா தவறா? அதாவது உள்ள ஒரு மேல ஒரு ரிங் இருக்கும், அது முத முதல்ல நாம தான் திறக்கிறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா? சரின்னு சொல்றீங்க. எப்படி, ஏதாவது காரணம் இருக்கா இல்ல சும்மா சொல்றீங்களா? சூப்பர். அதாவது நாங்க சொன்ன காரணம் அதை முத முதல்ல நாம தான் திறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கறத. சூப்பர், நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. சூப்பர், அட்டகாசம், வாழ்த்துக்கள், நன்றி மேம். ஆமா, ஒரு பாட்டில நாம தான் முத முதலா திறக்கிறோமா இல்ல வேற ஏதாவது திறந்திருக்காங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது, இல்ல ஏற்கனவே அது ஏதாவது சேதம் அடைந்திருக்கிறதா அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு அமைப்பு. இப்ப டிங்க ஒரு சத்தம் கேட்கும், அப்படியே ஒரு மாதிரி நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்கும், அப்புறம் திறந்துரும் அப்படின்னு இருக்காங்க. ஆமா, அந்த மூடி கூடவே ஒரு ரிங் இருக்கும், அந்த ரிங்க நாம சுத்தும் போது சுழல் விசையின் மூலமா அந்த இணைப்பு வந்து துண்டாயிட்டு மூடி நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த மூடியை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கு. நான் இன்னும் புது பாட்டில் தான், என்னை யாரும் ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அது. அது ஒருவேளை திறந்துருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணிட்டாங்கே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் கடைக்காரங்கள்ட்ட, பாஸ் இது ஓப்பனில் இருக்குது, எனக்கு புது பாட்டில் வேறு பாட்டில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கணும், சரிங்களா? நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. காட்பாடியிலிருந்து சந்திரசேகர். வணக்கம் சார், சொல்லுங்கள், என்ன தலைப்பு வேணும்?
3: வணக்கம், வணக்கம்.
1: என்ன தலைப்பு சொல்லுங்க?
3: சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
1: எனக்கும் மகிழ்ச்சி. என்ன தலைப்பு வேணும் அதையும் சொல்லுங்க.

0: நானும் சரியா தவறா?
1: சரியா தவறா, எளிமையா கடினமா?
0: ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி சொல்லுங்க.
1: ஓகே, நம்ம வீடுகளில் கதவு ஜன்னல்லாம் இருக்குல்ல?
0: ஆமா.
1: அதுல இருந்து ஒரு கேள்வி.
0: சரி,
1: ஜன்னல் கைப்பிடிகள், கதவு ஜன்னல்கள் இருக்கக்கூடிய கைப்பிடிகள், டோர் ஹேண்டில்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த கதவுகளின் விளிம்பில் பொருத்தப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு காரணம் நான் சொல்றேன். அது சரியா தவறான்னு சொல்லுங்க. நம் வீடுகளின் கதவு மற்றும் ஜன்னல்களின் கைப்பிடிகள் விளிம்பில் பொருத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் சுழற்சி அச்சை, அதாவது ஹிஞ்ச், அதை விட்டு தள்ளி விசை கொடுக்கும்போது உருவாகும் திருப்புத்திறன், டார்க் அப்படிங்கிறத உண்டாகக்கூடிய அந்த திருப்புத்திறன் கதவை எளிதாக திறக்க உதவுவது தான் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது டோரினுடைய விளிம்பில் அதை பொருத்துறதுக்கு முக்கியமான காரணம் கதவை, இந்த டார்க், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த திருப்புத்திறன் ரொம்ப சின்ன விசையை வச்சு திறக்கிறதுக்காகத்தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா தவறா?
0: ஆமா, இது சரியா தான் இருக்கு. நீங்க சொல்றது ஏன்னா கொஞ்சமா புஷ் கொடுத்தாவே டக்குன்னு வந்தா எல்லாருக்கும் இலகுவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கில அவங்க அப்படி பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி அப்படிங்கிற
1: சரி என்பதுதான் உங்களுக்கும் தோன்றுகிறது அப்படின்றீங்க. சரி என்பதுதான் சரியான பதில், காரணமும்
0: சரிதான்.
1: சூப்பர், அட்டகாசம், காரணமும் சரி பதிலும் சரி. நன்றி. ஓகே, எப்படிலாம் யோசிச்சு நம்ம பயன்படுத்துற விஷயம் தானே. ஓகே, நன்றி நன்றி. ஓகே வாங்க, அவ்வளோதான். ஏன் அதை ஓரத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நீங்கள் இப்போ முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டு கதவில் இப்போ லெஃப்ட்டில் அச்சு அந்த பொறுத்திருக்காங்க அப்படின்னா, வலது பக்கம் அச்சு கதவோட அச்சு இருக்குது அப்படின்னா, சூழக்கூடிய அச்சு இருக்குன்னா, நீங்கள் இடதுபுறத்தில் தாழ்பால் அதை திறக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு அந்த வலது புறமே அதை நீங்கள் வச்சு தள்ளி பாருங்களேன், கதவை தள்ளி பாருங்களேன், தள்ளவே முடியாது. சில நேரத்தில் எவ்வளோ பெரிய கதவுகளாக இருந்தாலும் அசையவே அசையாது. ஆனால் அப்படியே கதவுனுடைய விளிம்பில் வச்சு நம்ம தள்ளும்போது சும்மா லைட்டாக டச் பண்ணாலே கதவு திறந்து கொள்ளும். இப்போ நீங்கள் வேணும்னா கதவு நடுவில் வச்சு அமைக்க பாருங்கள், ஓரத்தில் வச்சு அமைக்க பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை உதாரணம் வேறு ஒன்று சொல்லணும்னா, இந்த அடிப்பம்பு இருக்குள்ளே தண்ணி பிடிக்கிறதுக்கு பம்பு, அதோட மேலே பம்போடு இணைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வச்சு அமைக்க பார்த்தீங்கன்னா அமுக்கவே முடியாது. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எண்டில் நுனிப்பகுதியில் வச்சு நீங்கள் ஒரு விரலால் அமுக்கினாலே அமைங்கிரும். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலே. வணக்கம். வணக்கம் மேம்,
2: எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா?
1: அருமையாக இருக்கிறோம், நீங்களும் அருமையா இருப்பீங்கன்னு நம்புறோம். சொல்லுங்க, யாருங்கிறது பேர் சொல்லுங்க.
2: பானு சார், ஆவடியிலிருந்து பானு பேசுறேன்.
1: ஆவடியிலிருந்து பானு?
2: ஆமாங்க சார்.
1: சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு வேணும்?
2: எனக்கு சரியா தவறா கொடுங்க சார். ஈஸியா,
1: சரியா தவறா ஈஸியா வேணுமா?
2: ஆமாங்க சார்.
1: எல்லாருக்குமே ஈஸியா தான் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு ஈஸியா தான் வரும். நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வீடுகளில் குளியலறை இல்லாட்டி பொதுவா நம்ம பிளாஸ்டிக் பக்கெட் எல்லாம் பயன்படுத்துறோம்ல, சூரிய வெளிச்சத்துல தொடர்ந்து இருக்கும் போது அது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நொறுங்கக்கூடிய தன்மை அடைஞ்சிரும். அதுக்கான காரணம் ஒண்ணு சொல்றேன், சரியா தவறான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, சூரிய வெளிச்சத்தில் தொடர்ந்து இருக்கும் போது அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுகள் நொறுங்கும் தன்மையை அடைவதற்கான காரணம் புற ஊதா கதிர்கள், அதாவது யூவி ரேஸ். அது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கினுடைய பாலிமர் சங்கிலிகளை உடைத்து விடுகிறது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
2: சரிதாங்க சார்.
1: சரிதான் அப்படின்றீங்க?
2: வாழ்த்துகள்.
1: நன்றி நன்றி. ஆமாம், வெயிலில் நம்ம ரொம்ப நாள் வச்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி கையை வச்சாலே நொறுங்கும். சில பிஸ்கெட்லாம் கையை வச்சாலே அப்படியே நொறுங்கிட்டு உள்ளே போக முடியல வாய்க்குள்ள, அந்த மாதிரி பக்கெட்டை நொறுங்கும், தூள் தூளாக நொறுங்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் அந்த இப்போ சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ் தான் முக்கியமான காரணம். பிளாஸ்டிக்கினுடைய வேதியியல் அமைப்பு, அதான் அந்த பாலிமர் சங்கிலியை பார்த்திங்கன்னா சுக்குநூறாக உடச்சிரும், ஃபோட்டோ டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் பிளாஸ்டிக்கினுடைய நெகிழ்வுத்தன்மை பார்த்திங்கன்னா, நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் அந்த பாலிமர் பிணைப்புகள்லாம் உடஞ்சி போய் தன்னுடைய பலத்தை இழந்து நிராயுத பாணியாக நிற்கிறது, ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு ஆளாக நிற்குது. அதனால் நிறம் மங்கி விடுகிறது, ஈஸியாக உடஞ்சி போகுது. இதுதான் முக்கியமான காரணம். முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நிழல் எடுத்து வச்சா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கும், அவ்வளோதான் விஷயம். இப்போது பாட்டு வருது, தொடர்ந்து விளையாடலாம்.
3: ரெடியா மாமே?

0: அனிருத், ரவிச்சந்தர், பால் தபாய் இவங்களுடைய குரல்கள், ரோகேஷனுடைய வரியில, ஜி வி பிரகாஷ் குமார் அவங்களுடைய அட்டகாசமான இசையில குட் பேட் அக்லி படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழகம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.

0: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நான்கு 4:41 ஏழு நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் மேம். கலா எங்கிருந்து? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் யோசிச்சிருக்கீங்க சொல்லுங்க. கலா சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்? சரியா தவறா, எளிமையா கடினமா, எப்படி வேணும்? ஈஸியா. ஓகே, உங்களுக்காகவே ஈஸியாவே சொல்றேன். நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் இப்போ. நம்ம வீடு கழிவறை இருக்கு இல்லையா, கழிவறைகள்ல ஃபிளஷ் டேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேங்க் இருக்கும் பாத்துருக்கீங்களா? அந்த தண்ணி இல்லை அப்படியே ஒரு பட்டன் நமக்கு டபுக்குன்னு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கழிவறை சுத்தமாகிவிடும். அந்த ஃபிளஷ் டேங்க பத்தி தான் கேள்வி. அதுல தண்ணீர் நீர் நிரம்பியதும் தானாகவே நீர் வரத்து நின்று போய் விடுகிறது. அதற்கு ஒரு காரணம் நான் சொல்றேன், அது சரியா தவறான்னு சொல்லுங்க. தண்ணி நம்ம அதில் பார்த்தீங்கன்னா நம்ம திறந்து மூடலாம் மாட்டோம், திறந்தே தான் வச்சிருப்போம். அதுவே தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சில விஷயம் நடக்கும், அதை தான் இப்போ நான் சொல்ல போறேன். தண்ணீர் அதை பார்த்தீங்கன்னா நீர் நிரம்பியதும் தானாகவே நீர் வரத்து நின்று போவதற்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய மிதவை வால்வு, அதாவது ஃப்ளோட் வால்வு மிதந்து நீர் அடைப்பது தான். அதாவது இந்த வால்வு தான் பார்த்தீங்கன்னா தண்ணியோட போக்கை பொறுத்து தானாகவே அடைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா? சரிதான் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த டேங்க் மாதிரி இருக்கு, அந்த டேங்க் பாத்துருக்கீங்களா? ஃபிளஷ் டேங்க் எல்லாம் ஓபன் பண்ணி பாத்துருக்கீங்களா? ஓகே, அதாவது சரி அப்படின்றீங்க. சரி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. வாங்க, அதாவது ஃப்ளஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம திறந்து தான் வச்சுருப்போம், நம்ம சும்மா திறந்துலாம் மூட மாட்டோம். அது இப்போ நம்ம இயல்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். டேங்கிற்குள்ளே காற்று நிரப்பப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் பந்து ஒன்று இருக்கும், அது எப்போவுமே மேந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? நீர்மட்டம் உயர உயர அடர்த்தி வேறுபாட்டால் அந்த பந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். ஸோ தண்ணீரினுடைய மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே போய்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மட்டத்தை அடைஞ்சதும் மிதவையோடு இணைக்கப்பட்ட ஒரு நெம்புகோல் அமைப்பு மாதிரி பின்னாடி ஒரு இது இருக்கும். அது என்ன பண்ணும், வால்வை அழுத்தமாக மூடிடும். அப்போ நீர் வருவது நின்றுவிடும், தண்ணீர் வரக்கூடிய பாதையை அடைத்து விடும். ஒரு குறிப்பிட்ட உயரம், அதுதான் டாப். அந்த டாப்புக்கு போயிடுச்சுன்னா தண்ணி ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக டாப் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஸ்டாப் ஆயிரும். எப்போ அந்த மட்டம் குறைகிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்வு ஓப்பன் ஆயிரும். எப்பப்பெல்லாம் நமக்கு தண்ணி வேணுங்கிறப்ப அது ஃபுல்லாயிரும். எப்பப்பெல்லாம் ஃபுல்லாகுதோ டேங்க் ஸ்டாப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு மனித முயற்சியுமே இல்லாமல் தானாகவே நீரினுடைய மட்டத்தை வைத்து அந்த ஃப்ளஷ் டேங்க் உள்ளே வந்து இயங்குகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
2: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்? என்ன வேணும்?
4: Choose the right answer.
2: சூப்பர். உங்களுக்கு எளிமையா கடினமா, எப்படி வேணும்?
4: எளிமையா கொடுங்க.
2: எளிமையா. ஓகே, ஒட்டகங்கள் பத்தின ஒரு கேள்வி கொடுக்கட்டுமா? ஓகே, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் அசுர வேகத்தில் வீசும் மணல் புயலிலும் ஒட்டகங்களின் கண்களுக்குள்ள ஒரு தூசை கூட நுழையாமல் அவைகள் தப்பித்து விடுகின்றன அப்படிங்கிறது விஷயம். அது எப்படி தப்பிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3-4 காரணத்தை சொல்றேன், அதுல எது சரின்னு சொல்லுங்க.
4: ஓகே
2: ஓகே, முதல் காரணம் ஒட்டகங்கள்.

0: மக்கள் புயல் வரும்போது தங்களின் கண்களை தற்காலிகமாக உடலுக்குள் இழுத்து மூடிக்கொள்வதால் அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், ஒட்டகங்களுக்கு மூன்று கண் இமைகள் 3 eyelids உள்ளன. அதில் ஒரு இமை கண்ணாடி போல வெளிப்படையானது. புயலின் போது அதை மூடிக்கொண்டு ஹெல்மெட் வைசர் போல பார்த்தவாறே தூசிகள் வராமல் தடுத்து நடக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், ஒட்டகங்களின் கண்கள் அசுர காந்த விசையை உமிழ்வதால் மணல் துகள்கள் விலகி ஓடிவிடுகின்றன அப்படிங்கிறது மூன்றாவது காரணம். நான்காவது காரணம், ஒட்டகத்தின் கண்களிலிருந்து எப்போதும் ஒரு விசேஷமான எண்ணெய் கசிந்து மணலை அப்படியே உருக வைத்து விடுகிறது அப்படிங்கிறது. இந்த நான்கில் எது சரியான காரணம் சொல்லுங்க. ஆப்ஷன் பி, இமைகள் மூன்று இமைகள் இருக்குன்னு சொன்னது
1: சரின்றீங்க.
0: ஏன் அது, ஏதாவது காரணம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? ஒட்டகங்களுக்கு இமைகள் மூன்றாக இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா கண்ணாடி ஹெல்மெட் வைசர்ல எப்படி நம்ம அந்த முன்னாடி அதை கவுத்து விட்டோம்னா தூசி வந்து பட்டு காணாம போயிடும், நமக்கு விஷனும் பார்வையும் இருக்கும் இல்லையா, அதே போல செயல்படுகிறது. அதுதான் சரி.
1: நன்றி
0: நன்றி, வாழ்த்துகள். அவ்வளோதான், அதே விஷயம் தான். ஸோ அந்த ஹெல்மெட் வைசர் தள்ளினோம்னா காத்தடிச்சான்னு புயல் அடித்தான்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பட்டுட்டு அடுத்த ஒரு சில நொடிகளில் அது காணாமல் போயிடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதில் முக்கியமாக ஒட்டகங்களுக்கு இயற்கையிலேயே நீண்ட தடிமனான ரெண்டு வரிசை கண் இமைகள் இருக்குது. தூசிகளை தடுக்கிறதுக்கு தான் இது முக்கியமாக பயன்படுகிறது. புயல் ரொம்ப தீவிரமாகும் போது மூன்றாவது இமையான நிக்டிடேட்டிங் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெல்லிய ஜவ்வை மூடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒட்டகத்தால் கண்ணாடி போல் அந்த ஜவ்வு இருக்கும், நமக்கு வந்து விஷன் தெளிவாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஒட்டகத்தால் புயலிலும் பாதையை பார்த்து கொண்டே நிம்மதியாக நடக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த மூன்று இமைகளுமே அதில் பெரும்பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆட்டோமேட்டிக்காக அந்த மணல் துகள்கள் சிறிய அளவில் கண்ணுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலுமே கண்ணீரில் சுரக்கக்கூடிய அந்த கண்ணீர் பார்த்திங்கன்னா தன் கண்ணில் சுரக்கக்கூடிய கண்ணீர் அந்த துகள்களை தானே சேகரித்து மூன்றாம் இமையோட உதவியோட வெளியே தள்ளி விடும். ஸோ நம்ம கண்ணில் தூசிப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்து அதெல்லாம் வெளியே துடைச்சி எடுக்கிறது தான் நம்ம கண்ணுடைய முக்கியமான இயல்பு. இதெல்லாம் தான் அதனுடைய முக்கியமான விஷயம். மூக்கும் கூட அந்த மாதிரி செயல்படுமா? மூக்குலேயும் மணல் போச்சுன்னா பிரச்சனை தானே. மூக்கையுமே அந்த மாதிரி சில விஷயங்கள் சில இமைகள் மாதிரி மூக்குக்குள்ளே சில விஷயங்களை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திறக்க முடியும். அதை மூடிக்கும் திறக்கும் இந்த மாதிரி பண்ண முடியுமா? சரிங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள்.
2: மதுரையிலிருந்து
0: புஷ்பலதா சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
2: நல்லா இருக்கீங்களா சார்?
0: அருமையாக இருக்கிறோம், நீங்களும் அருமையாக இருப்பீங்க.
2: நம்ம பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குதே.
0: நான் பேசுவது கம்மியாக கேட்கிறதா?
2: போன்ல அப்படி கேக்குது. என்ன
0: போன்ல அப்படி கேக்குதா?
2: ஆமா
0: சார். சரி ஓகே, சொல்லுங்க. கேக்குது இல்ல அண்ணா?
2: கேக்குது சார்.
0: சரி சொல்லுங்க.
2: கணக்கு வேணும் சார்.
0: கணக்கு எளிமையா கடினமா எப்படி வேணும்?
2: எப்படினாலும் கொடுங்க. நீங்க முத போட்ட கணக்கு நானும் போட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: ஓ, அப்ப அதையும் போட்டுக்கிட்டு இருந்தீங்க?
2: உங்களுக்கான
0: கணக்கு கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும், ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன், ஈஸியாவே கேளுங்க. ஓகேயா? ஒரு துப்புரவு சேவை நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்க, நீங்க நடத்துறீங்கன்னு வச்சுங்க, ஒரு பெரிய வளாகத்தை சுத்தம் பண்றதுக்கு 10 பணியாளர்களை நீங்க பயன்படுத்துறீங்க. ஒரு பணியாளருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் ஊதியம். இப்ப நீங்க அந்த வளாகத்தினுடைய உரிமையாளர்கிட்ட என்ன பண்றீங்க? ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கட்டணமாக நீங்க வசூலிக்கிறீங்க. சுத்தம் செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இருக்கும் இல்லையா, அது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். இப்ப ஒரு நாள்ல உங்களுடைய நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபம், நிகர லாபம் எவ்வளவு? சிம்பிளா சொல்லிடுறேன், 10 பேர் வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம். நீங்க எங்க கிளீன் பண்றீங்களோ அவங்கள்ட்ட 8000 ரூபாய் நீங்க வசூலிக்கிறீங்க.
2: 500 ரூபாய்
0: சம்பளம். நீங்க வேலை செய்யற இடத்துல 8000 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க, அதுல ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பொருள் செலவு போயிருது. இப்ப எவ்வளவு உங்களுக்கு நிகர லாபம்?
2: 10 பேர் வேலை பார்த்தா 5000 ரூபாய் சம்பளம் சார்.
0: 5000 ரூபாய் சம்பளம், சூப்பர். அடுத்து
2: அதுல வந்து நம்ம 8000 ரூபாய் வாங்கிருக்கோமா, 1000 ரூபாய் அந்த இது கழிவு போயிருது.
0: 1000 ரூபாய் கழிவு எங்க போகுது? சரி சொல்லுங்க.
2: மக்களுக்கு
0: சொல்லுங்க புரியுற மாதிரி.
2: இல்ல வேற ஒண்ணு இல்ல, 10 பேர் ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபாய், 10 பேருக்கு 5000 ரூபாய். நம்ம வந்து 8000 ரூபாய் நம்ம வாங்குறோம், நம்ம நிறுவனத்துல இருந்து 8000 ரூபாய் வாங்குறோம். 1000 ரூபாய் ஒண்ணு கழிவு போயிருது, இந்த செலவுன்னு சொன்னீங்களா அது போயிருது.

0: 5000 ஒரு 1000 போயிருச்சுன்னா 6000 6000 போயிருச்சுன்னா
1: நமக்கு அன்னைக்கு ஆகக்கூடிய செலவு 6000 ரூபா. அப்ப 8000 ரூபாய் 6000 போச்சுன்னா 2000 ரூபா.
0: ஆமா
1: 2000 ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இல்ல. அடுத்த வாரம் உங்களுக்கு கால்குலேட்டர்லயே போட முடியாத கணக்கு எல்லாம் எடுத்துட்டு வரேன். அடுத்த வாரம் கேளுங்க. ஓகே ஓகே சூப்பர் அருமை, வாழ்த்துக்கள் கலக்கிட்டீங்க. அவ்வளவுதாங்க, இப்படிதான் விளையாட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து விளையாடலாம். இப்ப ஒரு பாட்டு வருது.
2: To all the heroes and villains. மதம் கொண்ட யானை என்ன செய்யும்?

0: இமானினுடைய இசையில போகன் படத்துக்காக அந்த அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 4:54 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறைவே எட்டிவிட்டும் நிறைவா இன்னும் யாரா இருக்காங்களா கேட்டுருவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி சொல்லுங்க சார், எந்த தலைப்பு வேணும்?
1: சரியான பதில் தேர்ந்தெடு.
0: சரியான பதிலை தேர்ந்தெடுக்கிறது ஈஸியா குடுக்கட்டுமா? முதல் காரணம், சர்க்கரைக்கு பதிலாக கரும்புச்சாறு கலந்து அதை பிழியும் போது வரக்கூடிய இயற்கையான நுரையை அப்படியே கொஞ்சம் பிடிச்சி இந்த பாட்டிலுக்குள்ள ஊத்தி மூடி வச்சிருக்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், பாட்டிலுக்குள்ள அடைக்கப்பட்ட கேஸ் மூடியை திறந்தவுடன் பிரஷர் குறைஞ்சு போய் குமிழ்களாக வேகமாக வெளியேறுவது. மூன்றாவது காரணம், பாட்டிலுக்குள் இருக்கக்கூடிய ஜூஸ் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்த உடனே வெயிலின் சூடு தாங்காமல் ஜாலியாக பொங்குவது. நான்காவது காரணம், பாட்டிலுள் இருக்கும் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்பானம் மூடியை திறந்தவுடன் உங்களை உற்சாகமாக வரவேற்க துள்ளி குதித்து பொங்குவது. இதுல எது மிக சரியான காரணம் சொல்லுங்க?
1: ரெண்டாவது,
0: பாட்டிலுக்குள்ள அடைக்கப்பட்ட கேஸ் மூடியை திறந்தவுடன் பிரஷர் குறைஞ்சு குமிழிகளாக வேகமாக வெளியேறுறது. எப்படி, ஏதாவது காரணம் இருக்கல? சும்மா சொல்றீங்களா?
1: காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்ல தெரியல.
0: காரணம் இருக்கானா சொல்ல தெரியல. சூப்பர், அதுதான் மிக சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. குளிர்பானங்களில் பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபேக்ட்ரியில் குளிர்பானம் அதிகமாக செய்யும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து கேஸை பார்த்தீங்கன்னா தண்ணீருக்குள்ளே அடைச்சி மூடி வைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா CO2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அடைத்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதில் இருக்கக்கூடிய விஷயம், ரொம்ப அழுத்தத்தில் அடைக்கப்படும் போது திடீர்னு ஒரு கேப் கிடைக்கும் போது அப்பா என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பூதம் கதை இருக்குல்ல, அலாவுதீன் விளக்குக்குள்ள பூதம் கதை, ஒரு கேப் கிடைச்சா போதும் நான் வெளியே வந்து ஜாலியாக இருப்பேன்ற மாதிரி அந்த கேஸ் வெளியே போகலான்னு துடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம பாட்டிலை திறந்த உடனே ஏ கேப் கிடைச்சிச்சுன்னு வெளியே அது வெளியே இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக போகும்போது அந்த குமிழிகளாக நுரைச்சி பொங்கி வெளியே வருகிறது. அதை வந்து ஹென்ரிஸ் லா அப்படின்னு ஒரு விதி இருக்குது, அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல போகிறது இல்லை. அந்த விதிப்படி அது நடக்கிறது. ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு அழுத்தம் குறைஞ்சி போயிடுச்சுன்னா புஷ்ஷுன்னு அப்படியே நுர மாதிரி பொங்கி வருது. இதுதான் முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியுடைய நிறைவே எட்டி விட்டோம். நிறைவாக ஒரு பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் 5 மணிக்கு பூந்தென்றல்ல ஆர்ஜி ஆனந்த் உங்கள் கூட இன்னும் ஜாலியாக பேசுவார். பாட்டு இப்போது

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழர் வெல்கம் பாரதி தமிழகம் 102.3 நேரலக்கம். இந்த மென்மையான மெலடியான மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது. நேரம் 5:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மெலடியான மாலை வேளையில் பூந்தண்ட நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, இந்த எஃப்எம்லாம் இணைஞ்சி இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கீங்க. பூந்தண்ட நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னா, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கனாச்சும் வெளியில் போகணுன்னா முதல்ல நம்ம என்ன ட்ரெஸ் போடுறது, எப்படி நம்ம வந்து வீட்டுக்கே மேட்சிங், நமக்கு ஒரு மேட்சிங், எல்லோரும் மேட்சிங், மேட்ச் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய மெனக்கடுறோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா ஒரு கல்யாணத்தில் போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு கல்யாணத்தில் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி, இந்த ட்ரெஸ்ஸை போனால் அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் அனிவர்சரியே கொண்டாடி இருப்பாங்க. இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு போட்ட ட்ரெஸ்ஸை இப்போ நம்ம போடக்கூடாது, அதுக்கே போட்டாச்சு. இப்போ புது ட்ரெஸ்ஸாக நம்ம போட்டு போகணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்து இப்போல்லாம் வந்து அடிக்கடி வருது. நம்மளை நம்மளாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், ஒரு அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ அப்படி உங்களுக்குன்னு வந்து சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு புற அடையாளம்னு ஒன்று இருக்கும், ஒரு அவுட்ஃபிட் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த அயன் பண்ணால் தான் ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க. அயன் பண்ணலன்னா அயன் பண்ணாத சட்டையெல்லாம் நான் போடவே முடியாது, வெளியவே போட முடியாது. ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணாமல் எப்படி போடுறது, சுருக்கமாக கச கச கச கசன்ட்டு அப்படி அயன் பண்ணி அது மடித்து பூ போட்டு அதில் கோடு போட்டு அப்படி அயன் பண்ணி போட்டால் தான் அது பார்க்குறதுக்கே அப்படி ஒரு இதாக சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கிடைக்குது நமக்கு அயன் பண்ணி போட்டால் அப்படின்னு ஒரு சில பேர் போடுவாங்க. எங்கன்னாச்சும் வெளியே போனாங்கன்னா இன் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டை வந்து போட மாட்டாங்க. இன் ஷர்ட் அப்படி போட்டு அது டிஷர்ட்டே போட்டிருந்தாலும் அந்த டிஷர்ட்டை வந்து இன் பண்ணி அப்படி அந்த டிஷர்ட்டுக்கு மேட்சிங்காக ஒரு பெல்ட் போட்டு கன் ஃபிட்டிங்காக நல்லா க்ளீன் ஷேவிங் பண்ணி அப்படி போவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அவுட்ஃபிட் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அப்புறம் வாட்ச், வாட்ச் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வாட்ச் போடுறது ஒன்று இருக்குது, மணி பார்க்குறதுன்னு வாட்ச் போடுறது கிடையாது. கோல்டு, கோல்டு கலரில் ஒரு வாட்ச் அப்படி கலர் கலர் லூஸாக கீழேருந்து மேலே வரைக்கும் முடியாரும் அப்படி ஒரு வாட்ச்சு. சில பேர் காப்பு போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேனா, கரெக்டாக பாக்கெட்டில் பேனா கண்டிப்பாக இருக்கணும். அந்த பேனா வச்சால் தான் எனக்கு நீங்கள் எப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெளியில் எங்கன்னா போகும்போது ஒரு முக்கியமான வேலைக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ இல்லை ஆஃபீஸுக்கோ போகும்போது உங்களோட அவுட்ஃபிட், ஒரு புற அடையாளங்கள் எப்படிலாம் உங்களுக்கு நீங்கள் உங்களை வச்சுப்பீங்க, எப்படி இல்லைலாம் இருக்கணும். நீங்கள் வெளியில் போகும்போது இதெல்லாம் இருந்தாம்ப்பா, நான் வந்து வெளியே போனாவே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952 08532 0853, 2952 0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838987171 அப்படின்ற நம்பருக்கும். இதனால் தான் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டுருந்தீங்கன்னா 30 ஜூலை இன்றைக்கி டேட்டில் ஃபேஸ்புக்கில் பூந்தன்றல் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். வெளியூர் வேலைக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகும்போது ஒரு அவுட்ஃபிட் என்னுடைய புற அடையாளம் இப்படி தான் பாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறத கால் பண்ணி சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் நேரில் லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம் இறங்கிறது பேசுறீங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்குலேருந்து சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலம் சொல்லுங்க சிவகுமார் சார்.
1: அதாவது நான் வந்து கல்லூரியில படிக்கின்ற போதே பேண்ட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு தான் போவேன்.
0: இன் பண்ணிட்டு அது இப்ப வரைக்கும்
1: இன் பண்ணிக்கிட்டு தான் போவேன். அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த இன் பண்றது வந்து பிடிக்காம போயிருச்சுங்க. இப்ப எனக்கு 54 வயசு ஆயிடுச்சு.

0: இருந்தாலும் இப்ப இன் பண்றதெல்லாம் பிடிக்கல, சாதாரணமா பேண்டை போட்டுக்கிட்டு இன் பண்ணாமையே போறது ரொம்ப ஆடம்பரம் இல்லாம ரொம்ப எளிமையா, அதாவது நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு போறதுதான். அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கிறேன்.
1: ஓகே, அதனால இந்த இன் பண்ணிட்டு போறது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்.
0: கான்ஃபிடன்ஸ், ஆமா.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ. ஆ சார், வந்து சத்யராஜ்.
1: சத்யராஜ், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: பள்ளிக்கரணை.
1: பள்ளிக்கரணை, சொல்லுங்க சத்யராஜ் சார். வாட்ச் இல்லாம வெளியில போனாவே என்ன ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம். நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
3: நான் என்ன பொறுத்தவரைக்கும் சிம்பிளா இருப்பேங்க, ரொம்ப எல்லாம் இதெல்லாம் ஆடம்பரம் பாட்டிக்க மாட்டேன்.
1: அதுவே அது அவங்க அவங்களே பொறுத்தது. உங்களுக்கு நீங்க எப்படி போவீங்க?
3: அதான் விபூதி, விபூதி இருக்கான்னு பாப்பேன். வெளியே என்ன போனா விபூதி கண்டிப்பா பாப்பேன். இது இருக்கா, இது எப்பவுமே வெளியே போன ஒரு பங்கு போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் விபூதி அதுக்கே கேட்பாங்க. அடையாளமே அதான்னு
1: கேட்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளை வச்சு. இப்ப இன் பண்ணிருப்பாங்க.
3: வாய்ப்பு. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இந்த நேற்று கேட்டு பாட்டு பிளே பண்ணலாம். வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் சார்,
1: கும்பகோணத்துக்கு
4: மணிமாறன்.
1: சொல்லுங்க. வெளியில போகும்போது
4: எங்க வெளியில போனாலும் அந்த மாதிரி அதான் முக்கியமா தேடுவோம். கட்டவில இருக்கான்னு பாத்துக்குவோம்
1: ஃபர்ஸ்ட். எங்க போனாலும் இந்த ப்ரூஃப் இருக்கா, நம்மளது ப்ரூஃப் கரெக்டா இருக்கா
4: இருக்கான்னு பாத்துட்டு தான் வெளியில கிளம்புவோம். சட்டம் எந்த சட்டையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலும் சரி, பரவாயில்ல, ரெண்டு தட்டு உதறிட்டு மாட்டிட்டு போயிட்டே இருப்பேன்.
1: இப்படி ரெண்டு தட்டு. ஓகே,
4: அந்த மாதிரி ஒரு
1: வெளியில போகும்போது ஆதார் அட்டை ஐடி ஏதாவது ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நான் வந்து வச்சுட்டு போவேன். இப்படிதான் வெளியே போகணுருக்காரு. வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம், பேசலாம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம். ஓகே, பேச வேணா நினைக்கிறேன். முதல்ல பாட்டு கேட்டு வந்துடலாம். கருப்பு படத்துலேருந்து சாய பயங்கர், கானாமுத்து உங்களோட குரல்ல, சாய பயங்கர் அவரோட மியூசிக்ல இந்த நேரத்தில் முதல் பாடல் இருந்துட்டு இருக்கு. பூந்தன்றில் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். இது வித் பாதி தமிழகம் 102.3 மணிங்கிற முழுமையான கொண்டாட்டம்.

0: 5 மணி 12 நிமிஷத்தில் நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம். வெளியில் போகும்போது அவுட்ஃபிட் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கும்ல, கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்படி நீங்கள் வெளியில் போகும்பொழுது உங்களோட அவுட்ஃபிட் புற அடையாளங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம், பேச வேணாமா? வணக்கம், வித் பாரத் தமிழகம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், வித் பாரத் தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: வணக்கம், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மணப்படையில இருந்து உடம்பு பேசுறேன் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்?
0: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். என்ன சார் தலைப்பா? ரேடியோ வால்யூமை தயவு செய்து கம்மி பண்ணீங்கன்னா தான் தலைப்புலாம் உங்களுக்கு நல்லா கேட்கும். வணக்கம், வித் பாரத் தமிழகம். சொல்லுங்க ஆனந்த் சார்.
2: ஆனந்த் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: நான் வாட்ச் தான் கட்டி போவேன் சார் வெளியில போகும்போது.
0: வாட்ச் இல்லாம வெளியில போனா எதுக்கு நம்ம வெளியே வந்தோன்ற மாதிரி இருக்கும்.
2: ஆமா,
0: ஓகே. அதனால ஒரு வாட்ச், எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்ச் கட்டி அந்த மணியை பார்த்து மணி 5:10 போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், வித் பாரத் தமிழகம். வணக்கம், வித் பாரத் தமிழகம்.
3: வணக்கம் ஆனந்த் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க.
3: நான் வந்து இப்ப இல்ல, 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் திருமணத்துக்கு போனா கம்பல்சரி மருதானியும் நெயில் பாலிஷ் இல்லாம போவே மாட்டேன் வெளியே.
0: மருதானியை வச்சுட்டு தான் வெளியில போவீங்க?
3: வணக்கம்,
0: வித் பாரத் தமிழகம்.
4: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியில இருந்து.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: ப்ரோ, நான் வெளியில போகும்பொழுது எப்பொழுதுமே இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை எடுத்துக்காம வெளியில போவே மாட்டேன். எல்லாம் கரெக்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில அந்த வாட்டர் பாட்டில் இருக்கா அப்படின்னு பாப்பேன். இல்ல என்ன குடு குடு குடுன்னு போய் தண்ணியை கொண்டு வந்து அதை எடுத்துட்டு தான் வெளியில போவேன். ஏன்னா தாகம் எடுத்தது அப்படின்னா கண்ட இடத்துல கண்டாமினேட்டட் வாட்டர்ஸ் எல்லாம் ஆச்சுன்னா என்ன பண்ணறது
0: இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப ஹெல்த்தியா
4: வாட்டர் பாட்டில் தான்.
0: ஓகே ஓகே, வாட்டர் பாட்டில் இல்லாம வெளியில போக மாட்டீங்க. வணக்கம், வித் பாரத் தமிழகம்.
5: வணக்கம் சார், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க தேவராஜ் சார்.
5: நான் எங்க வெளியில போனாலும் என்னுடைய ஐடி கார்டு இப்ப மறக்காம எடுத்துட்டு போவேன். கவர்மெண்ட் நம்முடைய லைசன்ஸ் எடுத்துட்டு போவேன் மறக்காம.
0: ஏதோ ஒரு ஐடி கார்டு
5: கவர்மெண்ட் ஐடி கார்டு இருக்கு, அதை எடுத்துட்டு தான் போவேன். ரெண்டாவது என்னுடைய இது எடுத்துட்டு போவேன்.
0: எது?
5: டிரைவிங் லைசன்ஸ் பயத்து வச்சுட்டு தான் போவேன்.
0: டிரைவிங் லைசன்ஸும் வச்சுப்பீங்க?
5: வச்சுக்குவேன்.
0: ஓகே, ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் நிறைய நேர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டீங்க. அவங்களுக்குலாம் மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட இந்த நேரத்தில் தங்களான் படத்துலேருந்து சியான் விக்ரம், சிந்தூரி விஷால் இவங்களுடைய குரலில் அறுவடை பாடல் தான் வந்துட்டுருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், உமாதேவி வரிகளில் கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம். வித் பாரத் தமிழகம் 102.3 மணங்கிற முழுமையான டம்டம் கொண்டாட்டம் கிழக்கு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 2.3 பாட்டுக்கு இதுதான்
1: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: அஞ்சு மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் பூந்தண்டரில் பேசிட்டு இருக்கிற விஷயம் வெளி அவுட்ஃபிட் புற அடையாளங்கள். நீங்க எப்படி உங்களில் வெளியில் போகும்போது ஐடி கார்டு மருதாணி வாட்சு இன் பண்ணிட்டு தான் போவேன், க்ளீன் ஷேவோட போவாங்க, அயன் பண்ணி தான் ட்ரெஸ் போடுவோம், ஷூ போட்டுட்டு தான் வெளியே போவோம், அந்த ஷூலையும் பாலிஷ் போட்டு தான் ஷூவே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம வெளி உலகத்துக்கு போகும்போது நம்மளை வந்து நல்லா அப்படியே அழகாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும். பார்த்த உடனே ஒரு 4 பேர் வந்து என்ன ஒரு சிரிச்ச முகமும் அழகாக பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து பேசணும் இல்லையா. அப்படி நீங்கள் உங்களுடைய அவுட்ஃபிட்டை வந்து எப்படிலாம் வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கீங்க. வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூந்தென்றல் அழகு தலைப்பு மனதிற்கு ஆனந்தம் கிடைக்கும், அந்த அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுல சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வேட்டி வெள்ளை சட்டை அவசியம், பேனா கைக்கடிகாரம் இதெல்லாம் வந்து நான் எப்பயுமே வந்து வச்சுப்பேன், ஒரு பேனா வச்சுப்பேன். ஏன்னா இப்போ தான் கல்யாண வீட்டில் போய் ஒரு மொய் எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஜிபே அது இதுன்னு வந்துருச்சு ஸ்கேன் பண்ணுறது, திடீர்னு பேனா கேட்டு அதில் எழுதணும்னா நான் அந்த பேனா தேடி சுற்றுறதுக்குள்ள இன்னொரு முகூர்த்தமே வச்சிடலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு யாராவது 1-2 பேர் தான் பேனா வச்சுருக்காங்க. அந்த 1-2 பேர்ட்டையும் போய் ஒரு 4 பேர் இந்த பேனா எதுக்கு, நீங்களே எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் எப்பயுமே நான் ஒரு பேனா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வேஷ்டி சட்டையோடு போவேன். கைக்கடிகாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வீரராகவன் ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருக்கிறாரு. கலீல் அகமது என்ன போட்டிருக்காருன்னா, பொன்னேரியிலேருந்து என்ன தான் வெளியே போனாலும் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வெளியே போயிட்டு ஒரு வெள்ளி மோதிரம் வெள்ளி பிரேஸ்லெட் இது அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி இதெல்லாம் போட்டால் தான் சார் இந்த வெள்ளி மோதிரம் வெள்ளி பிரேஸ்லெட்டு இதெல்லாம் போட்டுட்டு அப்படி வெளியே போகும்போது யார்ப்பாது கலீல் அகமது, அந்த பையன்தான் வெள்ளி மோதிரம் வெள்ளி பிரேஸ்லெட்லாம் போட்டுட்டு வருவாப்பில் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு வெள்ளி மோதிரம் வெள்ளி பிரேஸ்லெட்டோட தான் நான் வெளியே போகணும்னு சொல்லி கலீல் அகமது பொன்னேரிலேருந்து சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சார், குன்றத்தூர்ல இருந்து சரஸ்வதி.
2: சரஸ்வதி, சொல்லுங்க சரஸ்வதி.
3: காட்டன் சாரி அயன் பண்ணி கட்டிட்டு போறேன் சார்.
2: காட்டன் சாரிய அயன் பண்ணி கட்டணும்?
3: ஆமா.
2: சும்மா கசகசன் அப்படியே எடுத்து போட்டு போயிருவோம்?
3: ஆமா, கசகசன் எடுத்து அப்படியே போட்டுறது இல்ல, அப்படியே நீட்டா அயன் பண்ணி கட்டிட்டு போறது. ஒரு நீட்னஸ்,
2: ஒரு நீட்னஸா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம் சார்.
4: நுங்கம்பாக்கம் டாக்டர் டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன். வணக்கம் ஐயா.
2: வணக்கம், சொல்லுங்க போஜராஜன் சார்.
4: நான் எப்பவுமே எளிமையா தான் சார் இருப்பேன், எந்த பந்தாலும் காட்ட மாட்டேன் சார்.
2: இல்ல அதெல்லாம் நம்ம வேணாதா, அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு செய்யறாங்க. நீங்க உங்களுக்கு என்ன அவுட்ஃபிட் வச்சுப்பீங்க?
4: எனக்கு எளிமையா இருக்கிறது பிடிக்கும்.
2: எளிமையா இருக்கிறது பிடிக்கும். வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் சார். நான் குலதீப் காசிநாதன் சார். நல்லா இருக்கலாம்.
2: நானும் நானும். சொல்லுங்க காசிநாதன் சார். ட்ரெஸ் இல்லை, வெளியில் போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி காட்டன் சாரியை அயன் பண்ணி தான் போடுவேன், ஐடி கார்டோட தான் போவேன் அப்படின்னு. நீங்கள் வெளியில் போகும்பொழுது இதெல்லாம் இல்லாமல் நான் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு இதான் என்னோட புற அடையாளம்னா என்ன சொல்லுவீங்க?
5: நான் வெளியில் போவேன் சார், லோக்கலில் என்ன சரி ஒன்லி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, மேலே டைரி இருக்கும், ஒரு பேனா இருக்கும்.
2: ஆ, அதுதான் கேட்டேன், வெள்ளை வெட்டி வெள்ளை
5: சட்டை அவ்வளோதான் சார், இப்படி தான் போவேன்.
2: ஒரு டைரி ஒரு பேனா ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா உடனே நோட் பண்ணிக்கணும் கடை கடை கடை கடன்னு.
5: ஆமாம்.
2: ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
6: ஆனந்த் சாருக்கு மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
6: அடையாளம் பட்டது ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க சொல்லுங்க ராஜேஸ்வரி.
6: சூப்பரா இருக்குது, பாட்டுலாம் நல்லா இருக்குது சார். வெளியில போ சொல்ல நானும் என் மனைவி போவோம். வேஷ்டி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, டைரி ஒண்ணு, செல்லு
2: வணக்கம். யார் எங்க இருந்து
7: பேசுறீங்க?
2: கோமதி, ஊர பக்கத்துல இருந்து. சொல்லுங்க சொல்லுங்க கோமதி.
7: என்ன டாபிக்னு எனக்கு தெரியாது.
2: வெளியில நம்ம போறோம் நிறைய வேலைக்கோ ஃபங்க்ஷனுக்கோ, ஒவ்வொருத்தங்களும் ஒரு அவுட்ஃபிட் இருக்கும். நீங்க போகும்பொழுது என்னெல்லாம் உங்களுடைய புற அடையாளமா இருக்கும்? இதெல்லாம் இல்லாம நான் வெளியில போக மாட்டேன், வாட்சு

0: பேகு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி தான் போட்டுட்டு போவேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சில ஸ்டைல் இருக்கும்ல, அது என்ன?
1: என்னெல்லாம்
0: வேலை இருக்கோ அதெல்லாம் கரெக்டா காலையில அப்படி ஒரு 8:30 மணி வாக்கில பாப்போம், இல்லன்னு வச்சுங்க திரும்பி எடுத்து வச்சுட்டு போயிருவீங்களா?
2: சுப்பிரமணி சார் சொல்லுங்க.
3: வெளியே போறேன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவேன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஆனா இங்க கிளம்பிட்டாங்களா வெளியே போகும்போது ஆதார் கார்டு எடுத்துட்டு போறேன் ஏன்னா எனக்கு அறுபத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு திடீர்னு ஆயிடுச்சுன்னா அதனால ஆதார் கார்டு பாக்கெட்ல வச்சுக்கிறேன் ஓகே அடையாள அட்டை ஒண்ணு அடையாள அட்டை ரெண்டாவது திருநீர் இல்லாத நான் இங்க வெளியே கிளம்ப மாட்டேன் சார் எனக்கு ஓகே உங்களுக்கு திருநீர் தான் நிறைய வெளியே கிளம்ப மாட்டேன் சார் திருந
1: தென்னூர்
0: வச்சுட்டு போவேன்
1: அப்படின்னு.
0: அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கடாட்சமாக வந்து ஒரு திருநூறு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டோன்னா கோபாலி வெளியே கிளம்பிட்டாருப்பான்னு சொல்லிடுவாங்க. டி ராஜேந்தர், அனிருத் ரவிஜேந்தர் இவங்களுடைய குரலாக அனிருத்தருடைய இசையில் கூலி படத்துலேயும் சிட்டுக்கு பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம் அறிவு அவருடைய வரிகளில்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 5:30 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பூந்தண்டல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், புற அடையாளம் அவுட்ஃபிட்னு நம்ம சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். வெளியிலையோ வேலைக்கோ போகும்போது இது இதெல்லாம் இருந்து தான்ப்பா, இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் வெளியில் போனாவே இதெல்லாம் என்னோடய அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது வந்து பார்த்தீங்க சார், வெள்ளை பேண்ட், ஒயிட் பேண்ட், மெரூன் கலர் ஆஃப் ஷர்ட் அப்படி, அது அதை போட்டாவே வந்து, அது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்யூமே இருக்கும், வெளியில் போனாவே அந்த ஒரு கலர் காஸ்ட்யூம் தான் போவாங்க. அப்படின்னா வெளியில் போனேன்னா முக்காவாசி ஒரு ஒயிட் பேண்ட்டு மெரூன் கலர் ஆஃப் ஷர்ட் இது போட்டு தான் வந்து நான் எங்கேயா விசேஷத்துக்கு போகணும் அப்படி போனாவே அந்த மெரூன் கலரை ஷர்ட் எடுத்தாவே வண்ணை கணேசன் கிளம்பிட்டாரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றத வந்து வீட்டில் கேட்டுருவாங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மெரூன் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும், ரொம்ப அதை போட்டுட்டு தான் என்னோடய அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பொன்னியம் மண்மேடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேயர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அழகாக வந்து எல்லோரும் எமோஜிஸ்லாம் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. பட்டு நெசவு தொழில் செய்து வருகிறேன் அப்படி சொல்லி ஜி கதிரன் அவர் தான் போட்டிருக்காரு, கதிரவன் வசந்தி அவங்க போட்டிருக்கிறாங்க புது நேர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கமெண்ட்டு போடுவாங்கன்ட்டு அப்படி போனால் பட்டு நெசவு அந்த தொழில் செஞ்சுட்ருக்கேன் அப்படி இருக்காங்க. பட் வெளியில் போகும்பொழுது என்னெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க, என்ன வந்து உங்களுக்கு ஒரு புற அடையாளமாக இருக்கும்ன்றது தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார். அனந்த் சார் கினிய மாலை வணக்கம். கோயம்பேடு பார்த்திபன். நலம்
1: சொல்லுங்க பார்த்திபன் சார்.
2: அதாவது வெளியில போனோம்னா நம்ம டீசல் இது நல்லா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸா இல்ல ரெட் கலர் அந்த மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் போட்டு போவேன்
1: போனாவே ஆரஞ்சு கலர் ரெட் கலர் ஒரு கலரா இருக்கும், பார்த்தா பளிச்சுன்னு.
2: கலர் கலரா பளிச்சுன்னு இருக்கும், டிசைனா வேற,
1: டிசைன் டிசைனா பூ போட்ட மாதிரி.
2: பூ போட்ட மாதிரி
1: கட்டம் போட்ட செட் எல்லாம் கிடையாது.
2: வணக்கம்
1: வித் பாரதி தமிழ் எஃப்எம். சொல்லுங்க லவ்லி சார்.
3: போகும்போது
1: வெளியில போனாவே அந்த பிளேசர் அந்த கோட்டு சூட்டு போட்டாவே கோவர் லவ்லின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பேர் அப்படி வச்சதால அந்த கோட்டு சூட்டு போடுறீங்களா இல்ல அப்படிதான் உங்களுக்கு வருதா சின்ன வயசுல இருந்து?
3: ஆமா
1: ஓகே. ஒரு போட்டோகிராஃபர், நீங்க ஒரு கோட் சூட்டோட போயிருவீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர் லவ்லி. பாத்தீங்கன்னா லவ்லி வந்து நான் ஒரு போட்டோகிராஃபருங்க, பார்த்த உடனே அப்படி கண்டுபிடிக்கணும் நம்மள. வணக்கம்
4: கார்த்திக் பேசுமா?
1: சொல்லுங்க கார்த்திக்.
4: நான் வந்து ஃபுல்கி ஷர்ட்டு பேண்ட் போட்டு இன் பண்ணிட்டு ஷூ போட்டு அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டு போவேன்
1: சார். ஓகே, கூலர்ஸ். நிறைய பேர் வந்து இப்போ வெளியில் போகும்போது இந்த கூலர்ஸ் இல்லாமல் போகிறதுல, ஸோ கூலர்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் நான் போடுவீங்க?
3: செல்லு
1: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?

0: வெளியில போனீங்கனாவே ஒரு பிளைன் ஷர்ட்டோட போயிருவீங்க.
1: ஆமா சார்.
0: ஓகே, மாறிட்டீங்க கட்டமுட்ட சட்டையில இருந்து.
1: இப்ப மாறிட்டேன் சார்.
0: ஓகே, வணக்கம் மித்பார் தமிழகம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: திருப்பத்தூர் போறீங்கம்மா? வீரமணி.
0: வீரமணி, சொல்லுங்க வீரமணி சார்.
2: வெளியில நான் போகும்போது வந்து எப்பவுமே ஆதார் கார்டு, அந்த நம்பரு, பேங்க் புக் நம்பரு, ஓட் ஐடி, இந்த நம்பரு,
0: ஏடிஎம் பாஸ்வேர்டு,
2: வெளியில போனா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அத வந்து போன்ல சேவ் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே. அப்புறம் பஸ் பாஸ் இதெல்லாம் பாக்கெட்ல இருக்கும். டைரி, ஒரு பேனா.
0: டெய்லி ஒரு பேனாவா? ஒரு டைரி, ஒரு பேனா கண்டிப்பா. பாக்கெட் டைரி, பேனா கண்டிப்பா என்கிட்ட இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சூரியமூர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கோவூர்லேருந்து

0: அப்புறம் பஸ் பாஸ் இதெல்லாம் பாக்கெட்ல இருக்கும். டெய்லி ஒரு பேனா.
1: டெய்லி ஒரு பேனாவா? ஒரு டெய்லி ஒரு பேனா கண்டிப்பா. ஸோ பாக்கெட் டைரி பேனாக கண்டிப்பாக என்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சூரியமூர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கோவூர்லேருந்து பேசுகிறேன், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை வாட்ச். ஸோ வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி வாட்சி இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கும் சார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அன்றைக்கி வெள்ளை சட்டை மழை நனைஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது, வேறு போட்டுட்டு எப்படி போகிறது? நம்ம போனாவே வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டால் தான் சூரியமூர்த்தின்னு கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் மாட்டம் வேறு ஏதாவது கொடுத்தா எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மனசே அன்றைக்கி இருக்காது சார். பட் எனக்கு வெளியில் போகணுன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வாட்ச் இது இருந்தால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின் சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தா பாடல் வந்துட்டுருக்கு, சித்ஸ்ரீராம் அவருடைய குரலில், விவேக் அவருடைய வரிகளில், ஏறமான் இசையில், பத்து தலை படத்துலேருந்து நீ சிங்கம் தான். கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அஞ்சு மணி 40 நிமிஷம் ஆகிட்டு இருக்கே கேட்டுருக்கோம், பூந்தண்டரில் பேசிகிட்டு இருக்கோம். வெளியில் போகும்போது நீங்கள் உங்களோட அவுட்ஃபிட்டு புற அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நண்பர் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டார்க் டைட் ஜீன்ஸ் சார், லூஸாக கிடையாது இந்த பேக்கி பேண்ட் பேண்ட்லாம், ஒரு டைட் ஜீன்ஸ், ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு லைட் கலர் ஷர்ட், ஏன்னா டார்க்குனா மேலே லைட் இருக்கணும் அப்படி தானே சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்படி ஒரு டார்க் டைட் ஜீன்ஸு மேலே ஒரு லைட் கலர் ஷர்ட் போட்டு க்ளீன் ஷேவ், அப்படி பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அப்படியே ஷேவ் பண்ணவர் க்ளீனாக நீட்டாக இருக்கும், ட்ரிம்லாம் கிடையாது, க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த ஷூ வந்து ஒரு பாலிஷ்டு டைப் ஆஃப் சாண்டல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு, நல்லா பல பல பல பல பலன்னு இருக்கணும் பார்க்குறதுக்கே. அப்படி பார்த்தாலே வந்து யார் அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க அப்படின்ட்டு குழம்பி போகணும், கன்ஃபியூஷன் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் கோட் போட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்கிறாரு. கலை துரைராஜன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வணக்கம், கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன் போட்டுன்னு, எப்போயுமே நான் வேஷ்டி சட்டை தான் சார், எல்லா நேரமும் நான் எனக்கு வேஷ்டி சட்டை போடுறது தான் உடுத்துறது தான் ரொம்ப பிடிக்கும், அதை அயன் பண்ணி தான் நான் போடுவேன். அதுவும் இந்த வேஷ்டி அயன் பண்ணுறதுலாம் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் 4 மடித்து போட்டு, அப்புறம் 8 மடித்து, அப்புறம் நீட்டில் மடித்து, அப்புறம் பக்கவாட்டில் மடித்து, அப்புறம் நல்லா சுருக்கம் இல்லாமல் கீழே அந்த பட்டு பார்டர்லலாம் நல்லா வச்சு தேய்ச்சி அயன் பண்ணுறதுக்குள்ளே அதை சரியான ஹீட்டில் வைக்கணும். ஆனால் அதை போட்டு அப்படி போட்டோம்னு வச்சுக்க, அந்த மிடுக்காக மடிப்பு இருக்கும்போது அடட்டா பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஸோ அப்படி வந்து நான் வேட்டி சட்டை அயன் பண்ணி தான் போடுவேன். வாட்ச்லாம் கட்டுறதில்லை, பாக்கெட்டில் எப்பயுமே பேனா கண்டிப்பாக இருக்கும். அது நிறைய சமயத்தில் வந்து, அதுவும் இந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். பேனா யார் எங்கே பேனானாவே கா துரைராஜன் வந்திருக்காரா, ஓகே அவர்கிட்ட பேனா இருக்கும் அப்படின்ற மாதிரி கலை துரைராஜன் பேனா வேஷ்டி சட்டை இது எல்லாமே என்கிட்ட எப்பயுமே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் வணக்கம், விபத் பாரத் தமிழகம் யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணம் வட்டம் பாபராஜபுரம் மாமலிக்குபா.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: நான் இப்ப வெளியில போனாலும் ஒயிட் லுங்கி, பிளைன் ஷர்ட், தொப்பி, அவ்வளவுதான்.
0: தொப்பி போட்டு போவீங்க?
1: ஆமாங்க.
0: சோ கண்டிப்பா தொப்பியோட தான் போவீங்க, ஒயிட் லுங்கி ஷர்ட் போறது ஓகே, உங்களோட அடையாளம்னா ஒரு தொப்பியை போட்டுப்பீங்க.
1: ஆமா கண்டிப்பா.
0: வெயிலுக்கா அது உங்க ஸ்டைலுக்கா சார்?
1: இல்ல பிரேயர்க்காக.
0: ஓ பிரேயர். அது
1: கிரீன் ஒன், வெயிலுக்கா அது கொஞ்சம் ப்ரொடக்ஷனா இருக்கு.
0: ஓ சூப்பர் சார், சூப்பர்.
1: இது பினால ரெயில் கொஞ்சம் ப்ரொடக்ஷனா இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே.
1: 2 இன் 1.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். வணக்கம், வித் பார்த்த தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் ராவணாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், சொல்லுங்க முருகன் சார்.
2: சார், வெளியில போகும்போது முன்னேற்பாடுகள் தானே கேட்டிருக்கீங்க?
0: முன்னேற்பாடுகள் எதுலாம் உங்களோட அடையாளமா இருக்கும்? முன்னேற்பாடுகள் நம்ம பிளான் பண்ணிட்டு தான் போவோம். என்ன மாதிரியான டிரஸ் இல்ல, நான் இதெல்லாம் நான் வச்சுப்பேன் என்ன கூட எப்பயுமே அப்படின்ற மாதிரி?
2: சார், முக்கியமா வந்து மொபைல் வந்து வச்சுக்குவேன்.
0: சூப்பர் சார்.
2: ஆமா, அது அதெல்லாம் போக கூடாது சார். அதனோட நம்ம வெளியில போறப்ப நம்மளுடைய எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோம், பாதுகாப்பு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் போறப்ப முக்கியமான கையில வந்து நம்ம பர்ஸ் வச்சுக்கிறோம் சார், பணம் கையில கேஸா வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஏதாவது எதுவுமே நம்ம ஆட்டி அந்த கார்டை நம்பி போக கூடாது, ஏதாவது சில எடுக்க முடியாம போக ரொம்ப சிலுக்கா இருக்குமா. கொஞ்சம் கேஸா வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் செலவு கொஞ்சம் போன்ற பிறகு அது கொஞ்சம் பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும். மேல் பாக்கெட்ல வைக்காம கொஞ்சம் எவ்வளவு நம்ம சேஃபா கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது சார். அது வந்தா நான் எப்பவுமே நான் வச்சுக்கிறேன் அப்படி.
0: ஓகே, ரொம்ப நன்றி. போன் இல்லைன்னா நமக்கு எதுவுமே ஓடாது, அதை நம்ம விட்டுரலாம். அதை தவிர்த்து வணக்கம். வணக்கம், வித் பார்த்த தமிழகம் யாரங்க இருந்து பேசுறீங்க? பேச வேணாமா? வணக்கம். ஓகே, கொஞ்சம் சிக்னல் இருக்கடமா வந்து பேசுங்க, அந்த ரேடியோ வலிமை தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார், கேக்குதாம் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
3: தூய்மையான ஆடை அணிவு சார்.
0: தூய்மையான ஆடைனா துவைச்சு போடுறதா சார்?
3: ஆமா சார், துவைச்சி நல்லா சுத்தமா இருக்கணும் சார்.
0: சரிங்க சார்.
3: அப்புறம் வந்து பாக்கெட்ல எப்பவுமே ஒரு சேஞ்சுடன் கூடிய ரூபாய் நோட்டுகள்.
0: சேஞ்சுடன் கூடிய ரூபாய் நோட்டுகளா?
3: என்னோட
0: அடையாளமா இருக்கும்.
3: ஆமா சார், ஏன்னா கண்ணாடி எல்லாம் சில நைட்ல வரணும்னா கஷ்டம். அதுலயே போன்லயே டார்ச் லைட் மின்னலாம் எடுத்துமா, சின்னதா போன்லயே டார்ச் லைட் வந்ததுனால அதெல்லாம் மிச்சமாயி போச்சு.
0: ஓகே, வணக்கம். வித் பார்த்த தமிழகம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க பொன்ராஜ் சார்.
4: நான் வந்து பாத்தீங்கன்னா சேவுக்கு வந்து டெய்லி எல்லாம் பண்ண மாட்டேன், அந்த ஃபங்க்ஷன் போனா கரெக்டா சேவ் பண்ணிடுவேன். தலைய வந்து ஃபர்ஸ்ட்
0: கருப்பாக்கிக்குவேன்.
4: கருப்பா இருந்தா தான் நம்ம கொஞ்சம் இளமையா இருந்தா தான் நம்ம கொஞ்சம் உற்சாகமா போற மாதிரி இருக்கும்.
0: கலரிங் பண்ணிக்கலாம்.
4: செருப்பு இருக்கு இல்லீங்களா, அதை நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா அன்னைக்கு மட்டும் நல்லா சோப்பு போட்டு கழுவி பல பல பழப்பெல்லாம் ஆக்கிக்குவேன்.
0: அந்த செருப்பை வந்து நல்லா அழுக்கு இல்லாம நல்லா போட்டு தண்ணியில தேய்ச்சி புது செருப்பு மாதிரி ஆக்கி கொண்டு வந்துருவீங்க?
4: ஆமா, அதுமே ஆக்கிக்குவேன். நல்லா டைட்டா ஒரு சட்டை பேண்ட் மாதிரி போட்டு சும்மா முகத்துக்கு கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டு

0: வணக்கம்
1: இத்பார் தமிழகம். வணக்கம் ரேடியோ வாலிமை தயவுசெய்து கம்மி பண்ணுங்க.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருபுவனத்திலிருந்து
1: மஞ்சுளா
2: பேசுறேன்.
1: சொல்லுங்க மஞ்சுளா மேம். எட்டி போயிருங்க, திருபுவனத்தில இருங்க.
2: இல்ல இல்ல போன்ல இருந்து
1: போன்ல இருந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஹலோ
1: ஆ சொல்லுங்க, கேக்குது.
2: நான் வெளியில போனா நீட்டா போவேன் சார்.
1: நீட்டா போவீங்களா?
2: ஆமா.
1: இது சொல்றதுக்கு வெளியில வந்து சொல்றீங்க?
2: வணக்கம்
1: சார், யாரங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க முருகன் சார்.
3: நான் வெளியே போறப்ப வந்து ஒயிட் ஷர்ட் கருப்பு பேண்ட்
1: இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ் ஆதி அவங்களுடைய வரிகள்லையும் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: அஞ்சு மணி 50 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கில் வந்து பிரகாஷ் என்ன போட்டிருக்கிறாருன்னா, பர்ஸு மறக்காமல் எடுத்துகிட்டு போவேன். அது எல்லோரும் பர்ஸு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுப்பாங்க. அவர் தான் வந்து சின்ன திருப்பதிலேருந்து சொல்லியிருக்கிறார், பர்ஸு தான் சார் எடுத்துகிட்டு போவோம், அதான் சார் இந்த நினைச்சுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அமராவதி புத்தூர் பிரேம்நாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு டேஷ் போட்டு லண்டனிலிருந்து அமராவதி புத்தூர் பிரேம்நாத், ஸோ லண்டனில் இருந்துட்டு இருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, கோட் சூட் தான் சார், இப்போ நான் வெளியில் போகும்போது கோட் சூட் போட்டு போவேன். அப்போ மறக்காமல் வந்து கோட் சூட் எப்படி இருக்கோ இல்லையோ, தொப்பி கரெக்டாக பர்ஃபெக்டாக மறந்துடாமல் போட்டு போவேன். ஏன்னு பின் குறிப்பாக படிச்சிருங்கன்னு சொல்லிட்டு முடியல சார், அதனால் அப்படி ஒரு தொப்பியை போட்டு கோட் சூட்டுக்கு ஒரு மேட்ச் ஃபாலோயிங் பண்ணிடுவேன். ஸோ ஆனாலும் கோட் சூட் தொப்பி இது மூணுத்தோடு தான் நான் வெளியில் போகணும்னு சொல்லி லண்டனிலிருந்து அமராவதி புத்தூர் பிரேம்நாத் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யாருங்கிறத பேசுகிறீங்க? வணக்கம், ஹலோ,
2: காம்னா பேசுகிறேன்.
1: காம்னா சொல்லுங்க. காம்னா,
2: நீட்டா
1: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார், ஆவடியிலிருந்து பாஸ்கரன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
3: வெள்ளை வேஷ்டி
1: சட்டை
3: நல்லா மடிச்ச வாழ்க்கை, தலையை வாரி விடுறது,
1: தலையை வாரிட்டு
3: நெத்தியில
1: விபூதி,
3: சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி
1: அப்படி ஒரு துண்ட தோல்ல போட்டு அந்த மாதிரி
3: கிளம்பிடுறது சார்.
1: பாக்குறதே அப்படி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
4: ஐயா. தஞ்சை மாவட்டம் திருபுவனம், அன்னை சேவியர் ஐயா.
1: சேவியர் சொல்லுங்க. சேவியர் சார்,
4: ஐயா நான் வெயில போகும்போதெல்லாம் எப்படி போனாயா, சாக்லேட் கலர் பேண்ட்,
1: சாக்லேட் கலர் பேண்ட்,
4: ஆமாங்க ஆமாங்க, ஒயிட் ஷர்ட்,
1: ஒயிட் ஷர்ட்,
4: அப்படியே லாயர் மாதிரி அப்படியே போவேன். கையில கை செயின், மோதிரம், வாட்ச், கோல்டு வாட்ச்,
1: கோல்டு வாட்ச்,
4: கழுத்துல கழுத்துல உக்கல் செயின்,
1: உங்களுக்கு சுந்தர

0: இதை நான் எப்பவுமே சிம்பிள் தான் அப்படின்னு இருக்காரு. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மனசுக்கு அது சிம்பிளாக எளிமையாக, அது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நான் சிம்பிளாக தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் மித் பாரத் தமிழகம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரைக்கேந்து பேசுகிறீங்க? கேட்குது.
1: இருமைசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: சொல்லுங்கள் விஸ்வநாதன் சார்.
1: நான் வந்து நீட்டாக போகிறது வந்து சப்பாரி டெஸ்ட் போட்டுட்டு.
0: ஆ
1: ஹலோ
0: சொல்லுங்கள் சார், கேட்குது, நீங்கள் பேசலாம்.
1: வணக்கம்.
2: ரொம்ப டிப்டாப்லாம் இருக்காது. அந்த மாதிரி சில பேர் என்னன்னா சட்டைய வந்து இன்னைக்கு இது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா மறுநாள் வந்து மாட்டி வச்சிருப்பாங்க பேக்க மாட்டுற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் இருக்காது சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித் பாரத் தமிழகம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: உடையார் பாளையம் அஜீம்.
0: அஜீம் சொல்லுங்க. அஜீம் சார்,
1: என் பையில எப்பயும் பேனா இருக்கும் சார்.
0: பேனா,
1: அதோட ஒரு துண்டு சீட்டு இருக்கும்.
0: துண்டு சீட்டு.
1: ஆமாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.
0: ஸோ நிறைய நேரங்களில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்தாங்க. நிறைய பேர் லைன் ட்ரை பண்ணிப்பாங்க. விவித் பார் தமிழகம் 102.3 கேட்டிருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிகளோட. மீண்டும் உங்களை 8 மணிக்கு நீ குறிப்பாக வந்து சந்திக்கிறேன். இதில் அதில் கேட்டுருந்தீங்க, பூந்தண்டரில் பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் நண்பன் உங்கள் இருக்கணும் அரிஜி ஆனந்தே தான். இது விவித் பார் தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டத்தோடு நிகழ்ச்சியில் நிறைய படலாம். திருச்சிற்றம்பலம் படத்துலேருந்து சந்தோஷ் நாராயணாவோட மியூசிக்லேயே, அவருடைய குரலில் அனிருத் மியூசிக்கில், சந்தோஷ் குரலில் தனுஷ் வரிகளில் பாடம் இருந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது வித்பாத் தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

இந்த வேளை மாலை 6:40. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி. பக்தி மாலை.

0: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜய ரமணி குழுவினர் குரல்களில் வாலியின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் இளைய இசையில் ஒலித்தது பாடல் வடைமாலை படத்திலிருந்து.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 8:27 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்து லவகுசா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: ஜே வி ராகவலு, ஏ பி கோமலா, கே ராணி இணைந்து பாடிய அந்த பாடல் ஏ மருதகாசி வரியில் கே வி மகாதேவன் இசையில் ஒலித்தது லவகுசா படத்திற்காக.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு 6:12 இரண்டு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்து சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரியில், ஜி தேவராஜன் இசையில் ஒலித்தது பாடல் சுவாமி ஐயப்பன் படத்திற்காக. நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 104 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.

0: கே ஜே யேசுதாஸ் குரலில் புலமைப்பித்தன் வரியில் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது பாடல் கோயில் புறா படத்திலிருந்து.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 22 நிமிடம் 22 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்து அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

லதா ரஜினிகாந்த் குழுவினர் குரல்களில் குருவிக்கரும்பை சண்முகம் வரியில் இளையராஜாவின் இசையில் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துக்காக அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக முகமது பின் துக்ளக் படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

0: எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பாடிய அந்த பாடல் வாலியின் வரியில் முகமது பின் துக்ளக் படத்துக்காக கேட்டோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமை

அடிப்படையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதர பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன எஞ்சின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமன்னா தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் 12 ஆண்டுகளில் 91,00,000 கூடுதல் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு இம்மாதம் 18 வரை 2,73,00,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு 14% குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டம் 2028 டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சோமன்னா குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக்குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார்

0: யை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க

0: 45 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். அரசு தொடக்க பள்ளிகளில் பெற்றோர் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை சேர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6ஆம் வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் கட்டப்பட்ட 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தர வரிசைப் பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இரத்த சுத்திகரிப்பு மையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாலினி திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனேபள்ளியை வென்றார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3 பாட்டுக்கு
4: Don.
6: இந்த வேளை 6:40:37. இந்த மணித்துளியிலிருந்து 7 மணி வரை நாம் வந்து இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைகிறோம்.
7: என் விருப்பம்.
6: என் விருப்பம் நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடல் வர காத்திருக்கிறது. வெளியே அப்படி போனேன், கொஞ்ச நேரம் எட்டி பார்த்தா மேகம் கருத்திருக்கு, மழை வர மாதிரி இருக்குது, வந்தால் நல்லாயிருக்கும். இதே விஷயத்தை போன வாரம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு 7, 8, 9 இருட்டுச்சு, 9 மணி வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில்

கோயிலில் திருவிழா, திருவிழானாலே பக்கத்தில் பாட்டு கச்சேரி நடந்துருந்துச்சு. அந்த பாட்டு கச்சேரியில் இந்த பாடலை போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே, கிட்டத்தட்ட ஒரு ஆடக்கூடிய மனநிலையில் இருந்தாங்க. அப்படி ஒரு பாட்டு. இப்போ மழைக்கும் அந்த பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, கொஞ்சம் கேட்டுடலாமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்துவனுடைய வரியில இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் எனக்குள் ஒருவன், அதாவது 1984 கமலஹாசன் சோபனா ஸ்ரீபிரியா நடிச்சு வெளிவந்த எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
4: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
5: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
4: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: மணி 49 பத்திரொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் முகநூலில் சிலர் வந்து கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்கிறீங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் இருக்கிறீங்க. பாபு முள்ளக்காட்டிலேருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்புறம் பர்வதவர்த்தினி பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நல்லா இருக்குது பாட்டெலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வந்து சில பல படங்களை பகிர்ந்து அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துருக்கிறாங்க. பிரபாகரன் அந்திமாலை போடுதலில் மனதிற்கு இதமான பாடல்களை ரசித்து மகிழ என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு பாடல் ஆரவாரம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. கார்த்திக் சோழா ஒரு கும்பிடுற மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்கிறாங்க, அந்த கை எப்படி கும்பிட்டு கொண்டே இருக்கிறது. அதன் பிறகு தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய மாலை இரவு வணக்கம், அடுத்து இரவுக்கும் சேர்த்து வணக்கத்தை சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. ராஜேஷ் பெரியார் நகர் வணக்கம் சொல்கிறாங்க. சுகுணா பக்தி பாடல்கள் சிறப்பு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பே முருகன் பெருமாள் அவங்களும் அன்புடன் மாலை வணக்கம். அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு, மாலையில் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, நன்றி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு சோமசுந்தர பிரபு, தா சோமசுந்தர பிரபு பழையவண்ணாரப்பேட்டையில் வந்திருக்காங்க, மாலை வணக்கம். அந்த அனுமன் பாடல் வந்துச்சு பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க வந்து பொன்மாலை மற்றும் இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திக் சோழா அனுமன் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி ஆலங்காடு அங்கேருந்து வந்திருக்கிறாங்க சோழா கார்த்திக். வாழ்க்கையில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் மாலை. நமக்கு ஏதாவது ஒரு பெரிய மாலை கிடச்சிதுன்னா சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி மாலை இப்போ சூடக்கூடிய ஒரு வேலை வருது, அதுவும் இந்த வேலையில். கேட்டுருவோமா?

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல வாலியினுடைய வரியில, இளையராஜாவினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் நான் மகான் அல்ல. இந்த பாடல் வந்து 1984 ரஜினிகாந்த், ராதா, சுஜாதா நடிச்சு வெளிவந்த நான் மகான் அல்ல படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 6:56, 9 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 104 வேலூர் பண்பலையிலும், 101 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

விருப்பத்தினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இங்கே வந்து ஒரு குயில் பாடுது, கூடவே இன்னொரு குயிலும் பாடுது. ரெண்டு குயில் பாடும்போது பின்னாடி இன்னும் சில விஷயங்கள் நடக்குது. அது என்னென்னலாம் நடக்குது கேட்டுருவோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகானம்.

சொர்க்கம் போல் இருக்கும். சில நேரங்களில் ஹெட்செட்டை கட்டிட்டாலே இந்த உலகமே நமக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் காதில் ஹெட்செட் வச்சு யூஸ் பண்ணோன்னா அப்படி தான் தோணும். இப்போது இந்த பாட்டில் ஒரு பெரிய மௌனம் இருக்கிறது, அதுவும் எங்கே இருக்கிறது அப்படின்னு பாட்டிலே சொல்லுவாங்க, கேட்டுருவோம்.

திரைக்கானத்தினுடைய தொடக்கமாக சில நேரங்களில் அமைதி அப்படி ஏகப்பட்ட சந்தோஷத்தை மனசுக்குள்ளே கொடுக்கும். அமைதியான ஒரு சூழலை விரும்பி நாம் ரசிச்சிருக்கும்போது அந்த அமைதி

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. குரல்களில் வித்யாசாகரனுடைய இசையில் அந்த பாடல் கர்ணா படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM. 7:06:48 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமக்கு யாராவது உதவி செஞ்சால் நாமளும் அவங்களுக்கு மறுபடியும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செஞ்சிடணும். சரி, அப்போதைக்கு அதை செய்ய முடியலனா எதிர்காலத்தில் எப்பயாவது வாய்ப்பு கிடச்சதுனா அப்போ செய்யலாம். இல்லை ஒருவேளை எதுவுமே முடியலன்னா அப்போதைக்கு ஒரு நன்றி சொல்லலாம். இப்போது நன்றி வந்துட்டுருக்கு. எங்கேருந்து யார்கிட்ட கேட்டுருவோம்?
1: நன்றி.

0: உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் வாலியினுடைய வரியில, இசை ராஜ்குமாரினுடைய இசையில் மறுமலர்ச்சி படத்துக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சோம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 7:11 ஐந்து நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகானம்.

சில கட்டங்கள் நம்மளுடைய ஆசை வந்து ஒரு இடத்துல நிற்கும், அதுக்கப்புறம் அந்த ஆசை அப்படியே நிற்குமானா நிற்காது, இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே ஏறி நிற்கும். ஒரு தவளை கதை ஒன்று சொல்லுவாங்கள்ல, மூணு ஸ்டெப்பு ஏறுனா ரெண்டு ஸ்டெப்பு இறங்குது, இல்லை ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம ஆசை வந்து அந்த சறுக்கு மரத்தில் ஏறுற மாதிரி ஏறி ஏறி இறங்கி இறங்கி அப்படி ஒரு இடத்த போய் அடைய நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஹா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் இது கிடைச்சா என்ன கிடைக்கலன்னு என்ன அப்படிங்கிற அளவுக்கு போய் நின்றுடும் வாழ்க்கை. அப்படிப்பட்ட சில நேரங்களில் தருணங்களை போய் நிறுத்திடும். இங்கேயும் வந்து பாட்டில் சொல்கிறாங்க, மனசு வந்து விடுவிடுன்னு சொன்னாலும் கூட என்னுடைய மனசு விண்வெளியில் போய் ஏறுற மாதிரி மேலே தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஏன் அப்படி போகுது கேட்டுருவோமா?

ஹரிஹரன் சித்ரா குரல்களில் வைரமுத்துவரியில் எஸ் ஏ ராஜ்குமாரினுடைய அற்புதமான இசையில் துள்ளாத மனமும் துள்ளும் படத்துக்காக அந்த பாடலை கேட்டு முடித்தோம். இனி 7:15 நிமிடத்திற்கு தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான புகார்களுக்கு 2 புலனாய்வை முடிக்க வேண்டும் என்றும், அடுத்த 3 நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு

0: நாட்டாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு சுபா ரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக அரசு 518 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 288 கிலோமீட்டர் நீளம் உள்ள பெங்களூரு புறநகர சுற்றுச்சாலையில் 243 கிலோமீட்டர் சாலை கர்நாடகாவிலும் 45 கிலோமீட்டர் தமிழகத்திலும் உள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த நிதியாண்டில் மொத்த உற்பத்தி திறனில் 25% இருந்ததாக கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் குழாய் மூலம் 5,253 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், சென்னை விமான நிலையத்தை 2வது கட்டமாக நவீனப்படுத்துவதற்கு 2,467 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 முதல் 35 மில்லியன் மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவையில் விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதைப் பொருள் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், போதைப் பொருள் புழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மை பாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
3: சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
4: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தி நான் இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000 மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜோரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: எஸ் ஹூ இஸ் இட்
6: டான்
7: 102.3 பாட்டுக்கு இட் டான்

ஏழு மணி 25 நிமிடம் 25 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்தில் பாடல்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த பாடல், வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியான விஷயங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சியும் நம்ம பின்தொடர ஆரம்பிச்சிடும். அதே போல் இங்கே மகிழ்ச்சி வந்துட்டுருக்கு.

0: அந்த இனிய பாடல் பழனி பாரதி அவரிலே எஸ் சி ராஜ்குமார் அவங்களுடைய இசையில் பூவே உனக்காக படத்துக்காக கேட்டோம்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான். தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
4: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
5: அன்புள்ள தம்பி சுரோதனன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். தமிழுக்கு சில சிறப்புகள் உண்டு. நமது தாய்மொழி ழகரம், லகரம், ழகரம் இந்த மாதிரி எழுத்துக்கள் உச்சரிப்புகள் தமிழில்தான் உண்டு. நம்ம மாநிலம்தான் தமிழ்நாடுன்னு குறிப்பிடப்படுது. நமது மாநிலத்தின் தலைநகரம் சென்னை. மொழி தமிழ். நம்ம மாநிலத்தின் பரப்பளவு 130,058 சதுர கிலோமீட்டர், 234 சட்டமன்ற தொகுதிகள், 39 பாராளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. மாநகராட்சிகள் நிறைய இருக்கு. ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. நமது மாநில அரசின் சின்னம் கோயில் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். காவிரி, வைகை, தாமிரபரணி, வெள்ளாறு, அமராவதி, பெண்ணையாறுலாம் தமிழ்நாட்டில் பாயும் நதிகள். ஆடல் பரதநாட்டியம், பாட்டு நீராறும் கடலுறுத்த தமிழ்தாய் வாழ்த்து.

0: விலங்கு வரையாடு, பறவை மரகத புறா, மலர் செங்காந்தள் மலர், விளையாட்டு கபடி. சுரோதனன் தமிழன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, தமிழ்நாட்டை பற்றிய அடிப்படை செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கணும், தமிழனாய் வாழணும், நமது உடம்புல தமிழன் என்ற உணர்வு பெருக்கெடுத்து ஓடணும். நான் ஒரு தமிழன், நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன்னு பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ளணும், அதுபோல வாழணும். மனிதன் நல்லபடியா வாழ சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை தினமும் சேர்த்துக்கணும், சாப்பிடணும், ரொம்ப நாள் வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அதற்கு அடிப்படை சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை உட்கொள்வது, தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வது. மனித உடம்புல இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு சக்தி தேவை. உணவிலிருந்து கிடைக்கும் பல்வேறு வகையான சத்து பொருட்களே சக்தியாக மாறுது, மாறி உறுப்புகள் இயங்க உறுதுணையாக இருக்கு. ஆக மனிதன் உயிர் வாழ உணவுதான் அடிப்படை. மனிதனுக்கு வயது ஆக ஆக உடல்ல ப்ரீ ரேடிக்கல் என்னும் திரவம் அதிகம் சுரக்குமா, நமது உடம்புல சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு உயிர் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும் போது இது சுரக்குது. இந்த திரவம் திசுக்களின் சுவர்களை பாதிப்பதால் இதய நோய், சர்க்கரை வியாதி, புற்றுநோய் போன்ற பல வியாதிகள் உருவாக ஆரம்பிக்கின்றன, முதுமை தோற்றமும் உருவாகும். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ போன்றவை நிறைந்த பழங்கள் காய்கறிகளை தவறாமல் உணவில் சேர்த்து வரும்போது ப்ரீ ரேடிக்கல் திரவம் அதிகம் சுரப்பது கட்டுப்படுத்தப்படுகிறது. சுரோதனன், சோயா மொச்சை, டர்னிப், முருங்கைக்கீரை, மாம்பழம், பசலக்கீரையில் வைட்டமின் ஏ சத்தும், டர்னிப், நெல்லிக்காய், கொய்யாப்பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சியும், முளைவிட்ட கோதுமை, சூரியகாந்தி விதை, சம்பா கோதுமை ரவை, சோயாமொச்சை, வெண்ணெய், முட்டை போன்ற உணவு வகைகளில் வைட்டமின் ஈயும் நிறைந்திருக்கு. இவற்றை அவ்வப்போது நமது உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் கெடாமல் பார்த்துக்க முடியும். இந்த உணவு வகைகள் மட்டுமல்லாது ஒவ்வொரு உணவு பொருட்கள்லையும் ஏதாவது ஒரு சத்து இருக்கத்தான் செய்யுது. அவற்றை அறிந்து, தெரிந்து, உணர்ந்து பயன்படுத்தி பலன் பெறுவோம். உணவே மருந்து. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: இந்த வேளை 7:35 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். பாடல்கள் எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சி நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/ விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு கீழே நீங்கள் எந்த பாதையை நோக்கி பாடல்கள் பயணம் செய்கிறது அப்படிங்கிறத ஒரு 7:50 வாக்கில் வந்து போடுங்க. இந்த மணித்திலிருந்து 7:55 வரை பாட்டும் பயணம் நிகழ்ச்சி நான் நமக்காக வரும். ஒரு 5 முன்னாடி இல்லை 7:45 மேலே போட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் சரியாக கணிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நாம் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இது சரியாக இருக்கும்

அப்படின்னு சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பதிவு பண்ணுங்க. ஒருவேளை நல்ல நல்ல தலைப்புகள் உங்கள்கிட்ட இருந்தும் கிடைக்கலாம், அந்த தலைப்புகளை வருங்காலங்களில் நம்ம கேட்கலாம். ஓகேயா? என்னுடைய சோம்பேறித்தனத்தில் இப்படிலாம் சொல்லி டெவலப் பண்ணிக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முதல் பாடல் வர காத்திருக்கிறது. இந்த பாடலை வச்சு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். உங்களுக்கு ஒரு க்ளூ வேணும்னா காட்சி அமைப்பை வைத்து பாடல்களை தொடர்புபடுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை நீங்கள் போடுங்க. சில நேரங்களில் நிஜமாக இருக்கிறது நிழலாக மாறும். இப்போ புகைப்படம் அப்படின்னா நம்ம ஒரு கணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தருணத்தை நம்ம புகைப்படமாக எடுக்கும்போது அங்கே நிழல், அந்த புகைப்படம், அதாவது புகை வடிவத்தில் நம்ம அந்த இதெல்லாம் பார்ப்போம்ல, நெகட்டிவ் ஷேடில் அந்த மாதிரி ஒளி, அந்த ஒரு கணத்தினுடைய ஒளி அங்கே பதிகிறது, பிறகு படமாக மாறுகிறது. இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக்கு, இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கணத்தை நம்ம பதிவு செய்கிறோம், அந்த நிழல் போல் அங்கே படிஞ்சு நமக்கு படமாக மாறுது இல்லையா. சில நேரங்களில் நிஜம் நிழலாய் மாறும், ஆனால் இங்கே நிழலும் நிஜமாக மாறும் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி? கேட்டுருவோம்.

0: Dawn.
1: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: மலேசியா வாசுதேவன் சித்ரா குறைகளில் கங்கை அமரின் வரியில் இளையராஜானுடைய அட்டகாசமான இசையில கரகாட்டக்காரன் படத்துல இருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don. 102.3 FM.

0: பாட்டும் பயணமும்.
1: 7:43:22 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். முதல் பாடல் கேட்டாச்சு, மாரியம்மா மாரியம்மா கேட்டிருப்பீங்க. இப்போ இதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. இன்னும் ஒரு பாட்டு வந்தால் தான் ஓரளவு கனெக்டிவிட்டி வச்சு நம்ம யோசிக்க முடியும். வாழ்க்கையில் சில பல அடிகள் அப்பப்போ விழத்தான் செய்யும். அடி வாங்குறதும் வாழ்க்கை தான், அடி கொடுக்குறதும் வாழ்க்கை தான். நம்ம இப்போ அதெல்லாம் நம்ம இது பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி சில பல அடிகள் விழும்போது சின்ன சின்ன காயங்களும் நமக்கு வரதானே செய்யும். அந்த காயங்கள் சின்ன காயங்களாக இருந்தால் பரவாயில்ல, பெருங்காயமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்ல. அதனால் அந்த மாதிரி காயங்கள் வரும்போது அதை கவனித்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காயங்கள் காலப்போக்கில் தன்னாலேயே மறைஞ்சு போயிடும். ஆனால் கவனிக்காமல் விட்டோம்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாக மாதிரி நம்மளை இல்லை சொல்லாத பல இன்னல்களுக்கு தள்ளி விட்டுரும். அதே மாதிரி விவேக் ஒரு நகைச்சுவையில் சொல்கிறாரு, திருவள்ளுவருடைய திருக்குறளை, தீ கொண்டு சுட்டபண்ணு உள்ளாரும் ஆறாதே நாக்கொண்டு சுட்டவிடு அப்படின்னு சொல்லி அந்த கேரளத்துக்கு நடையில் அதை சொல்லுவார். அந்த மாதிரி பொன்னான சில விஷயங்களை நம்ம கவனம் எடுத்து தான் ஆகணும், இல்லாட்டி அந்த காயங்கள் என்றைக்குமே ஆறாது. இங்கேயும் ஒரு இடத்துல காயம் இருக்குது, அந்த காயம் ஆறுதா ஆறலையா கேட்டுருவோம்.

வர்ணலதா குரலில் பெரியசூடன் வரியில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 7:49 தொட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 101 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் அதான் கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரபாகரன் கொண்டாட்ட தன்மையோடு உள்ள பாடல்கள் அல்லது நெருப்பு காட்சிகளை கொண்ட பாடல்களாக இருக்கலாம் அப்படின்றீங்க. இந்த மாதிரி நீங்கள் கணிக்கிறலாம் கூட போடுங்க, நல்லாயிருக்கு. அந்தோனிராஜ் காட்டு பார்க்கறதுன்னு சொல்லிருக்காரு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் கையில் பூச்சட்டி இல்லாட்டி தீப்பந்தம் வச்சுக்கிட்டு பாடக்கூடிய பாடல்களாக இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வீரராகவன் பாட்டு வந்தால் பயணமும் சேர்ந்தால் எமக்கு ஆடி மாதம் அம்மன் அருள் வந்து, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த தெய்வ பாடல் கேட்ட உடனே அப்படி அந்த மைண்ட் அங்கேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ராகதேவனின் ஆடல் பாடல்கள் தேடி வந்த ராகங்களில் சிறந்தது, நாடி கேட்ட பண்பலை மலர்ந்தது, அப்படி தூ தூ வச்சு முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. பர்வதவர்தினி அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி முதல் பாட்டு மாரியம்மா நல்லா இருக்குதுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு யார், பாலச்சந்தர் அவங்க வந்து ஏங்க புதுசாக ஏதாவது பேசுங்க அப்படின்றதுங்க, என்ன பேசலாம் என்பதையும் நீங்களே அடியில் போட்டு விட்டால் அதை படித்து புரிந்து கொண்டு உடனே பேசிவிடுவேன். ஓகேங்களா, என்ன அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும், உங்கள் மனசையும் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நிறைய செய்யலாம் சரிங்களா. அப்புறம் சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை அங்கேருந்து திருஞானம் தீனா ரமேஷ் சாந்தி ஞான சௌரதி பவித்ரா நாங்களாம் குரூப்பாக கேட்டுட்ருக்குங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல உனக்கு அந்த தோட்டத்தோட அந்த பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து திரைகாணத்தில் வந்த பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சுகுணா எனக்கு அந்த தொடுத்துடு எனக பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க, வந்தது சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவ்வளோதான். கார்த்திக் சோழா அவங்க வந்து ஆலங்காட்டிலேருந்து அந்த மலரே மௌனமாக வந்துச்சுல்ல அதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்த பதிவுகள் தான். இப்போது நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டியாச்சு. இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லன் கதாபாத்திரங்கள் இந்த பாடல்களில் ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க, டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி பாடல்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். அவர்களுடைய பரபரப்புக்கு நடுவில் தான் அந்த பாட்டு போய்கிட்டு இருக்கும். அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க காட்சியில், ஹீரோவும் ஹீரோயினும் அதை வந்து தப்பிக்கிறதுக்காகவோ இல்லை அதை வந்து அதை முறியடிக்கிறதுக்காக

ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பரபரப்புக்கு இடையில ஓடக்கூடிய பாடல்களாக தான் இந்த பாடல்கள் இருந்திருக்கும். அதுக்கு தான் காட்சி அமைப்பை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே போல ஹீரோ வந்து ரொம்ப ஒரு எப்பவுமே படங்கள்ல ரொம்ப அசாத்திய திறமை கொண்ட ஒரு ஆளை தானே காமிப்பாங்க. அப்படி இருந்தால் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நாமளும் நம்புவோம்ல. அதே போல தான் இந்த ஹீரோவுக்குமே வேலை என்ன வாழ் என்ன வெறுப்பான ஆள் என்ன, எல்லாரும் எங்கள் ஆளுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் ஆள் எல்லாத்தையும் நினைச்சதை செய்வார் அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. என்ன பாட்டு கேட்டுருவோம்.

0: மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்துக்காக அந்த பாடலை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இந்த வேளை 7:55, இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
2: பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல, இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன். திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க, கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன், அதாவது பகல் திருடன் ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் 4 வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாம். இதை தவிர இன்னும் ஒரு 2 வகை திருட்டு உண்டு. அது என்னென்னா, ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கள்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க, இவங்களை வந்து திருத்திப்பிடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய்க்கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க.

0: பாருங்க, அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமாக. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்டே இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான். நம்மளை மாதிரியே கை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடுனது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான். கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துவிடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு அவன். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் பத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களுக்கும், கும்பகோணம் எஃப்எம் 101.6 நேயர்களுக்கும், வேலூர் எஃப்எம் 100.4 நேயர்களுக்கும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மேலடியான இரவு பொழுது நேரம் 8 மணி 1 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. அந்த மேலடியான இரவு வேளையில் நீ கூறினால மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லுகிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கூறினால இன்றைக்கி என்ன பேச போகிறோம், எதை பேச போகிறோம் அப்படின்னா, எங்கனாச்சும் உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காடா அப்படின்ற டயலாகை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நேரத்தில் எங்கள் தம்பி வாரம் வாரம் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கேன், நீ வேறு அப்படின்றீங்களா? ஸோ அப்படி வந்து இந்த பொறுப்பு அப்படின்றது வந்து நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா சின்னம்மா நமக்கு முன்னே இருக்கவங்க மூத்தோர்கள் இவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. மாட்டும் போகிறான் வரான் சாப்பிட்றான் தூங்குறான் என்ன பண்ணுறான் ஒண்ணுமே தெரிய மாட்டேதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு மொமெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பொறுப்பு உண்டாக்கி விட்டுரும். இப்போ வந்து ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அப்படியே பொறுப்பாக மாறிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில் போக முடியறதில்லை, விளையாட முடியறதில்லை, அதுக்கப்புறம் ஏதாவது சேமிக்கணும் சம்பாதிக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு எதனா ஒன்று அதிலேயே இருந்துகிட்ருக்கேன்ப்பா. இல்லை இல்லை இல்லை இல்லை, நான் 8வது படிக்கும் போதே எனக்கு

0: ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துச்சு பாருங்கள். அப்படி நான் எட்டாவதுலேருந்து அங்கேருந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இந்த சேமிப்பு பழக்கம் இல்லை வந்து எதையும் வந்து நம்ம வார்த்தைகள்லேயே நம்ம பார்த்து பார்த்து பேசணும் இப்படி வந்து நிறைய விஷயம் இருக்குது. அது கூட ஒரு பொறுப்பு தான், ஏன்னா நம்மளால் யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிலாம் நம்ம நினைப்போம்ல. ஸோ அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொறுப்பை உணர்ந்த தருணம் வயசு, எனக்கு இந்த வயசில் ஒரு பொறுப்பு உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீல்ப்பா நீ சொல்லும் போது தான் யோசிச்சு பார்க்குறேன். அப்படியே நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், காலையில் எழுந்திரிக்கிறேன், போகிறேன், வரேன், கடையை துறக்கிறேன், அப்புறம் போகிறேன். நமக்கு லீவுன்னு ஒன்று கிடையாது. ஆனால் எப்போ எனக்கு இதில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 19-20 வயசு இருக்கும் தம்பி, அந்த டைமில் அப்படியே உட்கார ஆரம்பித்தேன். அப்போ அப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு பொறுப்பு. ஸோ அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொறுப்பு உணர்ந்த தருணம் வயசு, இல்லை வந்து அந்த பொறுப்பு உணர்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த நேரத்தில் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 29852 0853 29852 0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 28 3 8 9 8 7 1 2 8 3 8 9 8 7 1 2 8 3 8 9 8 7 1 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா 30 ஜூலை 8 மணிக்கு நீ கோரினால்னு இன்றைக்கி டேட்டில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூல் பக்கத்தில் அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். சொன்னோடனே நிகழ்ச்சியோடைய முதல் நேர் லைனில் வந்துட்டாங்க, அவங்ககிட்ட யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க பட்டாபி சார்.
1: அதாவது நான் படிக்கிற காலத்துல இருக்கும் போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு எங்க அப்பா கடை வச்சிருக்காரு. கடையில என்ன பண்ணுவேன், அந்த புக்கெல்லாம் ஓரமத்து வச்சுட்டு வெளியே
0: போயிடுவேன்.
1: அப்படியே சுத்திட்டு விளையாடி விளையாடி முடிஞ்ச பிறகு 9 மணிக்கு கடை சாத்துவாங்க, அப்பதான் வந்து நிப்பலாம். எங்க அப்பா திட்டுவாரு, எங்கதான் போனேன், இந்த மாதிரி உங்களை நான் தேடினு இருக்க வேண்டியதா இருக்கு, எப்பதான் நீங்க பொறுப்பாருக்கு போற, கடையில உட்கார்ல தொழில கத்துக்கல, நீ எங்க ஊரெல்லாம் திட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து
0: சாப்பாடுக்கு
1: மட்டும் கரெக்டா
0: வந்துருக்கீங்க. என்னடா சொல்லிட்டு இருக்காரு
1: அப்படின்ட்டு.
0: வணக்கம் பாரத தமிழகம். வணக்கம்.
2: வாழ்க வளத்துடன் செய்து ஜெயசீலன் குளமாட்டப்பட்டீங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க ஜெயசீலன் சார்.
2: நான் கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் இப்ப இது ஒரே பெரிய 8வது படிக்கும் போதே நான் பொறுப்பு வந்துட்டேன். காரணம்
0: என்னன்னா
2: என் தந்தை அப்ப தவறிட்டாரு. நான் சின்ன வயசுல இருக்கும், அப்ப நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விளையாடுறாங்க
0: இருந்தேன்.
2: அப்ப எங்க ஆசிரியர் ஒருத்தர் டிவி குப்பு சாமி எங்க ஊர்ல உள்ளூர் ஆசிரியர் கூப்பிட்டு இது மாதிரி இருக்கு, அதை தம்பி இப்படி இப்படி
0: நடந்திருந்தோம்,
2: நீ இதா வந்து கூப்பிடு. நான் எங்க அண்ணா ரெண்டு பேரும் நான் தான் படிச்சேன், அண்ணா படிக்கல, நீதான் ஏதாவது நல்ல வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை முன்னு கொண்டு வரல ஒரு பொறுப்பு உணர்ந்து, அதுல இருந்து பொறுப்பு உணர்ந்து
0: ஒரு ஆசிரியர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்த்திருக்கிறாரு, அதை உணர்ந்து 8வதுல இருந்து ஒரு பொறுப்பு உணர்ந்திருக்கீங்க.
2: நானும் அவர்கிட்ட பணி பிறந்த உதவி ஆசிரியர் பணி பிறந்து நானும் தலைமை ஆசிரியர் உதவி பெற்று ஓய்வு பெற்றுட்டேன்.
0: ஆப்பா சொல்லும் போதே சிலுக்குதே. சூப்பர் சார். வணக்கம் வித் பாய் தமிழகம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: மீனாட்சி.
3: சொல்லுங்க
0: மீனாட்சி. 13 வயசுல இருந்தே சூப்பர். ஒரு 13 வயசுலன்னா ஒரு 8வது. ஓகே. ஸோ 13 வயசுல ஆரம்பிச்சுதான் உணர்றீங்க இப்போ. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழகம். ரேடியோ வலிமை தயவு செய்து கம் பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் நல்லா கேட்கும் நீங்க பேசுறது. சொல்லுங்க கலா.
3: டென்த்
0: படிக்கும் போது அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு பொறுப்பு வந்துச்சு.
4: சொல்லுங்க
0: கோபாலகிருஷ்ணன் சார். கோபாலகிருஷ்ணன் தான் கேட்டது, மத்ததெல்லாம் பிரேக் ஆகி கேக்குது. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
4: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமேஸ்வரன்.
0: சொல்லுங்க பரமேஸ்வரன்.
4: அதாவது எனக்கு பொறுப்புன்னு வந்தது பாத்தீங்கன்னா 96ல கல்யாணம் முடிஞ்சது.

0: 98 தான் எனக்கு பொறுப்புன்னு வந்தது. பையன் பிறந்தவொடனே,
1: பையன் குழந்தை பிறந்தவொடனே ஒரு பொறுப்பு வந்துருச்சு.
0: ஆமா, யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கிறத கூட நான் துட்டு சேர்க்கணுங்க எண்ணம் எனக்கு இல்லை. ஏதோ ஒன்னும் போனா வர்றது அப்படி செலவழிச்சுக்கிட்டே இருந்தேன்.
1: என்னமோனு கல்யாணம் பண்ணாங்க,
0: இருந்தாலுமே அந்த பொறுப்பு இல்லாம ஒரு செயல்பாடுகள் இருந்தது. ஆனா பையன் பிறந்த உடனேதான் அடுத்தால வாழ்க்கைக்கு வேணுமா வைக்கணுமா, அவனுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு நமக்கு எல்லாமே செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து அந்த பையன் பிறந்த உடனே தாங்க.
1: அப்போ உங்களுக்கு உங்க அப்பாவோட அருமை அப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கோம்.
0: அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது
1: எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதை வாங்கி தர மாட்டாங்க, இதை வாங்கி தர மாட்டாங்கன்ற மாதிரி.
0: அதுக்கு முன்னால அலாட்டா இருக்கணுங்க எண்ணம் எனக்கு வந்துடுது.
1: ஆனா இப்ப இந்த பையன் பிறந்தானே ஒரு அலாட் ஆயிட்டீங்க.
0: ஆமாமா, கண்டிப்பா
1: அலாட் ஆயிடுற பரமசிவனு. ஓகே, வணக்கம். இது பரிதமிழகம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாராங்க இருந்து பேசுறீங்க?
2: பெரவலூர்லேருந்து சீனிவாசன் சார்.
1: சீனிவாசன், சொல்லுங்க சீனிவாசன் சார்.
2: அதாவது இப்போ எங்கள் தாத்தா சொல்லுவாரு, எனக்கு அப்பா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்போ சொல்லுவார் தாய் இல்லாத புள்ள தருதலையா இருக்கக்கூடாது. அப்போ சுற்றிட்டு இருந்தா டென்த்து ஃபெயிலு, அதுக்கப்புறம் ஒரு தொழிலை கற்றுக்கணும், நம்ம ஒன்றும் படிப்பு இருக்கணும் இல்லை தொழிலை கற்றுக்கணும்னு சொல்லுவார். நான் தொழிலை கற்றுக்கிட்டேன் கடவுள்.
1: தாத்தா சொல்ல சொல்ல உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ள போய் போய் போய் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டீங்க.
2: ஆமாம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட்டாகவும் போகுது. அதை கேட்கும்போது கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆமாம் எல்லாரும் கல்யாணம் பண்ணுறதா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஒரு குழந்தை பிறந்துச்சு பாருங்க, அலர்ட் ஆகிட்டோம் பாருங்கன்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. வாரணமாயிரம் படத்துலேருந்து கார்த்திக் மற்றும் வி பிரசன்னா குரலில், தாமரை வரிகளில், ஆரிஜராஜ் மியூசிக்கில், அப்படியே ஒரு பெஞ்சில் தாளம் போட வைக்கிற அப்படியே அதை ஆரம்பிக்கும் போது அந்த பறை இசை மூலம் வந்து அழகாக வந்து ட்ரிங் ட்ரக்குன்னு ட்ரிங் ட்ரக்குன்ட்டு ஆரம்பிக்கும். அவன் என்ன என்ன தெரிய வந்து அஞ்சலில் பாடம் இருந்துட்டுருக்கு, கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

0: 8:14 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் நீ கோரி நல்லா பேசிகிட்டு இருக்கோம். பொறுப்பு அப்படின்ற ஒன்று வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அப்படியே சென்டிமெண்ட்டாக இருக்க தேவையில்ல. இருந்தாலும் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும், எதனால் நமக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு நம்மளும் எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணியிருக்கும்ல, அது வந்து ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் ஏற்படுத்தியிருக்கோம், ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டிருக்கும், யாரையா பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம், இல்லை யாரும் நமக்கு சொல்லியிருப்பாங்க, இல்லை நம்மளே ஒரு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா பொறுப்பாக ஆயிருப்போம். இப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எந்த ஒரு தருணத்தில் பொறுப்பு அப்படின்னு ஒன்று வந்ததா இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது உணர முடியுது அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொறுப்பு விருப்பம் பொறுப்பாக பார்த்து பொறுப்போடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு அப்படின்ற வார்த்தையில் வந்து நம்ம பேசிடுவோமே ஒரு 10 வார்த்தைன்னு சொல்லி அழகாக கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு. 25 வயசு வர பார்த்தீங்கன்னா சார், வீரராகவன் அப்படின்னா கையிலே பிடிக்க முடியாது. அவன் வீரராகவன்ட்டெல்லாம் என்னத்தை பேசி அவன்லாம் ஒன்றும் பேச முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பேன். எங்கள் தாய் மாமா வந்தார், வீரராகவன் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, என்ன இது இது ஒரு 25 வயசு பையன் மாதிரியா நீ நடந்துக்கிற, இன்னும் பேசிக்கிட்டு சாப்பிட்டு சாக்லேட்டு சாப்பிட்டுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுன்னு எங்கள் தாய் மாமன் தட்டி கேட்டார் பாருங்க. அன்னைக்கு வந்துச்சு படித்து ஒரு அரசு வேலைக்கு போய் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க பொறுப்பு. வீரராகவன்லாம் அந்த வயசு 25 வயசில் எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன் வந்து ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம். இந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னா தான் அழகாக இருக்கும்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: சார். நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
1: ரெண்டா அக்கா, நான் சின்ன வயசுல இருந்து பொறுப்பு இல்லாம இருப்பேன் சார். அதுக்கப்புறம் எங்க அப்பா தவறிட்டாங்க, அப்ப வந்து எங்க அம்மா சத்தம் போட்டாங்க, இந்த மாதிரி இருக்காதரா, அப்புறம் குடும்பத்தை பாக்கணுமே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்புறம் அதுல இருந்து நான் வந்து பொறுப்பா வேலை பார்த்து அதுல இருந்து ஊருக்கு பணம் அனுப்புறது எல்லாமே எங்க அம்மா பேச்சு கேட்டு, இங்க இருந்து சம்பளம் வாங்கிட்டு போனாலும் எங்க அம்மா கையில கொடுத்துருவேன், ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டேன். அதே மாதிரி இங்க சென்னைக்கு வரனாலும் அவங்க கையில தான் காசு வாங்கிட்டு
0: வருவேன். மனப்பாறை மாட்டுக்கடி பாட்டுல வர மாதிரியே இருக்கு சார்.
1: நன்றி சார்,
0: சூப்பர். வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க
2: சார. பொறுப்பு அப்படிங்கறத நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கே வந்ததுன்னு சொல்லுவேன். கேக்குதா சார் நான் பேசுவேன்?
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது.
2: ஆமா ஆமா, என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி சொன்னாங்க, அப்ப குடும்ப பொருளாதாரம் அப்படிங்கறது

0: கொஞ்சம் கேள்விக்குறியா இருந்தது. அப்ப அம்மா கிட்ட சொல்ற, சந்திரசேகர் தான் பொறுப்பா இருப்பானே, அவன் எல்லாமே வீட்டுல பாத்துப்பானே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டுன்னு. இல்ல சந்திரசேகர், அம்மா அப்பாவை பாத்துக்க மாட்டேன், பொறுப்பா இருக்க மாட்டேன் நீயே அப்படின்னு கேட்டாங்க. பார்ட்டி தான் இன்ஸ்பிரேஷன். அந்த ஒரு தருணம், என்ன சந்திரசேகர் பண்ண மாட்டேன் அம்மா அப்பாக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பொறுப்பு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் சீரியஸ்னஸ் லைஃப்ல வந்துருச்சு சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம்
2: சார். வணக்கம், கோவர் லவ்லி சார்.
1: சொல்லுங்க லவ்லி சார்.
2: சார் எனக்கு 38 வயசுக்கு அப்புறம் தான் சார் புதுசாக வந்துருக்கு.
1: 35 வயசுக்கு அப்புறம் தான் பொறுப்புனா என்னன்னே வந்துச்சுன்றீங்க.
2: ஆமா சார், ஆமா. எனக்கு பாப்பா போனதுக்கு அப்புறம் தான் பொறுப்பு வந்துச்சு.
1: ஆ, பாப்பா பொன் குழந்தை பிறந்திருக்கு. அது பிறந்த உடனே வந்து சரி லவ்லி, இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி சுத்த முடியாது, கொஞ்சம் குடும்பத்துக்கு லவ்லியா
2: நடந்துக்கணும்ன்ட்டு.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணுங்க. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார். சூர்யா டெய்லர்.
1: சொல்லுங்க சூர்யா.
3: ஒரு வாக்கு வாரி கொடுத்து போனார் சார் டைகர் வேலியில. அதுல இருந்து பெரிய ஆளாகி 3 புள்ளிங்க டபுள் டபுள் டிகிரி வாங்கி கொடுத்து நல்லா தேரும் புகழ் சினிக்குள்ளா வேலை செய்தேன் சார். நான்
1: சூப்பர் சூப்பர் சார்,
3: காசின் டிசைனரா வேலை செய்தேன். சினிக்குண்டு வாத்தியார் வந்து எங்களுக்கு சினிக்குண்டு வாத்தியார்
1: ரேடியோ வழியமா தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுறீங்கன்னா அழகா கேட்கும். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
4: சார் வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க கணபதி சார்.
4: சார் எனக்கு வந்து பொறுப்புனா எப்போ எனக்கு ஹெல்பர் வேலை எவ்வளவு வேலை எல்லாம் செஞ்சேன், எனக்கு பொறுப்பு இல்ல. நான் ஒரு கை தொழில் கத்துக்கணும் பொறுப்பா எனக்கு வேலை கொடுத்தாங்க, வேலை இப்படிதான் செய்யணும் இப்படிதான் முடிக்கணும்னு. அப்பதான் சார் பொறுப்பே வந்துரு எனக்கு.
1: அப்பதான் வந்தீங்க. நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் வாட்டப்படல, ஏதோ போனோமா சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமான்
4: இருந்தேன்.
1: அப்புறம் ஏன்டா பொறுப்பு வந்துச்சுட்டு இருக்கா? ஓகே ஓகே ஓகே. வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: தருமபுரி மாவட்டத்துல இருக்கும்போது சாப்பிடுறீங்க
1: மறக்க
5: முடியாத ஒரு விஷயமா இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் சார். உங்க சொல்ல போய் பாத்தீங்களா இந்த மாதிரி உசு பேத்துற மொமெண்ட் எல்லாம் நடக்கும். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம்.
6: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன் சார்.
6: அதாவது வந்து எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, சின்ன வயசுல இருந்த யாரு எது சொன்னாலும் எடுத்து அடைஞ்சு பேசுறேன், பத்து பத்திரம்
1: பேசுறேன்.
6: அப்ப அவங்க சொல்லுவாங்க எங்க வீட்டுல உள்ளவங்கலாம், கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிற, எதுவுமே தெரியல,
1: கும்பகோணத்துல இருந்து
6: பொறுப்பே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்க வந்து பேசுறது நல்லாவா இருக்கு, எனக்கு பிடிக்கல நீங்க பேசுறது, நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு பிடிக்கல, அதனால நான் அப்படி பேசுறேன் அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். வருது என்ன ஆயிடுச்சுனாக்கா, எங்க வீட்டுல எல்லாருமே இவருதான் பேசுறா, பத்து வருஷம் ஏற்றி பேசுறான், என்ன எங்கிட்ட வார்த்தை எல்லாம் வச்சுக்காதுங்கன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சோன்னு எனக்கு பயம் ஆயிடுச்சு. இந்த கடைசி வரைக்கும் பேசாம போயிருவாங்களா என்னமோ, அப்பதான் எனக்கு பொறுப்பே வந்துச்சு, இனிமே அந்த மாதிரி பெரியவங்க சொன்னாங்கன்னு பாக்காம எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது அப்படிங்கறத ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பழகி இப்ப கொஞ்சம் எல்லாருமே எனக்கு நல்லா இதா இருக்காங்க. நானும் இப்ப நல்லா பொறுப்பா இருக்கேன்.
1: ஓகே, நெல்லு போட்டா நெல்லு விளையும், சொல்லு போட்டா சொல்லு விளையும்னு. ஓகே, ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம பிரபாகரன் என்ன சொல்லியிருக்குன்னா, 10ஆம் வகுப்பு பள்ளி விடுமுறை நாட்களில் சார் எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்து அப்படியே அமுச்சு விடுவாங்க. அங்கே போய் பாட்டி வடை சுட்டுச்சா முறுக்கு சுட்டுச்சா அதிரசம் சுட்டுச்சான்லாம் இல்லாமல், எங்கள் தாத்தா வந்து ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தார். அந்த தொழிலுக்கு வந்து அப்பப்போ ஏ சும்மா எப்போ பார்த்தாலும் ஏன்டா விளையாண்டுட்டு இருக்கு, இங்கே இதை எடுத்து அங்கே வை, அதை எடுத்து இங்கே வை, இதை போடு, இதெல்லாம் கற்றுக்க, எப்போ கற்றுக்கிறதுன்னு சொல்லி எங்கள் தாத்தா அப்பா கூப்பிடுவார். அப்போ சின்ன வயசுங்கிறதால நான் அப்படி ஆர்வமாக போயிட்டு வேலை செய்வேன் சார். அப்போ தோணுச்சு, நம்மளும் படித்து இந்த மாதிரி சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு பெரிய அளவில் வரணும், பெரிய அளவில் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே தோணுச்சு. இதெல்லாம் எங்கள் தாத்தாட்ட பாட்டிட்டுலாம் நான் சொல்லலை, பட் மனசுக்குள்ளே தோணுச்சு அந்த வேலை செய்யும் போதெல்லாம். அப்படி நான்

தொழிலை கற்றுக்கிட்டு இவர் தொழிலை நான் செஞ்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு தொழிலில் வந்து பெரிய நிறுவனமாக எடுத்துகிட்டு போய் செயல்படுது. அது வந்து எனக்கு எங்கள் தாத்தா கிட்டேருந்து கிடைச்ச ஒரு ஊக்கம். அவரை பார்த்தா எனக்கு ஒரு பொறுப்புன்னு வந்திருக்கணும்னு இந்த டைமில் தோணுதுன்னு சொல்லி அழகாக ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தீபிகா அவங்களோட குரலில் பாவிஜய் வரிகளை இவன் சகராஜ மியூசிக்கில் பில்லா படத்துலேருந்து பாடுறதுக்கு கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 8:27 ஆகிட்டுருக்கு, பேசிகிட்டு இருக்கோம் நீக்கு ஒரு நாளில். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொறுப்பை உணர்ந்த தருணம், வயது, மொமெண்ட்டு, இல்லை எதுனா ஒருத்தவங்க சொல்ல ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கலாம், நமக்கு வந்து அவங்க சொல்லும் பொழுது சரி நம்மளே எதுவும் பண்ணுமே அப்படின்னு நினைக்க தோணும்ல, அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொறுப்பு உணர்ந்த தருணம் எது அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் நண்பர் காட்டு பக்கத்துலேருந்து ஆண்டர்னாச்சு என்ன சொன்னேன்னா, வேலைக்கெலாம் போனேன் சார், பொறுப்போடு சம்பளத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் கொடுத்துருவான், அம்மா அப்பாங்கிட்ட தான் கொடுத்துருவான், அவங்க பார்த்துப்பாங்க ஏதாவது வீட்டில் செலவு ஓடு வருது அப்படின்னா, தீபாவளி பொங்கல் நல்ல நாள் பெருநாள்லாம் வருதுன்னா அப்படியே பார்த்துப்பாங்க. பட் எனக்கு கொஞ்சம் பொறுப்போடு செயல்படணும் அப்படின்னா 29 வயசு, ஏன் சொல்லுங்கள், ஏன்னா அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்படி என்னோடய கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்போது அந்த டைமில் பார்த்தோன்னா அம்மாவும் வந்து தவறிடுறாங்க, இதனால் வந்து எனக்கு முழுசாக எல்லா பொறுப்பையும் நானே எடுத்து செய்யணும் போல இருக்கே. முன்னாடி யாரோ ஒருத்தவங்க பேக்கப் இருந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றது இருந்தேன். திடீர்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் போது சரி கொஞ்சம் நம்மளும் யோசிப்போம், இந்த மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போம்னு சொல்லி 29 வயசில் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பொறுப்பு உணர்ந்ததாக வந்து உணர்கிறேன். அதை இன்றைக்கி நீங்கள் ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், வித் பாரத் தமிழகம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம்
1: சார். சென்னையிலேருந்து ஆனந்த் சார்.
0: சென்னையிலேருந்து ஆனந்த், சொல்லுங்கள் ஆனந்த் சார்.
1: சென்னையிலேருந்து
0: சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஆனந்த் சார். சேத்பட்.
1: எங்கள் அம்மா இறந்த பிறகுதான் சார் என்னுடைய லைஃப் எனக்கு திரும்பி பார்த்தேன் சார்.
0: ஒரு சேஞ்ச் ஆச்சு.
1: அது வரைக்கும் ஊதாரியமா சுத்திக்கிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிருந்தேன். அம்மா இறந்து 3 மாசத்துல திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் என் லைஃப்ல வந்து எப்படி சொல்ற ஒரு ஆம்பள் என்ற ஒரு கௌரவம் வந்து நல்லா ஒரு லைஃப்ல வந்துன்னு இருக்கேன் சார். எனக்கு இப்ப 48 வயசு ஆகுது. எனக்கு ரெண்டு பசங்க, என்ன பார்த்து என் பசங்க கத்துக்கிறாங்க சில விஷயங்கள்லாம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா அப்பா வளர்ந்தாங்க. இறந்த பிறகுதான் அதோட வழி என்னன்னு தெரியுது. கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அது வரைக்கும் ஊதாரியமா சுத்திக்கிட்டு போறோம். மக்கள் எல்லாரையும் சொல்லல, பர்டிகுலர் இருக்கிறாங்க. அதுவும் சொன்னாங்க, ஒருத்தவங்க எப்படி சொல்ல தெரியல, அவங்க இருக்கும்போது அது வலி தெரியல, இல்லாத போது வலி பயங்கரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கும்.
0: இருக்கும்போது நான் அப்பதான் சார் யோசிச்சு பாக்குறேன், என்னென்ன வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு.
1: புரியல சார்.
0: என்னென்ன வேலைலாம் பார்த்து வச்சிருக்கேன் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவங்க இருக்கும் போது தெரியல சார் நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்னா. அது பட் அவங்க இறந்த பிறகுதான் நம்ம திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது, நம்ம எங்கேயோ இல்ல, எங்கேயுமே இல்ல, தனியா ஒரு காட்டில் நிக்கிற மாதிரி இருக்குது.
0: சூப்பர் சூப்பர்.
1: அத கஷ்டங்கள் பாக்கும்போது இன்னைக்கு அப்படியே மாறிட்டேன். எப்படி சொல்லுமாதான், அப்படியே அப்படியே ஆப்போசிட்.
0: அப்படியே
1: கோவிலுக்கு போறது, மனைவி பார்த்து நல்லபடியா பாக்குறது, நம்மளால முடிஞ்சது, நம்ம தான் 10 ரூபாய் கிடைக்குதா, நம்ம கொஞ்சம் டீ வாங்கி அந்த அளவுக்கு
2: இன்னைக்கு பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப கவலைப்படுறேன் ஐயா எந்த பிடிமான இல்லாம ஏன்னா வாழ்ந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது ஐயா. நன்றி ஐயா. சகோதரன் ஐயா.
0: வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ.
0: வணக்கம். சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன் சார். இப்ப லைன் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகி கேக்குது, டவர் இல்லையா என்னன்னு தெரியல. ஹலோ, மறுபடியும் அவருடைய லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க. அதனால தான் எனக்கு வயிற்று தான் இருக்கும். உங்களை யாரும் உன்ன நான் வந்து இட்லி கட்டினான்ட்டு ஒரு இல்லைய, அது நாங்க சாப்பிடுவோம் இல்ல, அதோட அவங்க ஒரே முடிச்சுல.
0: ஓகே. வணக்கம், வித் பாரத் தமிழ்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: அன்பான அன்பருக்கு நீ இரு வணக்கம் சார். மதுரையிலேருந்து ஆண்டனி. எப்படி சார்
0: நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஆண்டனி சார்.
4: எங்க அம்மா தாய் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வந்து திருமணத்துக்கு அன்னைங்க கிட்ட இண்டிபெண்டன்ஸ் மெட் மாதிரி வந்துட பறவை இருந்தேன் சார். ஒரு பொறுப்பு இல்லாத ஒன்னும் சில தருணங்கள்ல எங்க அம்மா சொல்லுவாங்க, அன்னைங்கெல்லாம் எப்படி உழைக்கிறாங்க பாருங்க, வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டானதுல செய்யறாங்க, நீ வந்து யாரையும் நம்ப கூடாதுப்பா, எறும்பு உற மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதாவது அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும்பாங்க.
0: உழைக்காம
4: எந்த வயசுல உடைக்க பாரு, படு என்னைதான் 12 வரைக்கும்

0: படிக்க வச்சாங்க எங்க பிரதர்ஸியா. அப்ப வரைக்கும் அது படிக்கிற தருணங்களை பொறுப்பு இல்லாம இருந்தேன். அப்ப வந்து எங்க அம்மா ஒரு ஸ்ட்ரென்த் எனர்ஜி பூஸ்ட் கொடுப்பாங்க. அப்பப்போ ஒரு வார்த்தை சொல்லி கலப்பையில் கைவித்த பின்பு, கலப்பையில் கைவித்த பின்பு திரும்பி பார்க்க கூடாதான், அது உழுதுகிட்டே இருக்கும் சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க உன்னுடைய தாயார். அப்படி ஒரு எடுத்துக்காட்டான எங்க அம்மா ஒரு சிறு சிறு ஒரு சின்ன ஒரு விஷயங்களை தான் மேன்மை ஒரு மேன்மைப்படுத்தான். அதனால ஒரு அப்பப்ப ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சொற்களை சொல்லி மேன்மைப்படுத்தும் பொழுது அப்பதான் நல்லா உணர்ந்தேன். அந்த நீங்க டைட்டில் வைத்தவது எங்க அம்மாவுடைய உதாரணங்கள் சொல்லிதான் உலகம்னா என்ன காசினோட அருமையெல்லாம் எனக்கு தெரிய வந்தது சார்.
1: இந்த டயலாக் எல்லாம் எடுத்து இப்ப என் பசங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் சார்.
0: சொல்லிட்டு
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித்பார் தமிழகம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்,
2: நான் திருப்பா சொல்லி பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சிவா.
2: எனக்கு ஐயா, நான் என் பொண்ணு பிறந்தப்பறம் நான் பொறுப்பானேன். ஏன்னா கூட்டு குடும்பம், எங்க அண்ணன் வந்து பார்த்தோட பார்ப்பாரு, அவரு வந்துட்டேன் கொஞ்சம் கேர்லெஸ் வந்துட்டேன். அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, நீ இப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு தனியா இறக்குன்னு கடை விட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு, அப்ப கூட எனக்கு அதுல கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் போக போதான் அது பட்டு அனுபவிச்சு இப்போ எனக்குன்னு ஒரு தரம் வந்துருச்சு. இப்ப நான் அதை நிர்வாகம் நல்லா பாக்குறேன்.
1: என்னடா அண்ணா நம்மள தனிச்சு விட்டுட்டு போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சப்ப.
2: ஆமா, முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது என்ன முட்டை ஒண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்பு வந்து அந்த ஊதாரி அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் நானே ஒரு கொஞ்சம் பொறுப்பான போய் இன்னைக்கு எனக்கு சரி, என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு, என் பையனுக்கு படிச்சு வேலைக்கு போறான் அப்படிங்கும் போது அது எனக்கு ஒரு இதுதானுங்களா.
1: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணது. ஏமாத்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னெல்லாம் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சார், இன்னும் பொறுப்பு இல்லையே அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. மெட்ராஸில் இருந்திருக்க சொந்த வீடெல்லாம் வாங்கியிருக்கணுமா இல்லையா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க சார். அதெல்லாம் சொல்கிறாங்க, பட் நான் அப்படி இல்லை, பொறுப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், பொறுப்பாக இருக்கிறத தான் நான் உணர்கிறேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்லாம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிகளோட அடுத்த பாடல் இருந்துகிட்ருக்கு. அனுஷ்கா மற்றும் பிரேம்ஜி குரலில் அறிந்து மரியாமலம் படத்துலேருந்து இவன் சக்கர மியூசிக்கில் பாடல் இருந்துருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:40 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். நீ கூறி நல்லா உங்கள் லைஃப்ல நீங்க பொறுப்பு உணர்ந்த தருணம் அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு முதலே நான் வந்து பொறுப்பாக தான் சிறந்துட்டுருக்கேன். அது எப்போ வந்துச்சு, எப்போ எந்த டைமில் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்ல முடியல. சின்ன வயசுலேருந்து நான் கொஞ்சம் நடராஜன் சுப்பையன்னா குட் பாய் அப்படின்ற ஒரு பேர் தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்க அப்படி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுப்பாக தான் இருந்துட்டுருக்கேன். அப்புறம் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பொறுப்பாக இருக்கேன். அதனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. அது இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்ல, அது பை பர்த்தே அப்படி வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி நடராஜன் சுப்பையா சொல்லியிருக்கிறாரு. கோபி என்ன சொல்லியிருக்காருன்னா, 68 வயசாச்சு எப்போதும் நின்றுக்கிட்டே தான் இருக்கேன், இதில் எந்த இடத்துல பொறுப்பை பற்றி கேட்டான்னு எதை சொல்கிறது அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. கார்த்திக் ராஜா வணக்கம் சொல்லியிருக்காரு, மாலை வணக்கம் வாழ்த்துக்கள். சென்னியப்பன் கவுந்தப்பாடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா சார் என்னை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு அப்படின்றது கூடவே வந்துடுறதா நான் உணர்றேன். ஸோ படிப்பு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பொறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. வணக்கம் வித் பாரத் தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, ஆனந்த் ஐயா வணக்கம் ஐயா. நான் திருவள்ளூர்லேருந்து டெல்லி பேசுகிறேன் ஐயா.
0: சொல்லுங்கள் டெல்லி சார்.
1: நம்ம வந்து ஒரு சின்ன விவசாய குடும்பம் ஐயா, தாத்தா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தாத்தா தான் பார்த்துருந்தாங்க, அப்பா வேலைக்கு போகிறவர். அது நிலம் அப்படியே ஒரு மாதிரி கரம்பாயிடுது. அப்போ கிராமத்துலாம் ஒரு மாதிரி கேவலம் பேசுவாங்க. எனக்கு முன்னாடி பிறந்த ரெண்டு பேர் பொறுப்பு இல்லாமல் இருந்தேன். நான் 3வது ஆள், 4வது படித்தேன். அவ்வளோதான் ஐயா. 9 ஐயா கேக்குதுங்களா?
0: கேக்குது, பேசுங்க. கேட்டுதான் இருக்கேன்.
1: அது அது அந்த 4வதுலயே அந்த மாடு அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு எனக்கு அந்த இதுல இருந்தே அப்படியே பொறுப்பு வந்துச்சு ஐயா.
0: 4வதுலயே?
1: ஆமா, அது 4வதே முடிக்கல ஐயா.
0: முடிக்கல?
1: ஆமா, அதுல இருந்தே அவங்க அந்த விவசாயத்துல ஈடுபாடு பண்ணி அதுல இருந்து இப்போ அதெல்லாம் இருக்கு ஐயா.
0: ஓகே, சூப்பர் சார், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம், உங்க வீட்டுக்காரர் பேசுறாங்களா? கொடுங்க கொடுங்க. வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் கேவிக்கு போறோம். ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஆறுமுகம் சொல்லு. ஆறுமுகம் சார் சொல்லுங்க. வணக்கம். மனைவிய சொல்லிட்டாங்களா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொறுப்பு வந்துச்சுன்னு சொல்லு போன்ல அப்படின்னு
2: சொன்னாங்க?
0: அப்படி இல்லையா, வரலையா? அப்போ அப்ப பொறுப்பு வரலையா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்?
2: அப்படி வந்து வச்சுதான் சார். இந்த 3 பிள்ளைங்க சார் எனக்கு நல்ல மாதிரி இருக்கிறாங்க சார்.
0: சரி சரி சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் வித் பா தமிழகம்
3: சார். வணக்கம் சார.
0: வணக்கம்
3: சார், நான் மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி சுரேஷ். கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சுரேஷ் சார்.
3: சார், எனக்கு ஃபாதர் சின்ன வயசுலயே தவறிட்டாங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்தை எடுத்து மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும், தம்பி தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் அவங்க படிக்க வச்சு அன்னைக்கே ஒரு பொறுப்போட அந்த அந்த வயசு சின்ன வயசுலயே விட்டதுனால எனக்கு அந்த பொறுப்பு ஒன்று வச்சுலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார்.
0: தம்பி தங்கச்சி?
3: ஆமா சார், அம்மாவையும் பாத்திரமா, அம்மாவையும் பாத்துக்கிட்டு, தம்பி தங்கச்சி எல்லாரும் படிக்க வச்சு ஒரு நல்ல பொறுப்போட எல்லாரையும் நல்ல ஒரு இதோட கொண்டு வந்துட்டேன் சார். ரொம்ப மனசுக்கு ரொம்ப அப்பா இல்ல குறையே தீர்த்து வச்சுட்டேன் சார் உங்களுக்கு.
0: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ்.
4: வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல தேவராஜ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தேவராஜ் சார்.
4: பொறுப்பு இல்லாம ரொம்ப வருஷமா சுட்டிட்டு இருந்தேன்
0: சார்.
4: பொறுப்பா ஒழுங்கா இருக்கேன் சார்.

0: ஒழுங்காக இருக்கீங்க, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு அப்படியே ஒழுங்காக சூப்பர் சார். ஃபேஸ்புக்கில் புரஷவாக்கம் சுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்யாணம் கல்யாணம் தான் சார், அது அப்படியே குழுக்கள் போடவே வேணாம் சார், கல்யாணம் அப்புறம் தான் சார் பொறுப்பு வருது அப்படின்ற மாதிரி, கல்யாணம் ஆன பிறகு பொறுப்பாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஃபேஸ்புக்கில். வணக்கம் வித் பாரத் தமிழ்.
1: ஹலோ
0: வணக்கம்
1: சார்,
0: சொல்லுங்க ஆனந்த் சார்.
1: நான் 15 வயசுல பொறுப்பாயிட்டேன்,
0: பத்தாவது படிக்கும் போதா? வணக்கம் வித் பார் தமிழ். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க பத்மாமா. பதினொன்னாவது போன உடனே என்ன குரூப் எடுத்தீங்க, உடனே பொறுப்பு வந்துருச்சா? பொறுப்பு அப்படின்றது அவங்கவுங்கள பொறுத்தது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிசைன் இருக்கும், நம்மளுக்கான விஷயத்த மட்டும் நம்ம பேசலாம். பாட்டு வந்துருக்கு தீராத விளையாட்டு படத்துலேருந்து, யுவன் சங்கர் மியூசிக்கில், ரோஷினி, பிரியா மற்றும் திவ்யா இவங்களோட குரலில் அப்படியே மூணு வருஷம்ல வரும் அந்த பாட்டு. பாவிஜி வரிகளில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். பாரத் தமிழ் 102.3.

0: அப்படியே ஒரு துளலான பாடல் கேட்டு முடித்தோம். ஹியூஜ் மணி 50 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர் நாளை வணக்கம் வாழ்த்துக்கள் லைக்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததான் நண்பர் சர்வராஜன் பேட்டை கடலூர் மாவட்டத்தில் தினா ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சொல்லும் போது சார் நினச்சி பார்க்குறேன், அப்படியே லைஃப் ஓடுது முடியாது, உட்காடுறோம், சம்பளம் வாங்குகிறோம், செலவாகுது, அப்புறம் லோன் கட்டுறோம், அப்புறம் அப்படி இஎம்ஐ கட்டுறோம், அப்படி இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ நமக்கு எப்போ பொறுப்பு வந்திருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் யோசித்து பார்த்தோன்னா, அது தோராயமாக ஒரு 20 வயசில் எனக்கு வந்து அப்படி இந்த காலேஜ் வந்து ஒரு ஃபைனல் இயரு அந்த பக்கமாக அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொறுப்பு வந்ததோ அப்படின்னு நான் உணர்றேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாப்பு சார்.
0: சொல்லுங்க பாப்பு சார்.
1: அதாவது சார், திருமணத்துக்கு பிறகுதான் அந்த பொறுப்பு தலைமை வந்துச்சு.
0: அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க.
1: அது வந்து வேறதா சார், திருமணத்துக்கு பிறகுதான் நமக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தைகள் வரும்போதுதான் அந்த பொறுப்பு வந்து கூடுதலா
0: இருக்கு. காமு
1: தலைமை வந்து இன்னும் நமக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் நடக்கிறேன்.
0: ஓகே. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: ராஜலட்சுமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி மேம்.
2: 10வது படிக்கிற வரைக்கும் கூட என்னன்னே தெரியாது, சாமி கூட கும்பிட மாட்டான், நான் மட்டும் பரிச்சை எழுத
0: போவேன்.
2: ஆனா திருமண ஆகி குடும்பம் குழந்தைங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா பொறுப்புகளும் வந்துட்டு.
0: திருமணம் ஆனதுக்கு அப்புறம்
2: அந்த நமக்குன்னு ஒண்ணு ஏற்படும் பொழுதுதான் அதோட அருமை தெரியுது. பெரியவங்க அம்மா அப்பா சொல்லும் பொழுதோ கூட பிறந்த அந்த அக்கா எல்லாம் சொல்லும் பொழுது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு தான் இருந்தேன். 15-16 வயசு வரைக்கும் கூட ஒரு இது கேர் எடுத்துக்க மாட்டான், வேலை கூட செய்ய மாட்டான். அது மாதிரி வந்து திருமணம் ஆகி அதற்கு வில்லேஜ்ல இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னங்கறதே தெரிஞ்சு பொறுப்போட நடந்துக்க ஆரம்பிச்சு இப்ப நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே மேடம், ரொம்ப நன்றி. காமு காப்பின்னு எடுத்துக்கலாம் போல இருக்கு, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். வணக்கம்.
3: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்துல இருந்து உதயா.
0: உதயா சொல்லுங்க. உதயா சார்.
3: ஐயா
0: சொல்லுங்க, கேக்குது நீங்க பேசுறது.
3: ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன் ஐயா. சென்னை சென்ட்ரல்ல ஏறின, பம்பாய் வீக்கி ஸ்டேஷன்ல போய் இறங்கின ஐயா. பம்பாய் எனக்கு தொழில் கத்து கொடுத்தது.
0: ஓஹோ.
3: ராஜஸ்தான் என்னை ஜெய்ப்பூர் ஆளாக்கியது. அதன் பிறகு திரும்ப பம்பாய் வந்தேன்.
0: திருப்பி சென்ட்ரல் வந்தீங்க.
3: தமிழ்நாடு என்னை அரவணைத்தது. இன்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
0: ஓகே.
3: 15 வயதில் எடுத்த என்னுடைய
0: ஓட்டம்
3: இந்த திரைப்படம் நிற்காமலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றது. நிற்கும் வரை உழைத்துக் கொண்டிருப்பேன் ஐயா, உயிருள்ள வரை உழைப்பேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் தத்துவம் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: ஓகே. நல்லா பேச்சு போட்டிக்கு வந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. வணக்கம்.
4: எனக்கு வந்து கல்லூரி படிக்கும் போது டிகிரி படிக்கும் போது 20 வயசு இருக்கும். அப்ப எனக்கு பொறுப்பு வந்ததுயா வந்து என்ன, அப்பா வந்து பேசிட்டு இருப்பாரு, மற்றவனோட பேசிட்டு இருப்பாரு, இருந்தவர அதை வந்து கிரகிச்சினே இருந்தேன் நான். எனக்கும் தனியா பொறுப்பு இல்ல வந்தது, நான் ஏதோ விளையாட்டா இருக்குன்னு நினைச்சேன் நான். அவர் சொல்லியிருந்தாரு வந்தவரு, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மனுஷன் மற்றவனுக்கு உதவி செய்யணும், உடம்பால உதவி செய்யணும், திரேகத்தால பணம் ஏற்படும் போது அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்து அவனுக்கு காப்பாற்றணும், அப்பதான் நமக்கு

0: இன்னொருத்த கொடுப்பான்றது. அடுத்து வந்து பேசாம பேசியே இருக்கணும், வந்தார் எதுவும் இல்லைன்னா பேசணும், இதுதான் மனிதனுடைய இது அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்ப எனக்கு 20 வயசுல தெரிஞ்சது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 3 லைன் சொன்னார் பாருங்க. திரேக சகாயம், திரவிய சகாயம், வாச்சா சகாயம், இந்த 3 இருந்து அவங்க கூட பேசணும், இல்லைன்னா அவங்க கூட பேச தேவையே இல்லை. இந்த உலகத்துல வந்து அவருக்கு தேவையற்ற மனிதர்கள் சொல்லுவார் வந்தாரு. அப்பத்துல இருந்து புரிஞ்சீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி வரேன் அனைவரும்.
1: ஓகே, சூப்பர் சார். வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம் வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
2: எனக்கு பொறுப்பு வந்து பசங்க எல்லாம் பிறந்த பிறகு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு, அதுக்கப்புறம் தான் என்னென்ன பண்ணணும்ட்டு மனைவி மூலமா தான் எனக்கு பொறுப்பு அதிகமாச்சு சார்.
1: ஓகே, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
3: நான் குமார் பேசுறேன் சார். செங்குன்றாத்து கோயம்பேட்டில் குமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க குமார் சார்.
3: கல்யாணத்துக்கு முன்னாடி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடணும் சார் நானு. ஆமா, எனக்கு வந்து ஒரு கால் கட்டு போட்டாதான் வந்து திருந்துவாங்க அப்படின்னு எங்க அம்மா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல கால் கட்டு போட்டாங்க, அப்பதான் சார் நான் திருந்தினேன்.
1: ஓகே, வணக்கம். ஓகே, எல்லாம் லைனில் வந்துட்டு அழகாக பேசினாங்க. அழகாக பேசின எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளோட எங்கேயும் போயிட போகிறதில்ல. 11 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த நேரத்தில் நீ கூறி நல்ல உங்கள் லைஃப்பில் நீங்கள் பொறுப்பு உருந்த தருணம் எந்த டைமில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, எதனால் ஒரு பொறுப்பு வந்துச்சு. பொதுவாக ஒரு சீட்டு குலுக்கி எடுத்து போடாமன்னா காமும் காப்பி, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்ற மாதிரி அதெல்லாமல் நிறையா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் சொன்னீங்க. இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசினேன். வித் பாரத் தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் போட்ட எல்லாத்துக்கும் நன்றிகளோட தொடர்ந்து இணைந்திருங்கள். கேட்டுட்டு இருந்தீங்க நீ கூறினால், நான் உங்கள் நண்பன் உங்கள் இரவு ஆர்ஜி ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழகம் 102.3 மனங்கள் முழுமையான டம் டம் கொண்டாட்டத்தோடு நிகழ்ச்சியில் நிறைவுபடலாம். பொல்லாத உன்படத்துலேருந்து SPB மற்றும் யோகி பி உங்களோட குரலில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் படர்ந்துட்டுருக்கு. இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ன கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திரன், கந்தமாறன் மேலும் படை பரிவாரம் சூழ ராஜபாட்டையில் வந்து கொண்டிருந்தபோது சாலையில் இரண்டு குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் எனத் தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகளோ அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறிச் சென்று வந்தியத்தேவனை கட்டித் தழுவிக் கொண்டான்.
1: தம்பி, உனக்கு 100 வயது. இப்போதுதான் உன் பெயரை சொல்லி ஒரு கண நேரம் கூட ஆகவில்லை என்றான் கரிகாலன்.
0: கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இந்த காட்சியை பார்த்து அடைந்த அசூயை அவர்கள் முகத்தில் தெரிந்தது. அவர்கள் சற்று முன்னால் குதிரையை செலுத்திக் கொண்டு போய் நின்றார்கள். சிறிது தூரத்தில் இன்னும் சில குதிரைகள் வருவதை அவர்கள் கண்டார்கள். சில நிமிஷத்துக்கெல்லாம் அந்த குதிரைகளும் வந்து நின்றன. அந்த குதிரைகளின் மீது வந்தவர்கள் கடம்பூர் ஆட்கள் என்பதை கந்தமாறன் கவனித்தான். அவர்களிடம் நெருங்கிச் சென்று விவரம் கேட்டான். பின்னர் இளவரசன் ஆதித்த கரிகாலனிடம் வந்தான். கோமகனே, இந்த வந்தியத்தேவன் தங்களுக்கும் நண்பன், எனக்கும் சிநேகிதனாகத்தான் இருந்தான். ஆனால் இவன் மீது குற்றம் சுமத்த வேண்டியதாயிருக்கிறது. இவன் சிநேகித துரோகி. இவன் என்னை முதுகில் குத்தி படுகாயப்படுத்தினான். ஆகையால் இவன் விஷயத்தில் தாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பது என் கடமையாகிறது என்றான் கந்தமாறன். கந்தமாறன் அவனுடைய அருமை நண்பனாயிருந்த வந்தியத்தேவன் மீது கூறிய குற்றச்சாட்டை கேட்டு ஆதித்த கரிகாலன் இடியடி என்று உடல் குலுங்கச் சிரித்தான்.
1: கந்தமாறா, வந்தியத்தேவன் உன் முதுகில் குத்துவிட்டான் என்றா சொல்லுகிறாய்?
0: நீ என்னத்திற்காக அவனுக்கு முதுகை காட்டினாய் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் குலுங்க குலுங்க சிரிக்கத் தொடங்கினான். கந்தமாறனுடைய கரிய முகம் சிவந்தது. கண்கள் கோவைப்பழம் போலாயின. உதடுகள் துடித்தன. ஐயா, தாங்கள் இதை சிரிக்கக்கூடிய விஷயமாக கருதுகிறீர்களா என்று கேட்டான்.

0: கந்தமாறா, நான் சிரிக்க கூடாது என்று சொல்லுகிறாயா? சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம். மாடு சிரிக்காது, ஆடு சிரிக்காது, குதிரை சிரிக்காது, சிங்கம் சிரிக்காது. வேடிக்கை விளையாட்டுகளில் மிக்க பிரியம் உள்ள குரங்குகள் கூட சிரிப்பதில்லை. மனித ஜென்மம் எடுத்தவர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும். அப்படி இருக்க நீ என்னை சிரிக்க கூடாது என்கிறாயே? நான் கூட சிரித்து ரொம்ப காலமாயிற்று நண்பா. இப்போது நான் சிரிக்கும் சத்தத்தை கேட்டு எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நீ என்னை பார்த்து சிரிக்க கூடாது என்கிறாயே என்றான் ஆதித்த கரிகாலன். ஐயா, தாங்கள் சிரித்து மகிழ்வது பற்றி எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் இந்த சூராதி சூரனுக்கு முதுகு காட்டியதாக எண்ணிக்கொண்டு சிரிக்க வேண்டாம். நான் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் மறைந்திருந்து இவன் என்னை குத்தினான். துர்காதேவியின் அருளாலும் நந்தினி தேவியின் அன்பான சிகிச்சையினாலுமே நான் பிழைத்து எழுந்து வந்தேன். இவன் செய்த அந்த துரோகச் செயலை குறித்து தாங்கள் விசாரித்து நியாயம் செய்யுங்கள், அல்லது நானே இவனை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே அதிகாரம் கொடுங்கள் என்றான் கந்தமாறன்.
1: நண்பனே, நானே அவசியம் விசாரித்து நியாயம் வழங்குகிறேன். செம்பியன் குலத்து மன்னர்களிடம் ஒருவன் நியாயம் கேட்டு அவனுக்கு நியாயம் கிட்டவில்லை என்ற பேச்சு இதுவரையிலும் கிடையாது. எங்கள் பரம்பரையின் ஆதி மன்னனாகிய சிவி புறாவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் சதையை துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கவில்லையா? எங்கள் குலத்தைச் சேர்ந்த மனுநீதி சோழன் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் குமாரனையே பலி கொடுக்கவில்லையா? நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல. உனக்கு நான் நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். இவனை நான் விசாரிக்கும் வரையில் பொறுமையாயிரு. வல்லவரையா, உன் பிரயாணத்தை பற்றிய மற்ற விவரங்களை சொல்லுவதற்கு முன்னால் கந்தமாறனுடைய குற்றச்சாட்டுக்கு நீ மறுமொழி சொல்லிவிடுவது நல்லது. என்ன சொல்லுகிறாய்? இவனை நீ பின்னால் இருந்து முதுகில் குத்தியது உண்மையா? அப்படியானால் அத்தகைய வீர லட்சணமில்லாத நீசத்தனமான காரியத்தை ஏன் செய்தாய்? எதற்காகச் செய்தாய் என்று கேட்டான். இளவரசே, நான் இந்த வீராதி வீரனை குத்தவும் இல்லை, அதுவும் பின்னால் மறைந்து நின்று முதுகில் குத்தவே இல்லை. முதுகில் குத்தப்பட்டு நினைவிழந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை தோளில் தூக்கிக் கொண்டு போய் சேந்தனமுதன் வீட்டில் போட்டு காப்பாற்றினேன். ஆனால் இப்படி இவன் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன். இவனை மார்பிலே குத்தி கொல்லாமற் போனோமே என்று பச்சாதாபப்படுகிறேன். சிநேக தர்மத்தை முன்னிட்டு என் அரசருக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணித்து விட்டேன். ஐயா, இவன் என்னை சிநேக துரோகி என்று சொன்னான். ஆனால் இவன் சிநேக துரோகி மட்டுமல்ல, எஜமான துரோகி. இவன் முதுகில் குத்தப்பட்டது எங்கே, எந்த சந்தர்ப்பத்தில் என்று கேளுங்கள். தஞ்சாவூர் கோட்டையின் இரகசிய சுரங்க வழியாக இவன் யாரை பழுவேட்டரையர் அரண்மனையில் கொண்டு போய் விட்டு திரும்பினான் என்று கேளுங்கள். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரியில் இவன் அன்றிரவு யாரை பார்த்தான் என்று கேளுங்கள். ஆடி மாதம் 18 பெருக்கு தினத்தில் இவனுடைய கடம்பூர் மாளிகையில் என்ன நடந்தது என்று கேளுங்கள். அன்றைக்கு அங்கே மூடு பல்லக்கில் மறைந்து கொண்டு வந்தது யார் என்று கேளுங்கள். இந்த சமயத்தில் கந்தமாறன் உடல் நடுங்க நாக்குடர, அடே அற்ப பயலே, நிறுத்து உன் அபத்த பேச்சை, இல்லாவிட்டால் இதோ இந்த வேலுக்கு இரையாவாய் என்று கூறி வேலை கையிலே எடுத்தான். ஆதித்த கரிகாலன் அவனுடைய படபடப்பை கண்டு சிறிது வியப்படைந்தான். கந்தமாறனுடைய கையில் இருந்த வேலை பிடுங்கி தன் இரும்பையொத்த கரங்களினால் அதன் அடிக்காம்பை வளைத்தான். வேல் படார் என்று முறிந்தது. அதன் இரு பகுதிகளையும் ஆதித்த கரிகாலன் தூர வீசி எறிந்துவிட்டு, ஜாக்கிரதை, என் சிநேகிதர்கள் என் முன்னாலேயே சண்டையிடுவதை நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. பார்த்திவேந்திரா, இவர்களில் யாராவது இனி வேலையோ வாழையோ கையில் எடுத்தால் உடனே அவனை சிறைப்படுத்துவது உன் பொறுப்பு என்றான். உடனே வந்தியத்தேவன் தன்னிடமிருந்த வாளை எடுத்து பார்த்திவேந்திரனிடம் கொடுத்தான். பார்த்திவேந்திரனும் வேண்டா வெறுப்பாக அந்த வாளை பெற்றுக் கொண்டான். கந்தமாறா, உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு வல்லவரையன் மறுமொழி கூறினான். அதன் உண்மையை குறித்து நானே சாவகாசமாக விசாரித்து தீர்ப்பு கூறுகிறேன். அவன் கேட்ட கேள்விகளுக்கு நீ விடை சொல்லப் போகிறாயா என்று கரிகாலன் கேட்டான். கந்தமாறன் தட்டு தடுமாறி மென்று விழுங்கிக் கொண்டு, ஐயா, அந்த விஷயங்களைப் பற்றி நான் யாரிடமும் சொல்லுவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றான். பார்த்திவேந்திரன் அப்போது தலையிட்டு,
2: அரசே, இவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது ஏதோ பெண்ணை பற்றிய விஷயமாக காண்கிறது. ஆகையால் இவர்களை தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொள்வது நலம் என்றான்.
1: ஆம்பா.

0: பார்த்திபேந்திரா, நானும் அப்படித்தான் கருதுகிறேன். நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோகவலையில் விழுந்திருக்கிறீர்கள். ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிடப் பார்க்கிறீர்கள் என்று கரிகாலர் கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தார். பார்த்திபேந்திரனுடைய முகம் சிணுங்கியது. அவன், பிரபு, தாங்கள் இன்றைக்கு எந்த முக்கியமான விஷயத்தையும் லேசாக கருதி சிரிக்க தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது. நல்லது, நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இந்த வந்தியத்தேவன் பேரில் எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. முக்கியமானதை மட்டும் இப்போது சொல்லுகிறேன். இவனை தீப்பிடித்த கப்பலிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தங்கள் அருமை சகோதரர் நடுக்கடலில் கடும் புயலில் குதித்தார். பிறகு பொன்னியின் செல்வரை காணவே இல்லை. இவன் மட்டும் அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லாமல் கொட்டாப்புலியைப் போல இங்கே வந்து முளைத்திருக்கிறான். தங்கள் சகோதரர் என்ன ஆனார் என்று இவனை கேளுங்கள். அவரை கடலில் கொண்டிருந்தால் அதற்கு இந்த பாதகனே காரணமாவான் என்றான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சோழ நாட்டு தனாதிகாரியும் அவருடைய இளையராணியும் தமது மாளிகைக்கு எழுந்தருளி இருக்கிற சமயத்துல ரெண்டு உருவங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா சம்புவரையர் சும்மா இருப்பாரா? அவர் ஏவியிருந்த வீரர்களை ரெண்டு வேதாளங்கள் தாக்கி குதிரைகளையும் தட்டிக்கிட்டு போனா ஆத்திரம் எல்லை மீறி போயிருக்கும். எதிர்பாராம வந்து சேர்ந்த வந்தியத்தேவனை ஆதித்த கரிகாலன் கட்டி தழுவிக்கிட்டு இருந்தபோது கடம்பூர் வீரர்கள் வந்து சேர்ந்ததற்கான காரணம் புரியுது. அவங்களை நெருங்கி போய் விசாரிச்சப்பறம் கந்தமாறன் பதற்றம் அடைஞ்சு வந்தியத்தேவன் மேல குற்றச்சாட்டுகளை அடுக்கிறான். வந்தியத்தேவன் மேல மற்ற ரெண்டு பேரும் கொண்டிருக்கிற அசூயை அறிஞ்ச ஆதித்த கரிகாலன், பொதுவா நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள், ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள்னு சொல்லி அந்த சச்சரவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கிறான். பல்லவன் விடுறதா இல்லையே, பறவைகளுக்கு அளித்த இறகுகளையும் விலங்குகளுக்கு அளித்த வாலையும் கடவுள் மனிதருக்கு கொடுக்க மனமில்லாமல் விட்டுவிட்டார். ஆனால் அந்த பாக்கியங்களுக்கெல்லாம் மேலான சிரிக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கல்கியார் ஒரு நூலுக்கு வழங்கியிருந்த அணிந்துரையின் ஒரு பகுதி இது. இந்த கருத்தை சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம்னு ஆதித்த கரிகாலனும் சொல்ல வச்சிருக்கார். இந்த குறிப்பை அவன் கந்தமாறனுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிற அழகே அழகு. நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல, உனக்கு நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். அடுத்து அபத்தம்ங்கிற சொல்ல பார்ப்போம். அவம் கீழான நிலை, அவத்தம் பயனற்றது தவறானது. தவறான பேச்சை குறிக்கும் அவத்தம் என்ற சொல் அபத்தம் ஆயிடுச்சு. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், அபத்தம் உறுதி இல்லாத, பொருளற்ற, உண்மையற்ற ஆகியவற்றை உள்ளடக்கியது. வேர் சொல் பத்த, கட்டுப்பாடான உறுதியான. எதிர் சொல் அபத்த, பொய்ய குறிக்கிற அபத்தம் என்ற சொல் தெலுங்கு மொழியில பேச்சு வழக்கில் இருப்பது கவனிக்கத்தக்கது. கொட்டாப்புளி மரத்தாலான சுத்தியலை குறிக்கும். கொட்டுதல் அடித்தல், உளிய மரத்தின் மேல அடிக்க பயன்படுற கருவி கொட்டும் உளி, இதை கொட்டான் கொட்டாப்புளி என்றெல்லாம் குறிப்பிடுவாங்க. சுறுசுறுப்பா இருந்துக்கிட்டு திரு திருன்னு சுழல்ற கண்களை கொண்ட வல்லவரையன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா வர்ணிச்சுக்கிட்டு வரத பார்த்தோம். உறங்கா புளி, இது ஒரு வகை புளிய மரம், தூங்காத அல்லது மூடாத இலைகள் கொண்டது. கொட்ட கொட்ட முழிப்பதுன்னு ஒரு தொடர் உண்டு இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து கொட்டாப்புளின்னு பார்த்திபேந்திரன் சொல்லியிருப்பான் போல.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள் தனது இசை பயணத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசையும் நானும், இசையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இனிய சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: நேரம் 9:15 ஆயிட்டிருக்கு. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இனி இந்த நேரத்தில் நாம் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவு விளக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மேலடியான இரவு பொழுது நேரம் 9:16 நோக்கி ஓடிட்டுருக்க மேலடியான இரவு வேளையில் என் இனிய பொன்னிலாவையில் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். என் இனிய பொன்னிலாவையில் இந்த நேரத்தில் இதமான மென்மையான மேலடியான பாடல்களாக தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பாட்டு வரக்கூடிய பாட்டு இது கேட்கும்பொழுது நான் வந்து இந்த பாட்டில் இருக்கிற வரிகளை வந்து நம்ம எது ஞாபகப்படுத்தினா, இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் டெக்கரேஷன் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்குனே ஒரு தனிக்குழு போட்டு அந்த தனிக்குழு ஒன்று யோசித்து இந்த இடத்துல இப்படி ஒரு டெக்கரேஷன் பார்த்தாப்பா சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்களே. அப்போல்லாம் அந்த டெக்கரேஷன்லாம் தாண்டற மாதிரி இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, நீ இந்த வேலை செய் அந்த வேலை செய் அப்படி. இந்த பந்தல் போட்டு அதில் ஒரு துணிலாம் கட்டி துணிக்கு கீழே இந்த தென்னை ஓலையில் தோரணம் கட்டி விடுவாங்க பாருங்கள். அந்த தோரணத்தை வந்து ஒரு வயசான தாத்தா இல்லை பெரியப்பா வந்து அப்படியே ஒரு பிளேடை வச்சுட்டு அழகாக அப்படியே சிக் சிக் சிக் சிக் சிக் சிக்னு அப்படியே பூ போல் நறுக்கி அதை கடை கடை கடை கடை கடை ஜட போல் பின்னி அதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்க அப்படியே கும்பல் கும்பலாக எடுத்துகிட்டு போய் கட்டுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே களை கட்டிடும். பார்க்கறதுக்கு அந்த பச்சை பசேர்னு குருத்தோலை வந்து கொஞ்சம் பச்சை கிளி அந்த க்ரீன் ரொம்ப லைட் க்ரீனில் இருக்கும், அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இந்த பாட்டை கேட்கும்போது அந்த ஓலை குருத்தோலை ஞாபகம் வரும். அப்படி ஒரு பாடல் தான் அறுவடை நாள் படத்தில் வந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரலில் ஓலை குருத்தோலை பாட்டு இளையராஜாவுடைய இசையில் வந்துட்டுருக்கு. முதல் பாட்டெல்லாம் என்னென்ன பொண்ணு லாவில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

ரொம்பவே சூப்பரான படம் ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன புனலாவையில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த படலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து, ஒவ்வொரு பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு மூடை செட் பண்ணும், ஒரு ஒரு மூடை செட் பண்ணும். இப்போ சில பாடல்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து சங்க சக்கர சக்க சக்கரன்னு அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கும்போது ஒரு டான்ஸை போடலாம் அப்படின்னு தோணும். கொஞ்சம் தத்துவ பாடலாக கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங்ஸ் உண்டாகும், ஆகா என்னம்மா எழுதியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுனா, எப்படி வெக்கப்படுறது, அது எப்படி ஒரு பாட்டை பார்த்து ஆஹா அப்படியே வந்து ஒரு அந்த ஆரம்பிக்கும் பாருங்கள், குக்கு குக்கு அப்படி சொல்லிட்டு அந்த குக்குன்னு ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் வெக்கப்படுற அந்த ஃபீல் வந்து நமக்குள்ளே வந்து டக்குன்னு கொண்டாந்து விட்டுரும். அந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வெக்கம் அப்படின்றது எப்படி படுவது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும். அந்த எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம கொடுத்து அதில் வரக்கூடிய பாடல்கள் பாடல் வரிகள் எல்லாம் நம்மளும் வந்து பாடி ட்ரை பண்ணியிருப்போம். அப்படி ஒரு பாடுறது தான் அரண்மனை கிளி படத்திலிருந்து, ராசாவே உன்னை விட மாட்டேன், குக்கு குக்கு என கூவும் காண குயில்னு அந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கே. இளையராஜாவோட இசையில், எஸ் ஜோனகி அவங்களுடைய குரலில், வாலியோரோட வரிகளில் பாடம் இருந்துட்டுருக்கு. என்னென்ன பொண்ணுலாவே கேட்டுருவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

கேட்டுட்ருக்கோம் என் இனிய பொன்னிலா வேலை பாடலை தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். மெலடியான மென்மையான பாடலாக இந்த நேரத்தில் என் இனிய பொன்னிலா வேலை அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டை வந்து பார்க்கும்பொழுது இந்த நேரத்துக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, இந்த கழுத்து கொத்தான போட்டு ட்ரெஸ்ஸு போடுற அந்த ஸ்டைலில் கண்டுபிடிச்சது கண்டிப்பாக வந்து 90s தான் இருக்கணும். அப்படி வந்து ஒரு புது சட்டை எடுத்தோம்னா அப்படியே எந்த கொத்தான போட்டிருக்கமோ இருக்கோ அந்த கொத்தான கழுட்டை கூட விட மாட்டோம். அப்படி வந்து ஒரு ஸ்டைலில் ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிட்டுருப்போம். அப்படியே அப்படியே வளர நமக்காக ட்ரெஸ் எடுத்து போடுறத விட நமக்காக ஒருத்தவங்க யோசிச்சு அதை கட்டம் போட்ட சட்டையோ கோடு போட்ட சட்டையோ பிளெயின் சட்டையோ பூ போட்ட சட்டையோ ஏதோ ஒரு சட்டை நமக்காக யோசிச்சு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு ஒருத்தவங்க கொடுக்க அதை நம்ம வாங்கி பார்த்தா எனக்காக ஒருத்தவங்க சர்ப்ரைஸா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில், சரி இவங்க எடுத்துட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது, சரி இதுக்கு ஒரு மேட்சிங்காக நம்மளும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாமும் ஒரு ட்ரெஸ் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த ட்ரெஸ் அவங்க போட்ட இடத்துல ஒரு ரொமான்ஸாக ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பாட்டு தான் அந்த பாட்டை பார்க்கும்போது. அதுவும் இந்த மழையெல்லாம் நனைஞ்சப்போ கொடையே இல்லைனாலும் பரவாயில்ல, வாழையிலேயே வச்சு நனையாமல் பண்ணிடுவோன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பாட்டில் இருக்கிற ரொமான்ஸ். அப்படி ஒரு பாட்டு தான் ஆவாரம்பு படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இவங்களோட குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசுவோம் ஏன் இனிய பொன்னிலாவே.

92.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தானே அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி

0: மலையேறிய அந்த அற்புதமான பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: எப்பொழுதுமே என்னுடைய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல மாட்டேன். சென்னையின் வீதிகளின் பெயர்கள் கூட சரியாக தெரியாத நேரத்தில் என் விதியின் பெயரை மாற்றி திரையில் என்னை ஈன்றெடுத்த தாய், இந்திய சினிமாவின் தரத்தை இமயத்தின் சிகரத்திற்கு மேலும் உயர்த்தி பிடித்த இயக்குனர் சிகரம் என் ஆசான் கே பாலச்சந்தர் அப்படிதான் சொல்லுவேன்.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஒன்பது மணி 35 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் என் இனிய பொன்னிலாவே, விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இந்த நேரத்தில் என் இனிய பொன்னிலாவில் இந்த நேரத்துக்கு ஏற்ற மெலடியான மென்மையான பாடலாக கேட்டுரைச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு, இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழந்தைங்களை வந்து பேசும்போது, குழந்தைங்கள்ட்ட பழகும்போது தான் நம்மளும் வந்து குழந்தையாக மாறும். பெரியவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது என்னடாது குழந்தைத்தனமாக பேசிகிட்ருக்கு அப்படின்னும், ஆனால் குழந்தைகிட்ட பேசும்போது பிஸ்கட் வேணுமா, சாக்லேட் வேணுமா, என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட ஸ்டைல்லையே, குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியே அந்த குழந்தையாக மாறி நம்ம பேசும்போது தான் அதுக்கும் நம்மக்கிட்ட கொஞ்சம் சரி இவங்ககிட்ட கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு தோணும்ல. ஸோ அப்படி வந்து இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு குழந்தை பாட்டுனே சொல்லலாம். எஸ்பி பாலசிபாண்டியன் மற்றும் பேபி பிரசன்னா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில், ரிக்ஷா மாமா படத்திலிருந்து வாலியவருடைய வரிகளில் பாட்டு வந்துட்டுருக்கு அன்னக்கிளி நீ சிரிக்க நாம் படித்த ராகம். ஒரு குழந்தையை சிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். அது சிரிப்பை பார்க்கும்போது நம்ம கண்ணில் வரும் பாருங்கள், நம்ம அறியாமல் என்ன அந்த ஈவிக சிரிப்புப்பா அப்படின்ற ஃபீல் இருக்கும். பாடுற வந்துட்டுருக்கு, கேட்டுருவாங்க.
3: காஞ்சிக்கு ஜிம்முக்கு சிக்கா, ஏய் ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா, ஜிம்முக்கு சிக்கா,
4: ஜிம்முக்கு சிக்கா,
3: ஜிம்முக்கு சிக்கா,
4: ஜிம்முக்கு சிக்கா,
3: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா,
4: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா,
3: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா,
4: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா.

பார்த்தீங்களா, அந்த குழந்தை சிரித்த உடனே ஃபினிஷிங் டச்சில் அந்த ஹீரோவுக்கும் அந்த பாட்டு பாடி திருப்பி அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது என்ன ஒரு சிரிப்பு இல்லை, அதுதான் வந்து இந்த ஒரு தெய்வீகம் அப்படின்றது. ஸோ அப்படி ஒரு பாடுறதை தான் கேட்டு முடிச்சோம். 9:41 ஆகிட்டுருக்கு, கேட்டுருக்கோம் ஏன் இனிய பொண்ணுனா வேலை. அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த பாட்டு வந்து இந்த டான்ஸ் ஸ்டெப்பு. கண்டிப்பாக வந்து நம்ம இந்த டான்ஸ்லாம் பழகணும், இல்லை ஒரு டான்ஸ் ஆடி பார்க்கணும், எதனா ஒரு மூமெண்ட்டை போடுவோம் அப்படின்லாம் நம்ம நினச்சோன்னா இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ அழகாக ஸ்டெப்பு வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ரையும் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக பாட்டை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்துட்டு போகும். அப்படி ஒரு படம் தான் செந்தூர பாண்டி படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இவங்களோட குரலில் இளையராஜாவோட இசையில் இந்த நேரத்தில் பாடல் வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே தொடர்ந்து கேட்கலாம். வாலி அவருடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, வாலி அவருடைய வரிகளில், தேவா அவருடைய இசையில் தான் இந்த நேரத்தில் செந்தூர பாண்டி படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். அது வித் பாரத் தமிழ்ஃபு 102.3.

சப்பா என்ன பாட்டுறா தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு பாடலை கேட்டு முடித்தோம். பேக்குடு எனர்ஜி அப்படி சொல்லுவாங்கல்ல, எனர்ஜி பேக்குடு பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி வந்து அந்த எனர்ஜி பேக்குடு பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு அந்த பாட்டு வந்து கேட்டு முடித்த நேரம் 9:48 ஆகிட்டுருக்கு. அடுத்த பாடல் வந்து எந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்குன்னா, அந்த பாட்டை கேட்கும்பொழுது நம்ம வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எச்சானகி வாலியவங்களோட வரிகளில் இளையராஜா இசையில் ராசாமகன் படத்துலேருந்து தான் 5 கேச்சும் பாடல் வந்துட்டுருக்கு. அதை கேட்கும்பொழுது நமக்கு வந்து யூடியூப் சொல்லலாம் அந்த பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு நம்மள நிறைய பேர் இந்த பாட்டை பார்த்துருப்போம், ஓஹோ இந்த படத்துக்காக போட்ட பாட்டு இந்த படத்தில் வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் ராசாமோகன் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு 5 கேஜம் மல்லிகைப்பட்டு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். விவித் பாரதி தமிழகம் 102.3 5 கேஜம் காஞ்சிப்பட்டு.

திங் திங் திங் திங்னு ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். 9:53 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இணைய பொண்ணுலாம் வைக்கிட்டு இருக்கோம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பதுரி எஃப்எம் 100.1 இந்த நேரத்தில் இணைய பொண்ணுலாம் வைக்கிட்டு ரசிச்சிட்ருக்கோம். அப்படி நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக கேளடி கண்மணி படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் எங்களோட குரலாக இளையராஜாவோட இசையில் தான் இந்த நேரத்துக்கான நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடல் வந்துட்டு இருக்கு. வாலியவரோட வரிகள் அந்த பாட்டு அப்படியே ப்ளே பண்ணிட்டு 10:00 to 11:00 வரைக்கும் புத் பாரதி தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான படரை கேட்டு ரசிக்கிற நேரம் தான் 10:00 to 11:00 வரைக்கும் இன்றைக்கி நைட்டு. இன்றிரவு நீங்கள் உங்கள் விருப்பமான படரை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போன வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. 9444001023 9444003 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இன்றைக்கி நைட்டு 10:00 to 11:00 வரைக்கும் எவ்வளோ பாடல்கள் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக உங்கள் விருப்பமான பாட்டு அந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 9444001023 9444003 9444001023 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக சின்னதாக ஷார்ட்டாக மெசேஜ் அனுப்பிச்சுங்க. இது நேரத்தில் நிகழ்ச்சிக்கான நிறைய

பாடல் வந்துட்டு இருக்கு, அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அப்படியே உங்களை வந்து 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் சந்திக்கிறேன். என்னைய பொண்ணுனாவில் பாடல் ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்கள் இரவன் ஆர்ஜி ஆனந்தே தான். வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கள் முழுமையான டம்டம் அதே தான் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது. நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மெலடியான இரவு பொழுதுல எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இந்த நேரத்தில் விபத் பாரதி தமிழகம் நிகழ்ச்சிகளில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1லையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்னாவே உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த 1 மணி நேரம், 10:00 to 11:00 வரைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் நம்ம வித் பாரத் தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்ற மெசேஜை தெளிவாக நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடல்கள் இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். நிறைய நேர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பாடல் அனுப்பிடுறீங்க. கேட்குற பாட்டு வந்து ஏன் பாட்டு ஓம் பாட்டுன்னு இல்லாமல் எல்லா பாட்டும் நம்ம நண்பர்கள் கேட்குற விருப்பமான பாட்டு அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஒரு ரசிப்புத்தன்மையில் பாடல்கள் கேட்டால் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோடைய முதல் பாடலாக வந்து ஸ்ரீசாய் ஆவடியிலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. ஸ்ரீசாய் அந்த பாட்டை கேட்டிருக்க பாட்டு வந்து கேட்கும்பொழுதே நமக்கு வந்து அப்படியே ஒரு தாளாட்டுற ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும். ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், திடீர்னு வீட்டு ஞாபகம் வருதுன்னு வச்சுங்க, பாடல்கள் கேட்கும்போது தான் அது கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகும். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத யார்ட்டையா சொன்னால் தான் மனசே கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். யாராக கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி இந்த பாட்டை கேட்கும்பொழுது நமக்குள்ளே ஒரு தாளாட்டுற ஃபீல் கிடைக்கும். அப்படி ஒரு பாடல் தான் ஸ்ரீசாய் ஆவடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சிப்பிக்குள் முத்து பாடலேருந்து இளையராஜாவோட இசையில் பி சுஷிலா குரலில் வைரமுத்து வரிகளில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் முதல் பாடல் இருந்துகிட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

ஒரே சென்டிமெண்ட் ஆகி போச்சு தம்பி, அப்படி ஒரு பாட்டை போட்டுவிட்டே ஃபஸ்ட்டு அப்படின்றீங்களா? இப்படியாப்பட்ட பாடல் தான் இது, உங்கள் விருப்பமான பாடல். இங்கே கேட்கக்கூடிய பாடலில் எவ்வளோ பாடல் இந்த ஒரு மணி நேரத்தில் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க டாக்டர் சூர்யா செந்தில்குமார், மீன் சுருட்டி, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மீன் சுருட்டிலேருந்து அவர் கேட்டிருக்க பாட்டு அநேகமாக அவருடைய ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை, இப்படி ஒரு டெக்னாலஜி. இந்த ஸ்கூல் போகும்போது இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் கம்பி வேலி ஆகிப்போச்சு. இந்த வேலி இருக்கும் பார்த்தீங்களா, முள் வேலி, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளி வேலின்னு சொல்லுவோம், அதில் போயிட்டு பேர் எழுதி வைக்கிறது, இதனால் ஒரு பேர் எழுதி வைக்கிறது, அதெல்லாம் அப்படியே படமாக பிடிச்ச. அப்புறம் அந்த கடலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கடலெல்லாம் வந்து மலாட்டன் வாங்க சில ஊரில் அதெல்லாம் எடுத்து அப்படியே தோடு மாதிரி நம்ம போட்டுட்டு வந்து விளையாடுவோம். அந்த மாதிரி நிறையா வந்து இந்த 90s ஃபீல்ஸ் எல்லாம் இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக அந்த எமோட் பண்ணியிருக்கோம். அப்படி வந்து இவருடைய ஸ்கூல் ஞாபகம் இந்த நேரத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர் சூர்யா செந்தில்குமார் கேட்டிருக்க பாட்டு அப்படி ஒரு பாட்டு தான், மீன் சுருட்டிலேருந்து அழகி படத்தில் இருந்து ஒளியிலே தெரிவது. அதெல்லாம் இல்லைப்பா, நேட்டிவ் ஃபீலிங்ஸ்ப்பா. எங்கள் ஊரில் போய் இறங்கின உடனே அப்படி சிலுக்கும் பாரு, ஒரு ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவு கிடைச்சா நல்லாயிருக்கும் தான், என்ன பண்ணுறது நீ பாட்டை போட்டுவிடு அப்படின்றாரு. ஸோ சூர்யா செந்தில்குமார் அவர்களுக்காக கேட்டிருக்க பார்த்துக்கோம். இந்த நேரத்தில் அழகி படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் பவத்தார்னி இவங்களுடைய குரலில் ஒளியிலேயே தெரிவது தேவதையா பாடல், இளையராஜாவோட இசையிலையும் வரியிலையும் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

பத்து மணி 14 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா காயத்ரி கோசலராமன் ஃப்ரம் தஞ்சாவூர்லேருந்து பாடுற கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து அவன் கேட்டிருக்க பாட்டு வந்து ஆசையை சொல்லணும், எதனால் வந்து அது பாட்டாக சொன்னால் நல்லாயிருக்கும்ல. ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள்லாம் பத்தாது. மறுபடியே பேச ஆரம்பித்தோம்னு வச்சிங்க, அதுவும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட இந்த ஃபோன்லாம் போட்டு பேச ஆரம்பித்தோம்னா ஃபோன் வைக்கிறப்போ தான் தெரியும் என்னது 3.5 மணி நேரம் பேசியிருக்கோமா அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன பேசியிருப்போம்னா ஒன்றும் இருக்காது. அப்புறம் ஒரு 50 தாட்டி இருக்கும், நீ தான் சொல்லணுங்கிறது ஒரு 75 தாட்டி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு வைக்கிறதுக்கு மனசே வராது, எதையாவது பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா அது ஒரு ஆசை. அப்படி அவங்க ஆசைப்பட்டு இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் விருப்பமான படலாம் ஒன்றா ரெண்டு ஆசைகள் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் ஆரிஜராஜ் மியூசிக்கில் காக்கா கேட்கப்படுது.

0: இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. காயத்ரி கோசலராமன் அவங்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் தாமரை வரிகளில் அந்த நேரத்தில் விருப்ப பாடல்.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

10:20 ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க பிரியா. தரமணிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதை யார்கிட்டயா சொல்லிடணும். சொல்லிடுச்சுன்னா தான் நமக்கு எதனா யோசிக்க முடியும். இல்லைனா அந்த விஷயம் மட்டுமே தான் ஓடிட்டுருக்கணும். யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, மாட்டிக்கிட்டான்டா வா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மாட்டலான்னா அந்த மாதிரி பாட்டு கேட்கும்பொழுது அப்படியே யூடியூப்பில் கமெண்ட் போடுவோம் பார்த்தீங்களா. படித்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை கேட்கும்பொழுது ஏனோ தெரியவில்லை என் கண்களில் தானாக கண்ணீர் வருகிறது அப்படின்லாம் படிப்போம் பார்த்தீங்களா யூடியூப் கமெண்ட். அப்படி அந்த பாட்டு எதுவும் நம்மளை பண்ணல அப்படி ஒரு பாடுறது தான் பிரியா தரமணிலேருந்து கேட்டிருக்காங்க. புது புது அர்த்தங்கள் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாலியவருடைய வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில் கேளடி கண்மணி அந்த ஹம்மிங் ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த ஹம்மிங்கே நமக்கு வந்து அப்படி இருக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் கேட்டுருவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

பத்து மணி 25 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டு கிப்ட்டு சரி போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி படுக்கிற நேரத்தில் ஒரு பாட்டு ரொம்ப மெலடியாக மென்மையாக நம்ம மனசை வருடிச்சுன்னு வச்சுங்க, எப்படி தூங்குகிறோம் எப்போ தூங்குறோம்னே தெரியாது. சில பாடல் கேட்கும்போது அடுத்த பாட்டு என்ன அடுத்த பாட்டு என்னென்னா அதை போய் 2 மணியில் கொண்டு விட்டுரும். ஆனால் இந்த பாட்டெலாம் கேட்கும்பொழுது நமக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஜூதிங் எஃபெக்ட் அப்படின்னு நல்லா அப்படி ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் ஹரிஹரன் கேட்டிருக்கிறாரு. நடுக்காவேரி 33 பின்கோடோடு போட்டு விட்ருக்கிறாரு. பேர் ஊர் கேட்டால் நான் பின்கோடே போடுவேண்டான்னு சொல்லிட்டு ஹரிஹரன் வந்து நடுக்காவேரியிலேருந்து கேட்டிருக்க பாட்டு வந்து மின்சார கனவு படத்துலேருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் எங்களுடைய குரலாக வைரமுத்து வரிகளை ஏராளம் இசையில் வெண்ணிலவே வெண்ணிலவே பாடுறதான். அந்த பாட்டு வந்து எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யார், கையோடு சிக்காத காற்றை படைத்தவன் யார், நான் கேட்கும்போது அடாடாடாடா என்னப்பா கேட்குறப்பே சிலுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும்ல, அப்படி ஒரு பாடலாம் இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுருக்கும் போது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

10:32 ஆகிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த படலாக கேட்டிருக்கிறாங்க நண்பர் கும்பகோணத்துலேருந்து ஆரோக்கியசாமி, ஆனந்தி, ஆல்வின், அஸ்வின் இவங்கெல்லாம் சேர்ந்து எதுக்கு பேரை விடுவான, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேரையும் போட்டு விட்டுருவோன்னு வாட்ஸ்அப்பில் வந்து ஆரோக்கியசாமி கும்பகோணத்துலேருந்து கேட்டிருக்க விருப்பமான பாட்டு. இந்த பாட்டு வந்து நம்ம எங்கேனா வெளியூர் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது, எதனா ஒரு ஊரை கிராஸ் பண்ணும்போது அந்த ஊரில் ஒரு முக்கியமான கிரவுண்டு இல்லை அந்த ஊரில் வந்து ஏரியா இருக்கும், விளையாடுறதுக்குன்னு ஏரியாஸ் இருக்கும், இல்லை அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்குன்னு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது அந்த திருவிழா காலங்களெல்லாம் இந்த பாட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அதை கேட்கும்போது நமக்கு வந்து நம்ம வந்து ஜாலியாக விளையாண்ட ஞாபகம், அந்த ஃபீலிங்கு, அந்த பாட்டு வந்து ஆஹா என்ன ஒரு சூப்பர் பாட்டு, எல்லாம் ஜாலியாக ஆடிட்டுருக்கேங்கப்பா, அதெல்லாம் ஒரு காலம்னு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் சொல்லிட்டு போவோம் இல்லையா. அப்படி கேட்டு ரசித்த ஒரு பாட்டு தான் ஒரு திருவிழா பாட்டுன்னு நம்ம சொல்லலாம். பாசமுள்ள பாண்டியரை பாடுற கேப்டன் பிரபாகரன் படத்துலேருந்து மனமுருகன் சித்ரா இவங்களோட குரலில் விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. இளையராஜா அவங்களோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு ஆரோக்கியசாமி அவர்களுக்காம் கும்பகோணத்துலேருந்து. கேட்டே இணைந்திருங்கள்.

அப்படியே ஒரு துள்ளலான பாடல் கேட்டு முடித்தோம். கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பிரியா மோகன் கேட்டிருக்காங்க, வெட்டுவாங்கணிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வெட்டுவாங்கணிலேருந்து அவங்க கேட்டிருக்க பாட்டு ஒரு கலர்ஃபுல் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை கேட்கும்போது கலர் கலர் கலர் கலராக அப்படி டிசைன் வந்துட்டு இருக்கும். அதில் ஸ்டெப்புலாம் அவ்வளோ ஸ்லோ மோஷனாக இருக்கும். அந்த ஸ்டெப்பு பார்க்கும்போதே ஆஹா, நம்மளும் ஒரு ஸ்டெப்பு போட்டு விட்ருவோமா, அப்படி சாப்பிட்டு அப்படி எழுந்திரிச்சு போனால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஃபீலில் வந்து மனநிறைவாக இருக்கும்ல சாப்பிட்டு முடித்தோம்னா. அப்படி ஒரு பாடல் தான் கேட்டிருக்காங்க பிரியா மோகன் வெட்டுவாங்கணிலேருந்து. சக்திவேல் படத்துலேருந்து அருண்மொழி மற்றும் சொன்னலத்தா அவங்க குரலில், காமக்கோடியின் வரிகளை இளையராஜா இசையில், மல்லிகை முட்டு மனசை தொட்டு இந்த நேரத்தில் தொடர்றதுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரதி தமிழகம் 102.3.

வேந்தன் பெரம்பலூர்லேருந்து. மூன்றாம் திரைப்படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலாக இளையராஜா அவருடைய இசையில் அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே அப்படி ஒரு தாளாட்டோடு ஆரம்பிக்கும். கண்ணதாசன் அவருடைய வரிகளில் டின் டின் டின் டின் டின் டின் அப்படி ஆரம்பிக்கும். அதை கேட்கும்போது இந்த பாட்டை நீங்கள் எந்த மொழியில் கேட்டாலும் அப்படியே ரிப்பீட்டட் மோடில் கேட்டுருப்போம். அரவிந்தன் அவர்களாகவும் கேட்டிருக்கிறதுக்கும் இந்த நேரத்தில் மூன்றாம் இறை படத்துலேருந்து கண்ணே கலைமானி படம் வந்துட்டுருக்கு, கேட்டுவாங்க. அதுலேயும் அந்த புல்லாங்குழல்லாம் சொல்லவே தேவை, கேட்டுவாங்க.

10:45 ஆகிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில். அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டிருக்காங்க நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அநேகமாக வந்து அவருக்கு வந்து ஒரே ஃபீலிங்ஸ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் மனசெலவில் வந்து ஒரு ஆறுதல் தேவைப்படுது அவருக்கு இந்த நேரத்தில். கேட்டிருக்க பாட்டு அப்படி ஒரு பாடல் தான். ஏன்னா வந்து இந்த பாட்டெலாம் நம்ம யூடியூப்பில் கேட்கும்போது ஊ இஸ் லிசனிங் இன் 2026 அப்படின்ற கமெண்ட் பார்ப்போம். இந்த பாடலை கேட்கும்போது என் கண்களிலிருந்து அப்படியே கண்ணீர் ஆறு போல் வந்துக்கிட்டு இருக்கு. சிலுக்குது என்ன பாட்டு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை கேட்கும்போது அந்த கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 2-3 நேரம் வேணும். அவ்வளோ அழகாக ஒரு பாட்டை வந்து எப்படி ரசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ஒரு ஃபீலிங்ஸான பாட்டு தான் நண்பர்

அடுத்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க ஆனந்தி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜீன்ஸ் படத்துலேருந்து ஹரிகரன் மற்றும் அனுராதா இவங்களோட குடலில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

பத்து மணி 56 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாம் இன்னைக்கு பிளே ஆகிற பாட்டு திருச்சிராப்பள்ளி காட்டூர் பாலாஜி நகர் ராஜா ராமன் அவர் தான் பாடல் கேட்டிருக்கிறாரு. கேட்டிருக்க பாட்டு வந்து மன்னாதி மன்னன் படத்துலேருந்து டிஎம்எஸ் டிஎம் சௌந்தரராஜன் எம்எல் வசந்தகுமார் இவங்களுடைய குரலில் பாடலை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருடைய விருப்பமான பாடல் ராஜாராமனுக்காக காட்டூர்லேருந்து. இது நேரத்தில் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலை ப்ளே பண்ணிட்டு இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 விருப்பமான பாடலை கேட்டு ரசிட்டு இருந்தீங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய நண்பர்கள் வந்து பாடல் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருடைய பாடலும் இந்த நேரத்தில் ப்ளே பண்ணியிருக்க முடியாது. கேட்ட பாடல் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இதமாக இனிமையாக இருந்திருக்கும். வாட்ஸ்அப்பில் பாடல் ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கும், வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டிருக்கவங்களுக்கும், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை செட்டியுண்டாக கேட்டுட்டுருக்கணும். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கிற உண்மையான டம் டம் கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு

0: மயங்கும்
1: மனசு, மயங்கும்
2: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். ஆழமும் மேளமும் பல்லுக்கு உறுதி என்பார்கள்.

உடன்பிறப்பு படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும். மனசெல்லாம் மல்லிகையாக மாறினால், மனசெல்லாம் மல்லிகையாக மாறினால் சுழலும் உலகமும் சுண்டு விரலில்தான்.

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் சாமுண்டி படத்திலிருந்து பாடலை ரசித்தோ. இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 மனசு மயங்கும். கண்கள் ஒன்றாக கலந்தால் இதயங்கள் என்ன பேசும் என்பது இசையாக.

ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். இரவும் கிறங்கும் இது மனசு மயங்கும், பூக்கும் பூவையெல்லாம் பார்க்கும் வரம் கிடைத்துவிட்டால், பூக்கும் பூவையெல்லாம் பார்க்கும் வரம் கிடைத்துவிட்டால் இயற்கையின் அதிசயத்தில் சுவாரஸ்யம் ஏது?

11:43 கடிகாரங்கள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் முதல் மரியாதை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாயம் இறங்கி வந்து, ஆகாயம் இறங்கி வந்து தண்ணீரில் முகம் பார்த்தால் மண்ணுலகின் அத்தனை அழகும் மறைக்கப்பட்டு விடுமா என்ன?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. காற்றோடு நீங்கள் உங்களோடு ராம் சரோசன். யார் மனதில் யார் என்பது தெரிந்துவிட்டால் சிந்திப்பது அபாரமானதாக மாறிவிடும் தானே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. காற்றின் மொழி.

தாயா எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா, எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா நிலவே.

0: மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே
1: உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது, ஊர்வலம் தரவும் ஆவணி தரவும் உனக்கா தெரியாது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவா தொடு வேண்டாம், நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருங்க. கிழிச்ச கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாராதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே நெஞ்சத்திலே உண்டாத இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

இயற்கையன்னை அதை பாட படைத்து விட்டாய் கவிஞன் என்னை இழகாத இளமனதை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பக்கத்துல

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருப்புலிவனம் இ ஹரிதாஸ் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஞான விநாயகனே, சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டராகம், ஆதிதாளம்.

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ ஹரிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த பக்கல நிலப்படி, தியாகராஜர் கீர்த்தனை, மிஸ்ரசாப்பு தாளம்

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் சிவானந்த விஜயலட்சுமி பாடிய லலிதா சகஸ்ரநாமம்

ஆவிர்பத்சித கச்சபே மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷமானச அநாகலித சாதிருஷ்ய சுபுக ஸ்ரீ விராஜித காமேஷ மத்தமாங்கல்ய சூத்ர சோபித கந்தர கனகாங்கத கேயூர கமனீய புஜான்வித ரத்னக்ரைவேய சிந்தா கலோல முக்தா பரான்வித காமேஸ்வர பிரே

மகாபுத்திர்மகாசித்திர்மகா யோகீஸ்வரேஸ்வரி மகாதந்திர மகாமந்திர மகாயந்திர மகாசர மகாயாகக்ரமாராத்ய மகாபைரவ பூஜித மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சிணி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டி உபசாராட்ய சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி.

கஷேத்ரேஷி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி க்ஷயவ்ருத்திர் விநிருமுக்தா க்ஷேத்ரபால சமர்ச்சிதா விஜயா விமலா வந்த்யா வந்தாருஜன வத்சலா வாக்வாதினி வாமகேஷி வந்தி மண்டல வாசினி பக்திமத்கல்பலதிகா பசுபாஷ விமோசனி.

கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குலகுண்டாலயா கௌலமார்க்க தத்பர சேவிதா குமாரகணநாதம் வா துஷ்டிர் புஷ்டிர் மதிர் திருதி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்தி நந்தினி விக்ன

அவீரென்ற வரதா ராகிணி அம்பா ஸ்வரூபிணி மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா வஜ்ராதிகாயுதோபேதா டாமரியாதி விராவிருதா ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குடா அன்னப்ரீதமா.

பரமாவணி சௌவ்ய தட்சிண சேவிதா ஆதிசக்தியமே ஆத்மா பரமா பாவனா கிருதி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹ லிம்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பரதாயினி திரிபுரா த்ரிஜகத்வந்த்யா.

ஜானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணி சர்வாதாரா சுப்பிரதிஷ்டா சதச த்ரூபதாரிணி அஷ்டமூர்த்திர் அஜாதித்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாகினி பூமரூபா வித்

ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா ராஜத்கிருபா ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரித ராஜ்யலக்ஷ்மி கோஷநாத சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகர மேகலா தீக்ஷிதா தைத்யசமனி சர்வலோக வசங்கரி சர்வார்த்த

ாராத்ய கோமலாங்கி குருப்பிரியா ஸ்வதந்திரா சர்வதந்திரேஷி தட்சிணாமூர்த்தி ரூபிணி சரகாதி சமாராத்ய சிவஜான பிரதாயினி சித்கலா ஆனந்த கலிகா பிரேமரூபா பிரியங்கரி நாமபாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி மித்யா ஜெகதிஷ்டா முக்திதா முக்தி ரூபிணி ராஸ்ய பிரியாலயகரி லஜ்ஜாரம்பாதி வந்திதா பவதாம சுதா வ்ருஷ்டிகி பாபாரண்யத வானலா தௌர்பாக்ய தூல வாதூலா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்யாபி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாகரா ரோக பர்வத தம்போனிர் மிருத்யுதாரு குட்டாரிகா மகேஸ்வரி மகாகாளி மகாக்னாசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுர நிஷூதினி க்ஷராட்சராத்மிகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி த்ரிவர்கதாத்ரி சுபகா த்ரயம்பகா த்ரிகுணாத்மிகா ஸ்வர்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாத்ருதி ஓஜோவதி த்யுதிதரா யஜ்ஞரூபா பிரியவ்ரதா துராதாத்யா துராதர்ஷா பாட்டரி குசும பிரி

கலாநிதி காவிய கலா ரசஜா ரசசேவதிகி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா பாஷகஸ்தா பாஷகந்திரி பரமந்திர விபேதினி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானச ஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி ப்ரஹ்மாணி ப்ரஹ்மஜனனி பஹுரூபா புதாச்சிதா பிரசவித்ரீ பிரசண்டாஜ்ஞா பிரதிஷ்டா பிரகடா.

சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ண ரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷாந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்ருஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தாப்த விக்ரகா காரியகாரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனக்கனகதாடங்க லீலா விக்கிரகதாரிணி அஜாட்சய வேதமுக்தா முக்தா க்ஷிப்ரப்ரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா த்ரயீ த்ரிவர்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரமாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதாஸ்ருதிஹி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யஜ்ஞ ப்ரியா யஜ்ஞ கர்த்ரி யஜமான ஸ்வரூபிணி தர்மாதாரா தனாத்யக்ஷா தனதான்ய விவர்த்தினி விப்ர ப்ரியா விப்ர ரூபா விஸ்வப்ரமண காரிணி விஸ்வக்ராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி அயோனிர்யோனி நிலையா கூட்டஸ்தா குல ரூபிணி வீரகோஷ்டி பிரியா வீரா நைஷ்கர்மியா நாத ரூபிணி விஜயான கலனா கல்யா விதக்தா பைந்தவாசனா தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்த ஸ்வரூபிணி சாமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி சௌவியாப சௌவிய மார்க்கஸ்தா சர்வாபத்வினி வாரிணி ஸ்வஸ்தா.

சமர்த்திதா சைதன்யாத்ய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாடரா தட்சிணா தட்சிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜா கௌலினி கேவலாரப்த கைவல்ய பததாயினி ஸ்தோத்ர பிரியா ஸ்துதிமதி ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா.

பஞ்சமீ பஞ்சபூதேஷி பஞ்சசங்கோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா சர்மதா சம்புமோகினி தராதர சுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா ஷமாத்மிகா பந்தூக குசும பிரக்யா பாலாலீலா வினோதினி சுமங்கலி சுககரி சுவேஷாத்யா சுவாசினி சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜ்ஞேய ஸ்வரூபிணி யோனிமுத்ரா த்ரிகண்டேஷி த்ரிகுணாம்பா த்ரிகோணஜா அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதா அர்த்த பிரதாயினி அப்யாசாதிசய ஜ்ஞாதா ஷடத்வாதீத ரூபிணி அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜானத்வாந்த தீபிகா ஆபால கோப விதிதா சர்வான்னுல்லங்க்ய சாசனா ஸ்ரீசக்கரராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்தைக்க ரூபிணி.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது திருவனந்தபுரம் சகோதரிகள் பாடிய லலிதா நவரத்ன மாலை.